0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி.
2: ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே என பாடி மகிழ்ந்த பாரதியார் பார்க்காத சுதந்திரத்தை நாம் இன்று பார்க்கிறோம், அனுபவித்து மகிழ்கிறோம். நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுப வேலை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் அறியம் அஸ்மா. இன்று நாம் நமது பாரத நாட்டின் பெருமை மிகு 80th சுதந்திர தின விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். அதே வேளையில் இந்தியாவிலேயே மீனவர்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் சமுதாய வானொலியாகிய நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடந்த 10 ஆண்டுகள் பயணத்தை இனிதே நிறைவு செய்து 11th ஆண்டில் அடியெடுத்து வைத்திருப்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தன்னம்பிக்கையுடன் தடைகளை தாண்டி கல்வி, ஆரோக்கியம், பாலின சமத்துவம், பருவநிலை மாற்றம், கடலுக்கடியில் இருக்கும் உயிரினங்களின் வாழ்க்கை, அதன் செயல்பாடுகள், மாற்றங்கள், மீனவர்களின் பாதுகாப்பு என 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல வானொலியாக பல அங்கீகாரங்களும் விருதுகளும் பெற்று என்றும் சமூக நலனில் அக்கறையோடு நேயர்களாகிய தங்களின் நல்ல ஆதரவோடு செயல்பட்டு வருகிறது கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமது தாய் திருநாடு ஆங்கிலேயர்களின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட வரலாற்று நாள் இது. இன்று நாம் சுவாசிக்கும் இந்த சுதந்திர காற்று சாதாரணமாக நமக்கு கிடைத்து விடவில்லை. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற மக்கள் மனதில் எழுந்த சுதந்திர தாகத்தின் தீவிரத்தோடு லட்சக்கணக்கான தியாகிகளின் இரத்தத்தாலும் கண்ணீராலும் நெய்யப்பட்டதுதான் இந்த சுதந்திரம். அன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு இரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என வீர முழக்கமிட்டார். அவர்கள் சிந்திய இரத்தம்தான் இன்று நம் தேசிய கொடி உயரை பறப்பதற்கான அஸ்திவாரம். சுதந்திரம் என்பது பிறரின் முறையற்ற கட்டுப்பாடுகள், அடக்குமுறைகள் அல்லது தாக்கங்களிலிருந்து விடுபட்டு தனது சொந்த விருப்பப்படி சிந்திப்பதும் இயங்குவதுமே. ஒரு நபர் தன் விருப்பப்படி வாழ்வதற்கும் தனது எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கும் உள்ள உரிமை தனி மனித சுதந்திரம்.

இந்திய விடுதலை போராட்டத்தை வெறும் ஆட்சியாளர்களை மாற்றுவதற்கான ஒன்றாக பார்க்காமல் ஒட்டுமொத்த சுரண்டல் அமைப்பையும் மாற்றுவதற்கான ஒரு சமூக புரட்சியாக மாற்ற விரும்பி இன்குலாப் ஜிந்தாபாத், அதாவது புரட்சி ஓங்குக என்னும் முழக்கத்தை பகத்சிங் பயன்படுத்தினார். 1857 சிப்பாய் கழகம், 1905 சுதேசி இயக்கம், 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1930 உப்பு சத்தியாகிரகம், 1942 முக்கியமான இறுதி போராட்டமான வெள்ளையனை வெளியேறு இயக்கம் போன்றவை பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மாபெரும் எழுச்சிகளும் இயக்கங்களுமாக இந்திய விடுதலை போராட்டத்தில் உருவானது. பிரிட்டிஷ் அரசு இராணுவத்தை ஏவி சுமார் 100,000 மேற்பட்டோரை கைது செய்து விடுதலை போராட்ட வீரர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியது. என்றாலும் இந்தியாவை இனி தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாது என்பதையும், இந்தியர்களின் சுதந்திர தாகத்தை அடக்க முடியாது என்பதையும் பிரிட்டிஷ் அரசு இறுதியான அகிம்சை வழி போராட்டங்கள் மூலம் முழுமையாக உணர்ந்து கொண்டது. இதுவே 1947 இந்தியா சுதந்திரம் பெற மிக முக்கிய அடித்தளமாக அமைந்தது. பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்திய சுதந்திர சட்டம் அடிப்படையில் கடைசி வைசிராய் லூயிஸ் மவுண்ட் பேட்டன் பிரபுவால் அதிகார மாற்றத்திற்கான நாளாக, நமக்கு விடுதலையின் நாளாக August 15, 1947 தேர்ந்தெடுக்கப்பட்டது. இரண்டாம் உலக போரின் போது ஜப்பான் நாடு சரண் அடைந்ததன் நினைவு என்பதால் இந்த தேதியை அவர் தேர்ந்தெடுத்தார். இந்த நல்ல நாளில் நமது தேசிய கொடியின் நிறங்கள் சொல்லும் உண்மைகளையும் கொஞ்சம் நினைவுபடுத்துவது அவசியம். காவி நிறம் தியாகத்தையும் தைரியத்தையும் உணர்த்துகிறது. வெள்ளை நிறம் அமைதியையும் நேர்மையையும் வெளிப்படுத்துகிறது. பச்சை நிறம் வலமையையும் நாட்டின் செழிப்பையும் பிரதிபலிக்கிறது. கடற்படை நீல நிற அசோக சக்கரம் அறத்தையும் தொடர்ச்சியான முன்னேற்றத்தையும் குறிக்கிறது. இவ்வாறு எண்ணற்ற வீரர்களின் தியாகங்களை நினைவு கூறுவதும் பல ஆண்டுகள் அடிமைத்தனத்திற்கு பிறகு கிடைத்த சுதந்திரத்தின் அருமையை புரிந்து கொள்ளவும், மொழி இனம் கடந்து பண்டித ஜவஹர்லால் நேரு கூறியது போல வேற்றுமையில் ஒற்றுமை எனும் இந்தியர்களின் ஒருமைப்பாட்டை வளர்ப்பதுமே இந்த சுதந்திர தினத்தின் முக்கிய நோக்கமாகும். எனவே டாக்டர் ஆபா ஜே அப்துல் கலாம் அவர்கள் நவீன இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் மாணவர்களின் எழுச்சிக்காக கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூங்கும் போது வருவதல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு என கூறிய வார்த்தைகளை நெஞ்சில் பதித்து இந்தியாவின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு குடிமகனும் இளைஞர்களும் உழைக்க வேண்டும். பாடுபட்டு தேடி சேர்த்த அரிய புதையலாம் சுதந்திரத்தின் பெருமையை மதிப்பை உணரும் வகையில் இந்தியர் என்ற ஒற்றை அடையாளத்தில் இருப்பதை நம் நாட்டின் பலம் என்பதை உணர்வோம். மீண்டும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங், வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
1: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்று நமது நாட்டின் 80th சுதந்திர தின விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த பொன்னான நாளில் சிந்திக்க இருக்கும் திருக்குறள் பகுதி நாடு, அதிகாரம் 74, குறள் எண் 738. பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு வைந்து. நோயில்லாதிருத்தல், செல்வம், விளைபொருள், வளம், இன்பமான வாழ்வு, நல்லதொரு காவல், இந்த ஐந்தும் நாட்டிற்கு அழகு என்று கூறுவர். ஒரு நாடு எவ்வாறு ஆளப்பட வேண்டும், சுதந்திர நாட்டின் தகுதிகள் என்னென்ன என்பதை இந்த திருக்குறள் நமக்கு உணர்த்துகிறது. மகாத்மா காந்தி, நேதாஜி, பகத்சிங் போன்ற லட்சக்கணக்கான தியாகிகளின் தியாகத்தால் பெற்ற சுதந்திரம் வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, அது நாட்டின் அடித்தட்டு மக்கள் வரை சென்றடைய வேண்டிய நலவாழ்வு. இந்த திருக்குறள் காட்டும் நாட்டின் 5 தூண்கள். முதல் தூண் பிணியின்மை, அதாவது ஆரோக்கியமான பாரதம். ஒரு நாட்டின் குடிமக்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். சுதந்திர இந்தியாவின் மிக முக்கியமான இலக்கு அனைவருக்கும் ஆரோக்கியம். நோயற்ற மக்கள்தான் நாட்டின் ஆகச்சிறந்த மனித வளம். தரமான மலிவான மருத்துவ வசதிகளை உறுதி செய்வதே உண்மையான சுதந்திரத்தின் முதல் அடையாளம். 2 தூண் பொருளாதாரம். வறுமையும் பட்டினியும் இல்லாத நிலையே செல்வ செழிப்பு. அரசியல் சுதந்திரம் பெற்ற நாம் பொருளாதார சுதந்திரத்தையும் பெற வேண்டும். ஏழை பணக்காரர் இடையே பொருளாதார இடைவெளியை குறைத்து அனைவருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி வறுமை கோட்டிற்கு கீழ் யாரும் இல்லாத நிலையை உருவாக்குவதே சுதந்திரத்தின் வெற்றி. 3 தூண் விளைச்சல். நிலம் வளம் கொழிக்க வேண்டும், விவசாய உற்பத்தி தாராளமாக இருக்க வேண்டும். மகாத்மா காந்தியடிகள் இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்றார். உணவுக்காக அடுத்த நாட்டை நம்பி இருக்காமல் நமது நாட்டு விவசாயிகளை போற்றி உணவு பாதுகாப்பை நிலைநிறுத்துவது சுதந்திர நாட்டின் சுயசார்பு கொள்கை. நான்காவது தூண் இன்பம். மக்கள் எவ்வித பயமும் மன அழுத்தமும் இன்றி சுதந்திரமாக வாழக்கூடிய நிலையே மகிழ்ச்சி, இன்பம். பண்டித ஜவஹர்லால் நேரு கூறிய வேற்றுமையில் ஒற்றுமை எனும் தாரக மந்திரத்தின்படி பல மொழிகள் மதங்கள் இருந்தாலும் அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றை உணர்வோடு சமத்துவத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதே இந்த இன்பம் எனும் தகுதிக்கு சான்றாகும். 5வது தூண் பாதுகாப்பு அரண். வெளிநாட்டு படையெடுப்பிலிருந்தும் உள்நாட்டு குற்றங்களிலிருந்தும் மக்களை காக்கும் பலமான பாதுகாப்பு தேவை. எல்லையை காக்கும் திறமையான முப்படைகளும் நாட்டின் உள்ளே மக்கள் பயமின்றி வாழ உதவும் சட்ட ஒழுங்கும் ஒரு சுதந்திர நாட்டின் மிக முக்கிய தேவையாகும். பாதுகாப்பு இல்லாத நாட்டில் முன்பு கூறிய நான்கு தகுதிகள் இருந்தாலும் அவை நிலைக்காது. திருவள்ளுவர் கூறும் இந்த ஐந்து தகுதிகளும் ஒரு நாட்டின் முதுகெலும்புகள். சுதந்திர தின விழா என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல. இந்த ஐந்து துறைகளிலும் நம் நாடு இன்னும் எவ்வளவு முன்னேற வேண்டும் என்பதை சுய பரிசோதனை செய்யக்கூடிய நாளாகும். வறுமை, அறியாமை, பிணி ஆகியவற்றை ஒழித்து ஆரோக்கியமும் பாதுகாப்பும் மிக்க உன்னத பாரதத்தை உருவாக்க நாம் அனைவரும் இந்த நாளில் உறுதியேற்போம். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்குதான்னு யோசிக்க வச்ச விஷயம் தான் சிசேரியன்கிற பேரு. சரி, மற்ற அறுவை சிகிச்சைக்கெல்லாம் ஆபரேஷன், சர்ஜரி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ஏன் இந்த சிசேரியன்கிற வார்த்தைய மகப்பேறு அறுவை சிகிச்சைக்கு மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, தெரிஞ்சுக்கலாம். சுகப்பிரசவம் நடக்க முடியாத சூழல்ல குழந்தைய வெளியெடுக்க தாயோட அடி வயிற்றுல கட் பண்ணி வெளியெடுப்பாங்க. இததான் சிசேரியன்னு சொல்லுவோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த முறை இருந்தாலும் 19th century இறுதியில தான் மெடிக்கல் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமா தாய் சேய் ரெண்டு பேரையுமே காப்பாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பெரும்பாலும் ஒருத்தரை தான் காப்பாத்த முடிஞ்சிருக்கு. உதாரணமா கிமு 8 ரோமானிய பேரரசர் தான் நூமா பாம்பிலஸ். இவர் தான் ஒரு சட்டத்தையுமே போட்டிருக்காரு. அந்த சட்டம் என்னன்னா, அந்த காலத்துல சுகப்பிரசவத்துல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்போது வயித்துல ஆபரேட் பண்ணி ரெண்டு பேரையுமே காப்பாத்த அவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. அப்போ தாயோ இல்ல வயித்துல இருக்கிற குழந்தையோ இறந்து போனா கூட அதை சிசேரியன் பண்ணி வெளியெடுத்து அவங்கள தனித்தனியா தான் புதைக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையுமே கொண்டு வந்தாரு. அந்த ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த சட்டத்தோட பேர் தான் லெக்ஸ் சிசேரா. இந்த வார்த்தை லெத்தின் மொழியில உள்ள சிடேரா அப்படின்ற வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டதான். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்டுன்னு அர்த்தமா. இப்படிதான் சிசேரியன்கிற வார்த்தையும் வந்திருக்கும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே சமயம் நூமா பாம்பிலஸ்க்கு அப்புறமா வந்த பேரரசர் தான் ஜூலியஸ் சீசர். இவர் தான் முதல் அறுவை சிகிச்சை செஞ்சு பிறந்த குழந்தை அப்படின்னு இவருடைய பெயர்ல இருந்துதான் சிசேரியன்கிற வார்த்தை வந்திருக்கும் அப்படின்ற கதைகளை வரலாற்று ஆய்வாளர்கள் மறுக்கிறாங்க. மொத்தத்துல சிசேரியன்கிற வார்த்தை ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த ஒரு சட்டத்தோட பெயர் தான். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

நின்று இரத்தமென்று யுத்தம் ஒன்று வருகிறது. சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். இது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனாரின் வரிகள். நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில உள்ளத்தை உறைய வைத்த இந்திய விடுதலை போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் உயிர் தியாகம் செய்த ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வை தான் தெரிஞ்சுக்க போறோம். பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமிர்தரஸ் அப்படின்ற பெயரை கேட்டதுமே உலக அளவில் நினைவுக்கு வரக்கூடிய முதன்மை அடையாளம் சீக்கியர்களின் புனித தலமான பொற்கோயில். கிபி 1577 நான்காவது சீக்கிய குருவான குரு ராம்தாஸ் என்பவரால் இங்கு புனித குளம் தோண்டப்பட்டு நகரம் உருவாக்கப்பட்டது. இந்த நகரம் ஆன்மீகம், கலாச்சாரம் மற்றும் இந்திய சுதந்திர வரலாறு என பல முக்கியமான அடையாளங்களை கொண்டது. அதே போல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே சர்வதேச எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய வாகா எல்லை இங்குதான் அமைந்துள்ளது. இங்கு தினமும் மாலையில் நடக்கும் இரு நாட்டு இராணுவத்தினரின் கம்பீரமான அணிவகுப்பு உலக புகழ் பெற்றது. என்னதான் இனிமையான நினைவுகள் இருந்தாலும் வரலாற்றால் மறக்க முடியாத, வன்முறையின் மொத்த உருவம் என மறுக்க முடியாத ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் இங்குதான் அரங்கேறியது. 1919 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடந்த கொடூரமான துப்பாக்கி சூட்டில் நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் உயிர் தியாகம் செய்த சுதந்திர போராட்டத்தின் வரலாற்று சின்னம் இன்றும் ஆறாத வடுவாய் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கிறது. அன்றைய தினம் அதாவது April 13, 1919 சீக்கியர்களின் புத்தாண்டு திருவிழா மற்றும் பைசாகி திருவிழா. ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதை வலியுறுத்துவதும் அநீதிக்கு எதிராக போராடுவதும் இந்த திருவிழாவின் முக்கிய நோக்கமாகும். நல்ல விளைச்சல் தந்த இயற்கை கடவுளுக்கும் இறைவனுக்கும் மக்கள் தங்கள் நன்றியை தெரிவிக்கும் நாள். எனவே திருவிழாவை கொண்டாடுவதற்காகவும் அங்குள்ள பொற்கோயிலுக்கு செல்வதற்காகவும் சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமிர்தரஸ் நகருக்கு வருகை தந்திருந்தனர். அவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் ஓய்வெடுக்கவும் திருவிழா சந்தையை காணவும் இந்த மைதானத்தில் கூடியிருந்தனர். அதே நாட்களில் அமிர்தரஸில் பொதுக்கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த காலத்தில் இருப்பது போல ஊடகங்கள் வழியே தகவல்கள் உடனே சென்று சேர முடியாத காலம். அதிலும் கிராமங்களுக்கு உடனடியாக எந்த தகவலும் கிடைப்பதில்லை. கிராமப்புறங்களில் இருந்து வந்த மக்களுக்கு இந்த தடை உத்தரவு பற்றி தெரியவில்லை. மேலும் இந்த பைசாகி திருவிழாவிற்கு முன்பே 1919 March 1 சத்தியாகிரகம் நடவடிக்கை ஆரம்பித்திருந்தது. பால கங்காதர திலகர், அன்னி பெசன்ட் ஆகியோர் தலைமையில் உருவான சுதேசி இயக்கம் மற்றும் மகாத்மா காந்தி தலைமையிலான போராட்டங்கள் என இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் போராட்டங்கள் வலுப்பெற்று கொண்டிருந்த நேரம் அது. ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஊர்வலங்களும் பொதுக்கூட்டங்களும் பெருகியது. March 29 இதே ஜாலியன் வாலாபாக் திடலில் பெருங்கூட்டம் ஒன்று திரண்டிருந்தது. March 30 பெரும் கடையடைப்பு நடத்த முன்னேற்பாடுகள் நடந்தது. கடையடைப்பும் வெற்றிகரமாக நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவரும் சுய விழிப்பின் பேரில் கலந்து கொண்டார்கள். இந்த ஒரு போக்கு ஆட்சியாளர்களுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியது. தில்லியிலும் கடையடைப்பு நடந்தது. அங்கு நடந்த வன்முறை சம்பவங்களில் காவல்துறையினர் சுட்டதில் 8 மாண்டனர். எனவே மக்களிடையே எழுச்சியும் எதிர்ப்பும் வேகமாக பரவியது. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்த சத்தியாகிரகம் இயக்கத்தை தங்களுடைய பேரரசுக்கு வந்துள்ள பேராபத்து என கருதினார்கள். அதனுடன் மக்களிடையே பரவி வரும் போராட்ட ஊந்துதலையும் எழுச்சியையும் ஆரம்பத்திலேயே நசுக்கிவிட வேண்டும் என முடிவு செய்தனர். அதன்படி என்ன சட்டத்தை கொண்டு வந்தனர், அதன் விளைவுகள் என்ன என்பதை தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் அரியம் அஸ்மா. நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்களின் உயிர் தியாகத்தை நினைவு கூறும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை வரலாற்று சம்பவத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மக்களிடையே பரவி வரும் போராட்ட உந்துதலையும் எழுச்சியையும் ஆரம்பத்தில் ரசிக்கிவிட சிட்னி ரவுலட் என்பவர் தலைமையில் ரவுலட் சட்டம் இயற்றப்பட்டது. இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப் வங்காளம் ஆகிய பகுதிகளில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. ரவுலட் சட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, ஊடகங்களை கட்டுப்படுத்துவதும் ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்து விசாரணையே இல்லாமல் சிறைகளில் அடைத்து வைக்கவும் அனுமதியே இல்லாமல் சிறையில் இடவும் காவல்துறையினருக்கு இந்த சட்டம் வழிவகை செய்தது. இதற்கு எதிராக போராடிய பஞ்சாபின் புகழ்பெற்ற இரு தேசிய தலைவர்களான டாக்டர் சைஃபுதீன் கிஜ்லு மற்றும் டாக்டர் சத்யபால் ஆகியோர் April 10 ஆங்கிலேய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். இவர்களது கைதை கண்டித்து அமைதியான முறையில் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்ய ஒரு பொது கூட்டமாகவும் அன்றைய நாளில், அதாவது April 13, ஜாலியன் வாலாபாக் திடலில் மக்கள் திரண்டிருந்தனர். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டிருந்த இந்த திடல் எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? நாலாபுரமும் உயர்ந்த மதில்களால் சூழப்பட்டிருந்தது. உள்ளே செல்வதற்கு ஒரே ஒரு குறுகிய வழி மட்டுமே இருந்தது. இந்த நிலையில் ராணுவ ஜெனரல் ரெஜினால் டயர் என்பவர் 100 வெள்ளையின படையினரையும் 50 இந்திய சிப்பாய்களையும் அழைத்து வந்து எந்த எச்சரிக்கையும் தராமல் வெளியேறும் வழியை மறித்து நின்று பொதுமக்களை நோக்கி சுட உத்தரவிட்டார். கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் நீடித்த இந்த துப்பாக்கி சூட்டு நிகழ்வில் மொத்தம் 1650 தடவைகள் அல்லது ஒரு சிப்பாய்க்கு 33 சூடுகள் என்ற முறையில் சுடப்பட்டது. தப்பியோட வழி இல்லாமல் பலர் திறந்திருந்த ஒரே ஒரு வாசலை நோக்கி முந்தி எடுத்து ஓட ஆரம்பித்தனர். சிலர் சுவர்களின் மீது ஏறி குதித்தனர். வேறு சிலர் துப்பாக்கி சூட்டில் இருந்து தப்பிக்க திடலின் நடுவே இருந்த கிணற்றில் விழுந்தனர். இவ்வாறு கிணற்றில் வீழ்ந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 120. இந்த நிகழ்வில் பெண்கள், சிறுவர்கள் 100 கணக்கில் படுகொலை செய்யப்பட்டனர். அதிகாரப்பூர்வமாக பிரிட்டன் அரசு மதிப்பீட்டின்படி மொத்தம் 379 பேர். ஆனால் தனியார் தகவல்கள் அடிப்படையில் கிட்டத்தட்ட 1000 பேர் வரையில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 2000 அதிகமானோர் காயமடைந்தனர். அன்று இரவு ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்ததால் காயம்பட்டவர்களும் காலை வரையில் அங்கேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த கொடூர செயலால் அதிர்ந்து போன கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் தனக்கு பிரிட்டிஷ் அரசு வழங்கிய நைட்ஹுட் பட்டத்தை துறந்தார். மகாத்மா காந்தி பிரிட்டிஷ் மீதான நம்பிக்கையை முழுமையாக தகர்த்து ஒத்துழையாமை இயக்கத்தை நோக்கி தனது சுதந்திர போராட்ட பாதையை மாற்றினார். சி சங்கரன் நாயர் வைசிராயின் நிர்வாகக்குழு உறுப்பினர் பதவியில் இருந்து விலகி பிரிட்டிஷாரின் அடக்குமுறைக்கு எதிராக பகிரங்கமாக கண்டனம் தெரிவித்தார். அமைதியான போராட்டம் பலனளிக்காது என கருதிய சில இளைஞர்கள் பிரிட்டிஷாருக்கு எதிராக தீவிரவாத மற்றும் புரட்சிகர பாதையை நோக்கி இருக்கப்பட்டனர். இந்த படுகொலைகளை விசாரிக்க ஹண்டர் என்பவர் தலைமையில் வைசிராய் ஒரு குழுவை நியமித்தார். அதன்படி ஜெனரல் டயர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். 1920 மார்ச் 8 அன்று அந்த குழுவின் அறிக்கை இவ்வாறு வெளியிடப்பட்டது. மக்கள் கலைந்து செல்ல எந்தவித அறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை. சுடப்பட்ட காலம் மிகவும் அதிகம். டயர் நிலைமையை சரி செய்ய கையாண்ட உத்தி தவறு மற்றும் கண்டனத்துக்கு உரியது. டயர் அவருடைய அதிகாரத்தை மீறிய செயல்களில் ஈடுபட்டார். பஞ்சாபில் பிரிட்டன் அரசை தூக்கி எறிவதற்கான எந்த சதி வேலைகளும் அப்போது இல்லை. இந்த விசாரணை குழு ராணுவ அதிகாரி டயருக்கு எந்த தண்டனையும் பரிந்துரைக்கவில்லை. 1919 ஆகஸ்ட் 25 அன்று ஜெனரல் டயர் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்தது, நான் சுட்டேன், கூட்டம் சிதறி போகும் வரை சுட்டுக்கொண்டே இருந்தேன். மக்கள் நெஞ்சில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று

நீனேனோ அதன்படி அதிகம் சுடவில்லை என்றுதான் நினைக்கிறேன். என்னிடம் மட்டும் இன்னும் கூடுதலாக படையாட்கள் இருந்திருந்தால் அடிபட்டோர் மற்றும் இறந்தோரின் எண்ணிக்கை கூடுதலாகவே இருந்திருக்கும். கூட்டத்தை கலைக்க மட்டும் நான் போகவில்லை, மக்களின் நெஞ்சில் ஒரு குலை நடுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் போனேன். அங்கு கூடினவர்கள் நெஞ்சில் மட்டுமல்ல, பஞ்சாப் முழுவதிலும் எல்லோருக்கும் குலைநடுக்கம் உண்டாக வேண்டும் என்றுதான் சுட்டுக்கொண்டே இருந்தேன் என தனது தவறை ஆணவமாக வெளியிட்டார். இப்படி ஒரு கொடூரம் இந்திய மண்ணில் இன்றளவு மறக்க முடியாததாய் உள்ளது. ஒரே இரவில் மடிந்து கிடக்கும் ஈசல் கூட்டம் போல உயிர்விட்ட இந்தியர்களின் உயிர் தியாகம் சுதந்திர போராட்டத்திற்கு மாபெரும் திருப்பு முனையாக அமைந்தது. படுகொலைக்கு காரணமான மைக்கேல் ஓ டயர் என்பவரை இந்திய புரட்சியாளர் உத்தம் சிங் 1940 லண்டனில் சுட்டுக் கொன்று பழி தீர்த்தார். 2018 ஜாலியன் வாலாபாக் நுழைவாயிலுக்கு வெளியே உத்தம் சிங் அந்த ரத்தம் தோய்ந்த மண்ணை எடுப்பது போன்ற ஒரு நினைவு சிலை நிறுவப்பட்டுள்ளதையும், இந்த படுகொலை நடந்து பல தசாப்தங்கள் கடந்த நிலையிலும் அதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் வாரிசுகள் இன்னும் அதே சோகத்திலிருந்தும் இழந்த வாழ்வாதாரத்திலிருந்தும் மீளாமல் தவிப்பதையும் பிபிசி தமிழ்கள ஆய்வுகள் மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. April 13, 2019 நாளன்று ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த 100 ஆண்டுகள் நிலையில் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் பிரதமர் தெரேசா மே வருத்தம் தெரிவித்து இந்த சம்பவத்தை அவமான வடு என்று குறிப்பிட்டுள்ளார். ஆக எண்ணற்ற முன்னோடி வீரர்களின் உயிர் தியாகத்தால் கிடைத்த இந்த விலைமதிப்பற்ற சுதந்திரத்தை போற்றுவோம். நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபடும் சிறந்த குடிமக்களாக நமது கடமைகளை உணர்ந்து செயல்படுவோம். தேசப்பற்றுடனும் ஒற்றுமையுடனும் இந்த சுதந்திர தின விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். மீண்டும் ஒருமுறை இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்துக்கான வானொலி.
2: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
3: பொதுமக்களின் கவனத்திற்கு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துற வாடிக்கையாளரா நீங்க அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை தொடர்ந்து பெற இன்னைக்குள்ள கேஒய்சிய கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கணும். அதனால கேஸ் இணைப்பு வச்சிருக்கிறவங்க உங்க கேஸ் பாஸ்புக் மற்றும் தேவையான அடையாள ஆவணங்களோட சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிக்கு நேர்ல போயோ இல்லனா அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் மூலமாவோ கேஒய்சிய பூர்த்தி பண்ணிக்கலாம். கேஒய்சி செய்யாம விட்டா மானிய விலை சிலிண்டர் வாங்குறதுல சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தவறாம பூர்த்தி செஞ்சுக்கோங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: சுரேஷே, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
6: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
5: அட வாப்பா, கடத்தருள போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
6: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கறதுனாலதான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
5: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
4: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4. இந்திய நாட்டின் 80th சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11th அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாடு நிகழ்ச்சி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் நம்ம இந்திய நாட்டோட 79th சுதந்திர தின வாழ்த்துக்கள். நீங்க இப்ப கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு நம்ம இந்திய திருநாடு தன்னோட 79th சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்க இந்த நல்ல நாள்ல நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 தன்னோட 11th ஆண்டுல அடி எடுத்து வைக்க போகுது. கடந்த 2016 ஆகஸ்ட் 15th தன்னோட முதல் சோதனை ஒளிபரப்ப தொடங்கின நம்ம கடல் ஓசை எஃப்எம் நம்ம மீனவர்களுக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் தொடர்ந்து 10 வருஷங்களா இயங்கிட்டே இருக்கு. இதுல நானும் ஒரு பங்கா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 தொடங்க முக்கிய காரணமா இருந்தது திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய பசுமை எஃப்எம். அங்க இருக்க பசுமை எஃப்எம்க்கும் இங்க நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய கடலோசை எஃப்எம்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, அந்த சிறுமலை பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வானொலியான

வானொலி கேட்கக்கூடிய நேயர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய நிகழ்ச்சியான தருணங்களை பத்தி பேச போறோம். இதுல ஒரு சில பேர் நான் நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக பேட்டி எடுக்க போன சமயத்துல சந்திச்சு பேசினவங்களா இருக்கலாம், கடலோசையோட இணக்கமா எப்பவுமே இருக்கவங்களா இருக்கலாம். குறிப்பிட்டு இவங்களை மட்டுமே பேசுறீங்க அப்படின்னு யாரும் நினைச்சுக்க வேணா, எல்லா நேயர்களுக்குமே நிச்சயமா நம்ம கடலோசையோட நன்றிகளும் அன்பும் எப்போதுமே இருக்கும். ஆனா இன்னைக்கான நிகழ்ச்சியில ஒரு சில நேயர்களை மட்டும் பத்தி கேட்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது நம்ம கடலோசை FM 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சீனி, நான் 9 அன்றாடம் மீன் வெட்டுறேன். எனக்கு வயது வந்து அன்னைக்கு நிலையில் வந்து 8 இருக்கும். நாங்கள் பயிலங்கள் எல்லா பேரும் விளையாண்டு நிற்கிறோம். அதுவும் 64 பயில் ஒரு சாயங்காலம் 3 அளவில் இருக்கும். விளையாண்டு கிடைக்க போகும்போது ஒரு எந்த விதமான காற்று கிடையாது, அமைதியான ஒரு தோற்றமாக தெரியுது. அந்த 3 பின்னால் வந்து ஒரு டக்குனு ஒரு இருள மாதிரி வந்துச்சு. அந்த இருட்டு வந்த உடனே வா ஏதோ ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பயந்து போய் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு நைட்டு தூங்கும் போது ஒரு 12 அளவு இருக்கும். 12 மேலே ஒரு காற்று வீச ஆரம்பிக்குது. வீச ஆரம்பித்தா வந்து பயங்கரமான காற்று, எந்த விதமான தாக்கு பிடிக்க முடியாத பயங்கரமான காற்று. எங்கள் வீடு அப்படியே அங்கிட்டுக்கிட்டு ஆடுது. ஆடின உடனே அப்போ வந்து அங்கே எல்லா பெருமையும் வந்து முழிச்சுக்கிட்டு ஆகா வீட்டில் ஆடு மேலே விழுந்துருமோனு சொல்லி பயந்துட்டு உட்காந்துருக்கோம். அப்போ எங்கள் மாமா உட்காந்துருக்காரு, எங்கள் அம்மா உட்காந்துருக்கு, நாங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லா பேரும் உட்காந்துருக்கோம். அப்படியே அந்த காற்று அடித்து அடியில் வந்து அப்படியே எங்கள் வீடு வந்து கீழே உட்காந்துருக்கும். உட்கார போகுது, எங்கள் மாமா இணைஞ்சார் டக்குன்னு நின்றவர் இணைஞ்சவர் அங்கே கிடந்த ஒரு சட்டத்தை தூக்கி டக்குன்னு வச்ச உடனே அந்த சட்டத்தில் வந்து அந்த வீடு உட்காந்துருச்சு. உட்காந்த உடனே அப்படியே நாங்கள் அந்த அளவுலேயே உட்காந்துருக்கோம். உள்ள போயிடலாம் எங்கள் தாய் மாமா வந்து இல்லைன்னு சொன்னான். அன்னைக்கு நாங்கள் உயிரோடு இல்லை. அந்த அளவில் எங்களை வந்து காப்பாற்றி விட்டவர் எங்கள் தாய் மாமா தான். காலையில் 6 ஆச்சு, வெள்ளம் ஓடி வந்து தனுஷ்கோடியே அழிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெள்ளம் ஓடிக்கிட்டே இருக்குது, உணவு இல்லை, பட்டினியாக கிடக்கணும். எந்த விதமான உணவும் கிடையாது எங்களுக்கு. நாங்கள் அமைதியாக இப்போ அங்கே பார்க்குறோம், எதுவுமே இல்லை. உட்காந்துருக்கோம், உட்காந்துருந்தோடனே அப்போ ஹெலிகாப்டர் அங்கேருந்து வருது. ஹெலிகாப்டர் வந்தவுடனே பன் உப்புமா இதுகளை எங்களுக்கு மேலேருந்து போடுறாங்க. போடும்போது வானந்தர காட்டில் போட்ட மாதிரி வந்து அந்த இடத்துல போடுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போடுறாங்க. அந்த காற்று அடித்து முடிஞ்சு 3 பின்னால் நாங்கள் பட்டினியாகவே அந்த வாழ்க்கையை வந்து நினச்சி பார்க்க போகும்போது இந்த சாப்பாடு தந்துதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதுதான் என்னுடைய நினைவில் இன்னமும் பதிஞ்சிருக்கு. 1964 நடந்த ஒரு சம்பவம் மட்டும் மனதில் பதிஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்ம ராம்நாட்டுக்கு போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
1: August 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ராஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம்நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
2: போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். For appointment 9150800065.

0: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்ம ராம் நாட்டுக்கு போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
1: ஆகஸ்ட் 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம் நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
1: போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். For appointment 915-00-80-065.
2: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லாஞ்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ், ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இந்திய நாட்டின் 80th சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாடு நிகழ்ச்சி நம்ம கடல் ஓசை FM 90.4.
6: கேட்டுட்ருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 11th ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற இந்த நல்ல நாளை முன்னிட்டு நம்ம நேயர்கள் இடையேயான நிகழ்ச்சியான தருணங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். பிச்சை முத்து என்கிற முத்து டெய்லர் அண்ணா கடலோசை வானொலி தொடங்கின காலகட்டத்திலிருந்து நம்ம வானொலியோட ஒரு நேராக வந்து இருக்காங்க. இப்போ அண்ணா இந்த காலகட்டத்தில் நம்ம கூட இல்லை. அதை நினைக்கும் போதே மனதுக்கு அவ்வளோ வருத்தமாக வந்திருக்கு. நான் அண்ணா கூட நிறைய வந்து பேசியிருக்கேன், நிறைய நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கடின உழைப்பாளி இரவு பகல் பார்க்காம வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க வேலை பார்க்குற எல்லா நேரமும் நம்ம வானொலியையும் கேட்டுட்டே இருப்பாங்க. வானொலி கேட்பாங்க அப்படின்னா தூரத்தில் FM வச்சுட்டு வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஒவ்வொரு விஷயம்

உன்னிப்பாக கவனிப்பாங்க. எந்த மாதிரியான தலைப்புல நிகழ்ச்சிகள் பண்ணாலும் ஒரு தெளிவான பதில் அண்ணன் கிட்ட இருந்து வரும். நான் அண்ணனோட கடைக்கு பேட்டி எடுக்க போனா வேலையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எனக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. அதோட மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மத்தவங்களையும் பேச வைப்பாங்க. எனக்கு அதனாலதான் அண்ணா கடைக்கு போக அவ்வளவு பிடிக்கும். அண்ணா கடைக்கு போனா நிச்சயமா ஒரு ரெண்டு மூணு பேட்டையாச்சும் பேட்டி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வரும். நான் பேட்டி எடுக்க போற சமயத்துலனா இதை பத்தி கேள்வி கேளுங்க, இந்த கேள்வியும் கேளுங்க, நம்ம ஊர்ல இப்படின்னா நடந்துட்டு இருக்கு, இதை பத்தி பேசுங்கன்னு அண்ணாவும் அவங்களால முடிஞ்ச நிறைய கேள்விகளை எனக்கு வந்து சொல்லுவாங்க. நம்ம சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எனக்கு புரிய வைக்கிறதுக்காக நிறைய விளக்கங்களும் தருவாங்க. அண்ணா எஃப்எம் கேட்கும்போது ஏதாவது பிழையா இருக்கு, இல்லை அப்படின்னா ஏதாவது புரியாம இருக்கு அப்படின்னா உரிமையா கால் பண்ணி இது சரியா இருக்குதான்னு பாருங்களேன், இல்லை இதை திருப்பி சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வானொலிக்கும் நம்ம முத்து அண்ணனுக்கும் இடையே இருந்த உறவு எப்போதும் ஒரு அழகான உறவாவே இருந்திருக்கு. தொடர்ந்து நினைச்சிருங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் எம்பி அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10 ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர் அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர் அன்பு நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நிறைய பேரோட வீடுல நிக்கும் போது ஒத்த கால நின்னோன்னு வைங்களேன், சரியான திட்டு விழுகும், கரெக்டா? ஆனா ஏன் கொக்கு, பிளமிங்கோ அதாவது நாரை மாதிரியான பறவைகள் ஒத்த கால நிக்குதுன்னு தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல முதல் காரணம்னு கேட்டீங்கன்னா, கொக்கோ நாரையோ ரொம்ப நேரம் தண்ணியில நிக்கும் போது அதோட கால்கள்ல இருந்து வெப்பம் வேகமா வெளியேறும். அதனால உடல் வெப்பநிலையும் குறைஞ்சு போயிடும். இழந்த வெப்பநிலைய மறுபடியும் அதிகமாக்க அதிக அளவிலான எனர்ஜியுமே தேவை. வெப்பம் வேகமா வெளியேறத தவிர்க்க தான் ஒத்த கால நிக்குது. ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு கால நிக்கிறத தவிர்த்துட்டு ஒத்த கால நிக்கும் போது சீக்கிரமா சோர்வடைகிறது தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அதோட உடல் அமைப்பே அப்படித்தான் இருக்குதான். சொல்ல போனா ஒத்த கால நிக்கும் போதுதான் ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்குமா. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரே கால நின்னு தூங்க கூட செய்யற அளவுக்கு திறமையானது. அது மட்டும் கிடையாது, இறைய புடிச்சு சாப்பிட இதுதான் ஈஸியான வழியாவும் இருக்குதான். இனிமே கொக்கோ நாரையோ எங்கேயாவது பாக்குறீங்க அப்படின்னா இத ஞாபகம் வச்சுக்கோங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழிப்பு பாடு நிகழ்ச்சி நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: ஒரு சாதாரண பேட்டி எடுக்க போய் ஒரு உரிமையான அண்ணன் தம்பியா மாறின ஒரு கதையை பத்தி சொல்லவா? கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 வெளிப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4 11வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நன்னாள்ல நம்ம நேர்கள் இடையேயான நிகழ்ச்சியான தருணங்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்ததா சின்னப்பாளம் பகுதியை சேர்ந்த மீனவர் மாரிவேல் அண்ணாக்கு ஒரு நன்றி வந்து சொல்லணும். என்னோட 4 வருஷ வானொலி பயணத்துல நான் அதிகமா பேட்டி எடுத்த நம்பர் யாருன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் நான் சொல்றது மாரிவேல் அண்ணன் தான். கடல், சமூக அக்கறை, உறவு, வெளிநாட்டு வாழ்க்கைன்னு எதை கேட்டாலும் அண்ணா கிட்ட அனுபவ ரீதியா ஏதாவது ஒரு தெளிவான பதில் நிச்சயம் இருக்கும். எனக்கு இந்த கட்டுமர தொழில் பத்தி, ஒத்தமர கட்டை தொழிலை பத்தி, வத்தை பத்தி, வெளிநாட்டு தொழில்கள் பத்தின்னு பல விஷயங்களை வந்து சொல்லி தந்திருக்காங்க. சொல்றாங்க அப்படின்னா அது வெறும் வார்த்தையா இருக்காது, அவங்க வாழ்க்கையில அவங்க பார்த்த, அவங்க உணர்ந்த நிறைய விஷயங்களை அப்படியே எனக்கு வந்து கத்து தருவாங்க. இதே மாதிரி ஒரு நாள் அண்ணன்ட்ட ஒரு கடல் பத்தின கேள்விக்கு சந்தேகம் கேட்டு வந்து போனேன். போன என்னைய கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் அங்க அவங்களோட வள்ளத்துல ஏத்தி, வாங்க தம்பி போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்களோட போகும்போது கடலை பத்தி, அந்த பகுதியை பத்தி, நிலத்தை பத்தின்னு நிறைய தகவல்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு பேய் வலை அப்படிங்கிறது எப்படி நம்ம கடல் வளத்தை வந்து பாதிக்குது, நீர் வத்துறதுனா என்ன, நீர் பெருக்கிறதுனா என்ன, ஒவ்வொரு சமயத்திலும் எப்படி வந்து கடல் மாறுது அப்படிங்கிற மாதிரி தகவலா இருக்கட்டும் சரி, இந்த வத்தை வல்லம் இந்த தொழில்கள்லாம் எப்படி மாறி போயிருக்கு, சின்னப்பாளம் பக்கத்தில் எந்த மாதிரியான ஒரு மீன்பிடி முறைகள் வந்து இருக்கு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தொழில்கள் எப்படி மாறி மாறி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவலையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தகவலெல்லாம் சொல்லி முடிச்சு கடற்கரை வந்து காமிச்சாங்க. அங்கே நிறைய குப்பைகள் வந்து இருந்தது. உங்களால் முடிஞ்சா நம்ம FM-ல சொல்லி இந்த கடற்கரையை வந்து சுத்தம் பண்ணுங்க, சுத்தம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறையும் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு நாள் நம்ம கடலோசி FM 90.4 மூலமா நம்ம சின்னப்பாளம் கடற்கரை பகுதிக்கு வந்து போயிட்டு அங்க கிடந்த குப்பைகளை அள்ளி கடற்கரையை சுத்தம் பண்ணோம். அண்ணா கடல் மேல எல்லாருமே அக்கறையா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையுமே எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப சின்னப்பாளம் பகுதியில ஏதாவது வேலை இருக்கு, இல்ல அங்க இருக்கிற மக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், தொழில பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் முதல்ல கால் பண்றது நம்ம மாரிவேல் அண்ணனுக்கு தான். அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, கடற்கரையில் இருந்தாலும் சரி, ஏன் கடல் மேலே வேலை பார்த்துட்டே இருந்தாலும் சரி, காதில் ஃபோனை வச்சுட்டு நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே வேலையை பார்ப்பாங்க. இப்போ ஒரு 2 வாரத்துக்கிட்ட நான் அண்ணாக்கிட்ட பேட்டியே எடுக்கலன்னா, என்ன தம்பி எதுவும் கேள்வி இல்லையா, எதுவும் கேட்க வரலையா அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்கும் போதே எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அண்ணா மாதிரி இன்னும் நிறைய மக்கள் முன்ன வந்து தங்களோட கருத்துக்களை, தங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை பகிர்ந்துக்கிட்டா நாங்கள் அந்த தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக வளர்றதுக்கும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம்

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தடிராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம் ம கடல் ஓசையம் 90.4.
2: யார நம்புறதுனே தெரியலக்கா.
3: ஏன், என்னாச்சு?
2: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
3: நீ உடனே பண்ணிட்டியா?
2: உடனே பண்ணல, ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
3: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
2: இப்போதான்க்கா புரியுது.
3: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
4: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழிப்பு பாட நிகழ்ச்சி நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த பகுதியில இரண்டு நேயர்களை பத்தி பேசணும். எதிர்பாராத விதமா அவங்க ரெண்டு பேருமே நம்ம கூட இல்லை. ஆனா அவங்க உயிரோட இருக்கும் வரை அவங்க தனிமைக்கு பெரிய துணையா வச்சுக்கிட்டதே நம்ம கடல் ஓசை வானொலி தான். யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்னப்பாலம் பகுதியை சேர்ந்த லட்சுமி பாட்டி மற்றும் வடக்கு தெரு பகுதியை சேர்ந்த பூசாரி ராமசாமி ஐயா. லட்சுமி பாட்டிக்கு கண் பார்வை குறைபாடும், நம்ம ராமசாமி ஐயா கால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமலும் இருந்தாங்க. அதுவும் அவங்க வயதான காலகட்டத்தில் தனியாக வேற வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே துணையாக எஃப்எம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி தனியாக இருந்த சமயத்தில் இவங்களுக்கு துணையாக எஃப்எம் ஓடிக்கிட்டே இருக்கும். கணேசன் ஐயா அடிக்கடி ஃபோன் பண்ணி கருத்துக்களே வந்து சொல்லுவாங்க. நம்ம லட்சுமி பாட்டி பல வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்ரீலங்காவிலேருந்து நம்ம சின்னப்பாளம் பகுதிக்கு வந்து இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்கவங்க. எங்கே போனாலுமே கையோட ரேடியோவையும் தூக்கிட்டு போய் உக்காந்துருவாங்க. எஃப்எம்ல பேசுறது, சொல்ற கருத்துக்கள், அதில் ஓடுற பாடல்கள் எல்லாமே லட்சுமி பாட்டிக்கு ஒரு துணையாகவே இருந்திருக்கு அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. வானொலி மேலே அவ்வளவு பிரியம் வச்சதுக்காகவே நாங்கள் நேரில் போய் லட்சுமி பாட்டியை பார்த்து வீடியோ எடுத்து அதை இணையதளத்துலையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ராமசாமி தாத்தா அவங்க கோயிலில் ஏதாவது திருவிழா வந்தா தவறாம எஃப்எம்க்கு ஒரு அழைப்பு வந்து விடுத்துருவாங்க. எஃப்எம் மேல அதிகமா பாசம் வச்சிருந்த இந்த மாதிரியான எளிய மக்களால மட்டும்தான் நம்ம வானொலி வளர்ந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. நான் இன்னும் குறிப்பிட்டு சொல்றதுக்கு நிறைய மக்கள் வந்து இருக்காங்க. நிறைய மக்களோட நிகழ்ச்சியான தருணங்களும் எங்ககிட்ட இருக்கு. ஆனா நேரம் கருதி இவங்களை பத்தி மட்டும்தான் பேச முடிஞ்சிருக்கு. எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில நம்ம மக்களை பத்தி நிறைய பேசலாம், அவங்களோட நடந்த நிகழ்ச்சியான தருணங்களையும் பகிர்ந்துக்கலாம். இதோட இன்னைக்கான இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்க இவ்வளவு நேரம் கேட்டு இணைந்திருந்தது நம்ம பாமன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். மீண்டும் உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலையில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். இந்த விழாவில் முதல் முறையாக தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் ராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் மைபாரத் தன்னார்வலர்கள் என மொத்தம் 2500 மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர். சுதந்திர தின விழாவில் பங்கேற்க பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 5000 பேர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். இதனையொட்டி தில்லி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 15,000-க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செங்கோட்டையை சுற்றிலும் சிசிடிவி கேமராக்கள் உட்பட பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் தலைநகரங்களில் அந்தந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றவுள்ளனர். சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களுக்கு விருதுகளையும் அவர் வழங்குகிறார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் மூவண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தொழில்துறைக்கு தேவையான திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தொழிற்சாலைகளில் நேரடியாக பயிற்சி பெற்று வரும் இளைஞர்களிடையே அவர் கலந்துரையாடினார். தொழில்துறையினர் பட்டப்படிப்பு மற்றும் தொழிற்கல்வியை படித்தவர்களுடன் கலந்தாலோசித்த பிறகே இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டதாக அவர் கூறினார். 18 முதல் 25 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த பயிற்சி திட்டத்தில் சேர முடியும் என்றும் அவர்களுக்கு மாதந்தோறும் குறைந்தபட்ச உதவித்தொகை வழங்க முடியும் என்றும் அவர் கூறினார். தொழிற்சாலைகளில் நேரடி அனுபவத்தை பெறுவதன் மூலம் இளைஞர்கள் தங்களது திறன்களை வளர்த்துக் கொள்ள முடியும் என்று திரு நிர்மலா சீதாராமன் கூறினார். கைத்தறி கண்காட்சி கைத்தறி நிறுவனங்களுக்கும் நெசவாளர்களுக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கைத்தறி கண்காட்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த கண்காட்சி நாட்டின் கைத்தறி பாரம்பரியம், வடிவமைப்பு, தொழில்முனைவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஒருங்கிணைப்பதாக உள்ளது என்று அவர் கூறினார். இதுபோன்ற கண்காட்சிகள் கைத்தறி தொழிலின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிடும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களின் பயன்கள் அனைத்து மக்களையும் சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்தர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். அரசின் திட்டங்கள் மக்களுக்கு உதவுவதுடன் கல்வி, வாழ்வாதாரம், சமூக பாதுகாப்பு, கண்ணியமான வாழ்க்கை முறை போன்றவற்றில் நிலையான வாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கழிவுகளை அகற்றும் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டு அத்தொழிலில் ஈடுபட்டிருந்தவர்களின் மறுவாழ்வுக்கான நடவடிக்கைகளில் அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறினார். துப்புரவு பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு பாதுகாப்பான பணியிட சூழல், சமூக பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறும்

0: கோவையில் நடைபெற்ற கலந்தாய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஆன்லைன் வாயிலான பத்திரப்பதிவு நடைமுறைகளை இம்மாதம் 17ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார். பத்திரம் பதியப்பட்ட 24 மணி நேரத்தில் அதற்கான ஆவணங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுக்கும் வகையில் நெய்தல் திருவிழா தூத்துக்குடியில் நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடியில் நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுக்கும் 3 நாட்கள் நெய்தல் கலை திருவிழா துவங்கியது. தமிழர்களின் பண்பாடு, கலை, நாகரிகம் போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் தூத்துக்குடியில் 5வது ஆண்டாக நெய்தல் கலை திருவிழா நடைபெறுகிறது. தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் நெய்தல் கலை திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்துள்ள மண் சார்ந்த கலைஞர்கள் கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறையாட்டம், குச்சியாட்டம், துடுப்பாட்டம் உள்ளிட்ட கிராமிய நிகழ்ச்சிகள் மூலமாக தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மதுரை, திண்டுக்கல், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கும் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு எதிராக அதேபோன்ற வரி விதிப்பு முறையை மேற்கொண்டு வருவதாக பிரேசில் தெரிவித்துள்ளது. சீனாவில் உள்ள ஹுனான் மாகாணத்தில் லியாஹுவான் பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த 52 பேரில் 44 தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,665ஆக அதிகரித்துள்ளது. ஐரோப்பிய நாடான ருமேனியாவில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக செமோவோடா அணுமின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள 2வது அணு உலையில் மின் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. யுஜிசி நெட், சிஎஸ்ஐஆர் நெட் உள்ளிட்ட படிப்புகளில் மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்விற்கான விடைகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் குடிநீர் உற்பத்தியை மத்திய துறைமுகங்கள் துறை செயலாளர் திரு முகேஷ் மங்கள் தொடங்கி வைத்தார். மாமல்லபுரத்தில் சர்வதேச காற்றாடி திருவிழாவை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். வேலூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலையில் சோதனை முறையில் உற்பத்தி தொடங்கிய நிலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்று நடும் விழா நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. காலையில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் சேப்பாக் அணிகள் வெற்றி பெற்றன. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 81 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பின்னர் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சேப்பாக் அணி 39 ரன் வித்தியாசத்தில் மதுரை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கோவை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலையில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.

0: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். இன்றைக்கி வந்து கடலோசையின் 11வது ஆண்டு வந்து அடியெடுத்து வைக்கிது. இந்த கடலோசைகள் வந்து 11வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும்போது இந்த இடத்துல நானும் இருக்கேன் அப்படின்னு, மக்களோட மக்களாக நானும் இருக்கேங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஒரு வாழ்த்து நிகழ்ச்சி பண்ணுறேன் அப்படிங்கிறதோட மக்களே, உங்கள் சார்பாக நானும் வந்து வானொலியை வந்து எப்போவுமே இடைவிடாமல் கேட்டுட்ருக்கேன். இந்த கடலோசையை இன்றைக்கி வந்து 80வது ஆண்டு சுதந்திர தினம். இந்த சுதந்திரத்துக்கு பாடுபட்ட அத்தனை வீரர்களுக்கும் நம்மளுடைய வீர வணக்கத்தை தெரிவிச்சுட்டு அடுத்து நம்ம நிவாட்ட பேசுவோம். வணக்கம் நிவா.
1: அண்ணா வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேண்ணா. எப்படினா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். இந்த சுதந்திரம் வந்து வாங்கி இன்னையோட 80 வருஷம் ஆச்சு.
1: கண்டிப்பாண்ணா.
0: அப்ப இந்த சுதந்திரத்துல வந்து 1947 ஆகஸ்ட் 14 12 மணிக்கு கொடுத்துருக்காங்க.
1: ஆமா,
0: நம்ம கேட்டது காலையில கேட்டோம்.
1: ஆமா,
0: அவங்க வந்து நைட்டு, ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம் இரவு டைம் விடியிற டைம்னால நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம தேசிய கீதம் வந்து எப்ப எழுதப்பட்டது, யார் பாடப்பட்டது, அடுத்து வந்து நம்ம ஜனகன மனகதி இதெல்லாம் வந்து நம்ம எழுதி பாடியிருக்காங்கல்ல, இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சிச்சு?
1: கண்டிப்பான ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு 80வது சுதந்திர தின விழால ஸோ எல்லா நேயர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு குட்டி கதை மாதிரியே வச்சுக்கலாம். இந்தியாவோட கடைசி வைசியரா இருந்தவர் தான் மவுண்ட் பேட்டன். அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 15 மேல ஒரு தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2nd உலகப்போர் இருக்கு இல்லையா, அதோட முடிவுல தான் இந்த ஜப்பானியர்கள்லாம் அவங்க கிட்ட வந்து சரணடைஞ்சது. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் டேலையே நம்ம இந்தியர்களுக்கும் சுதந்திரத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஆனா இந்தியர்கள் வந்து இதுக்கு ஒரு சில காரணங்களால ஒத்து வரல. ஒத்து வராம இருக்கவும் இல்லை, நான் வந்து கொடுத்தா அன்னைக்குதான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்த கால நின்று கொடுத்துருக்காப்ல. ஸோ நமக்குமே அன்னைக்குதான் வந்து கிடைச்சிருக்குது. அதுலயும் வந்து இப்ப ஆங்கிலேயர்களுக்கு பார்த்தோம்னா நைட்டு 12 மணிக்கு தான் புதிய நாள் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். நம்ம இந்தியர்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சாயங்காலம் 5 மணிக்கு தான் புதிய நாள் ஸ்டார்ட் ஆகும் இருந்தது. ஸோ அதுக்குமே நிறைய கோரிக்கைகள் போட்டாங்க. இல்ல, மவுண்ட் பேட்டன் நான் கொடுத்தா ஆகஸ்ட் 15 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இதுக்கு பின்னாடி உள்ள ஒரு சுவாரஸ்ய கதை. அடுத்து இன்னொன்னு கேட்டீங்க இல்லையா, இந்த மாதிரி ஜனகன மன எழுதினது யாரு அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஆமா,
1: அதே மாதிரி நம்மளுடைய முதல் சுதந்திர தினத்துல இருக்கு இல்லையா, 1947 ஆகஸ்ட் 15, அன்ன வரைக்கும் தேசிய பாடலோ தேசிய கீதமோ எதுவுமே கிடையாது. ரெண்டுமே நமக்கு கிடைச்சது 1950 ஜனவரி 24, அந்த அரசியல் சபையால நிர்ணயம் செய்யப்பட்டுதான் நமக்கு வந்துச்சு. இந்த வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு பாடலை எழுதினவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இது வந்து 1882 ஆனந்த மடம் அப்படின்ற ஒரு நாவல்ல இடம்பெற்ற ஒரு பாடல்னு கூட சொல்லலாம். அடுத்து ஜனகணமன நம்ம ஸ்கூல் டைம்லலாம் பாடிட்டு தெரியும். அது வந்து எழுதினது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். இவங்க ரெண்டு பேர்னால இயற்றப்பட்டு இன்னும் வரைக்கும் எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையுமே இது கண்டிப்பாக பாடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுமே அறிவிச்சிருக்காங்க.
0: அழகான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்கப்பா. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: கண்டிப்பான வாய்ப்பு கொடுத்த உங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள் தான்.
0: நன்றி. இந்த கடல் ஓசை வந்து ஆரம்பித்து வந்து கிட்டத்தட்ட 11 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த 11 ஆண்டில் நான் வந்து முதல் திறப்பு விழாவுக்கு வந்திருந்தேன். அப்போ வந்து ஒரு ஓரமாக நின்று வெளியில் நின்று வேடிக்கை பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு வருவோமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு பாப்பா.
1: ஓகே, நான் இப்ப நானுமே அந்த ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைச்சேன். 11 வருஷம் ஆயிடுச்சு நம்ம கடலோசை தொடங்கி, அதுவும் அடியெடுத்து. உங்களுக்கு வந்து இந்த 11 வருஷத்துல உங்களுக்கு எப்பல இருந்து தெரிய வந்துச்சு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடலோசை எஃப்எம் 90.4 கொடுத்துருக்குது?
0: அழகான கேள்வி கேட்டீங்க பாப்பா. எனக்கு வந்து நான் அந்த சோதனை ஓட்டம்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சுல, அப்போல இருந்தே கேட்பேன். அப்போல இருந்து இன்னைக்கு வரையும் கேட்டுட்டு இருக்கேன். இந்த நிறைய தகவல்கள், அதாவது மீனவர்களை பத்தி தகவலும் கிடைச்சிருக்கு, பொது தகவல்களும் கிடைச்சிருக்கு. அப்போ இவ்வளவு தூரம் வந்து வேலை பார்க்குறாங்க, இவங்க வந்து என்னென்ன மாதிரி நம்ம மக்களுக்கு கொண்டுகிட்டு போய் என்னென்ன கருத்துக்களை சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கும் ஒரு ஆசை, எப்படியாச்சும் நம்மளும் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஒரு வீடியோ மாதிரி வந்து எடுத்தாங்க கடலோசையிலேருந்து, எடுத்து வந்து என்னையும் வந்து நான் கேட்டிருந்தேன் நான் ஒரு ஆட்சியே ஆகணும் அப்படின்னு. கண்டிப்பாக அவங்க கனவு நினைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்தாங்க பாப்பா.
1: ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. உங்களுடைய வாழ்க்கையில் கடலோசை இவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்துருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் கிடச்சிச்சின்னு நினைக்கிறீங்க?
0: என்னுடைய தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர்கள் கிடைச்சாங்க.
1: சூப்பர்ண்ணா.
0: அவங்களுடைய நல்ல நல்ல ஒரு அதாவது ஒரு நல்ல நல்ல ஒரு கவிதைகள் கட்டுரைகள் மற்றும் எல்லாமே வந்து அவங்க வந்து எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதை இப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணு அப்படின்னு வந்து சொல்லியும் கொடுப்பாங்க, நானாகவும் எடுப்பேன். ஆனால் கடலோசை ஆர்ஜி எல்லாருமே வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறணும்.
1: கண்டிப்பா, நான் ரொம்ப நன்றி அண்ணா.
0: நன்றி சகோதரி. அழகான கேள்வி கேட்டாங்க நம்ம நிவா அவங்க. இந்த கடல் ஓசை வந்து வேலை பார்த்த அனைத்து ஆர்ஜிக்கும், வேலை பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து ஆர்ஜிகளுக்கும், மற்றும் வந்து வேலை பார்க்க போகிறவங்களுக்கும், நம்மளது நிறுவன தலைவர் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தான் நம்ம முதல் வாழ்த்துக்களை சொல்லணும். நிறையா அவங்க வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நிறையா சவால்களை சந்தித்து இதில் நம்ம எப்படியுமே நம்ம சமுதாயத்துக்காக நம்ம ஒரு வேரூன்றி நிற்கணும்னு இன்றைக்கி வந்து உலக அளவில் வந்து ரெண்டாவது வானொலியாக நம்ம சமுதாய வானொலி இருக்கிறத பற்றி எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து பார்த்து இதை இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த ஆட்சிகள் ஃபுல்லாக ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த கடலோசைக்கு. அதோட மக்கள்களையும் பாராட்டணும். ஏன்னா 24 மணி நேரமும் மக்கள்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லா மக்களும் நானே எனக்கே நிறையா பேர் எஸ்எம்எஸ் அனுப்பி மெசேஜ் அனுப்பி வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, பாடல் கேட்பாங்க. ஆனால் இந்த கடல் நம்ம சமுதாயத்தில் வானொலி வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும்போது ரொம்ப மக்கள்கள் ரொம்ப இது பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா ஆன்லைன் மூலமாக போச்சு, நிறையா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்குது. உண்மையிலே மக்கள்கள் உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை ஆட்சிகள் அனைவர் சார்பாகவும், நிறுவன தலைவர் அவங்க சார்பாகவும், எனது சார்பாகவும், வானொலி கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம்
2: சார். வணக்கம் சார், நான் ராமேஸ்வரம் ஜெயகணேஷ் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஐயா.
2: நம்ம நிலையத்துல உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களா?
0: இன்னைக்கு நிலையத்துல உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. இன்னைக்கு 11வது ஆண்டை வந்து கடலோசை ஆடியிருக்கு.
2: சுதந்திர தின வாழ்த்துக்கள், பாத்துக்கிற நேயர்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தாய்மணிக்கொடி தாய்மணிக்கொடி சொல்லுது ஜெயகன், அந்த பாட்டை போட்டு விட்டுருங்க.
0: கண்டிப்பா சொல்லிருக்கு. இன்னைக்கு 11வது ஆண்டு கடலோசை அடி எடுத்து வைக்குது, அதை பத்தி ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா?
2: ஐயா கண்டிப்பா கண்டிப்பா, இது வந்து முழுக்க முழுக்க வந்து மீனவர்களுக்காண்டி உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல். நம்ம எல்லாருமே மீனவர்கள் சார்ந்தா, நம்ம எல்லாருமே நம்ம ராமேஸ்வர தீவு பொறுத்துல உள்ள மீனவர்கள் சார்ந்தா எல்லாருமே இருக்கோம். இந்த மீன் தான் நமக்கு வந்து மெயின் பிசினஸ்.
0: கண்டிப்பா
2: கடலுக்கு போறதை பத்தியும், அதை பாதுகாப்பா இருக்கிறத பத்தியும், எப்படி தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் பண்றதை பத்தி நல்லா அருமையா வந்து இந்த எஃப் மூலமா வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க. அதுவே மிகவும் ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. அது மாதிரி வந்து எல்லாருமே டச் செல் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது டச் செல் உள்ளவங்க இல்ல டிவி உள்ளவங்க டிவில பார்த்து நியூஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. சின்ன போன் வச்சிருந்தாலுமே, நம்ம ஒரு ரேடியோ செட் வச்சிருந்தாலுமே, அதுல கூட நம்ம நியூஸ் எல்லாம் கேட்டுக்கிறலாம். எப்ப முடியுமா
0: சூப்பர் சூப்பர்
2: தகவலை தெரிஞ்சுக்கலாம்.
0: அருமை
2: வந்து இது மக்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனமா இருக்கு சார். அது வந்து கடலோசை ஆரம்பிச்ச அந்த நிர்வாகத்துக்கு வந்து கோடான கோடி என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறேன் சார்.
0: நன்றி ஐயா, நன்றி ஐயா. நம்ம ராமேஸ்வரத்துல இருந்து ஜெய்கணேஷ் அவங்க தான் வந்து கடலோசைக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது. நீங்களும் கடல் ஓசைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லலாம், சுதந்திர தினத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லலாம். கடலோசையில நீங்க என்னென்ன பயன்பட்டிருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லலாம். சொல்ல வேண்டிய எண்கள் 7094439999. இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து வாழ்த்துக்களோடு வாருங்கள். கடல் ஓசை பண்பலை 90.4 தாங்க.

0: வந்தாச்சு நம்ம ராம்நாட்டுக்கு போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
1: August 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம்நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
1: போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: பாட்டி, உங்க வயசு 60, 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
3: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
0: ஆடை உலகின் அரசன் IU Contact Styles. ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க IU Contact Styles, பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஆரோக்கியதாஸ். நான் பாமன் கிராமத்தை சேர்ந்தவன். எனக்கு வயசு இப்போ ஒரு 52 வயசு ஆகுது. ஒரு 7 வயசுக்கு எங்க போட்டு வந்து வேம்பாரு போகுது. மண்டை வந்து வேம்பாரு எங்க அப்பா கொண்டு வராங்க. அப்ப நான் யாப்பா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தவங்க தான் கூட்டு போறேன். 2nd class படிச்சுட்டு கூட்டு போவாங்க. வேம்பாத்து பெட்ரோல் பங்க டீசல் இதுன்னு ஒண்ணு. அப்போ சாயலில போய் டீசல் பிடிச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் எங்க அப்பாவோட எங்க அப்பா வந்து குடிக்கிறனால எங்க அப்பாவோடய திரும்புவேன். அப்போ வாடா போகணும். நான் எங்கள் அப்பாவும் 2 கேன்ல பிடிச்சா போதும். அங்கேருந்து ஒரு 7 மணி தான் வந்தோம். அப்போ பாசா டீசலை வந்து இப்படி பின்பக்கத்து வாசலில் அது ஓரமாக ஏற்றி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஒரு 2 சீட்டு முன்னே வந்து நான் இருந்துட்டேன். நைட்னா எல்லா ஷாப் நிப்பாட்டி இறங்கி இருக்காப்புல. அந்த வேம்பார் நெருங்கி போகும்போது எங்கள் அப்பா சவுண்ட் கொடுக்க கிடையாது. ஆரோக்கியம்னு சவுண்ட் கொடுக்காங்க. நான் முடிச்சு என்னப்பான்னு கேட்டால் மறுபடி வரங்கிட்டேன். அவன் டீசலை இறக்கு இறக்குன்னு சொன்னோன்னே கேனை இறக்கி வச்சு முடிய பஸ் எடுத்துட்டான். இறக்கிட்டு பிள்ளைய என்னை பார்த்துக்காக ஆளக்கான் நான் வண்டி அதனால பறந்து போய்கிட்டு இருக்கேன் வரங்கிட்டு இருக்கேன். பெத்த பிள்ளைய நைட்டில் 11-12 மணிக்கு காணும்னா தொடர் உள்ள முடியாத நேரத்தில் என்ன நடக்கும்? அதனோட ஒரே அள்ளையும் கணிதமாக இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு கிந்திக்காரன் வந்துக்கிட்டு பஸ்ஸில் வந்திருக்கான். ஓரமான 2 பாலுக்கு நேர வண்டி நேரம் நிப்பாட்டி நிற்க கையை நீட்டும் நிப்பாட்டினான். என்னன்னு கேட்டிருக்கான். குமாரன் குமாரன் கிந்திக்காரனுக்கு ஒன்றும் புரியல. அழுகிற பாட்டு ஏரியான் சொல்லிட்டானா. எனக்கு உறக்க வந்து சூரங்குடிய கழிச்சு ஒரு 1 கிலோமீட்டர் பேசிட்டு கிட்டத்தட்ட 2 நாள் எனக்கு வந்துகிட்டு ரொம்ப சங்கடம். 2 நாள் சாப்பிடவே முடிஞ்சிருக்கு. அதனால பிள்ளைகளை வந்து தாய்மார வண்டியில் போகும்போது சின்ன பிள்ளைகள உங்க பக்கத்துல வச்சு கவனமா பயணம் செய்யுங்க. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
3: கடல் ஓசை பண்பலை 90.4 இனிய பிறந்த நாள் 11ஆம் ஆண்டு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களோடு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்கு. உங்க விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 7094439999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, SMS அனுப்புங்க. தென்காசியிலிருந்து செல்வம் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு கடலோசைக்கு 11ஆம் ஆண்டு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை, 11ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு எல்லா அறிவிப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிறுவன தலைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அசினா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஜாயரிசன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சுல்தானா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தில்சாத்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. யாஸ்மின் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சுல்தான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரசீத் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்கானா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி நிறையா பேர் கடலோசைக்கு வாழ்த்துக்களை சொல்லி குமிச்சிக்கிட்டு வர்றாங்க. அத்தனை பேருக்கும் ஒரு நிறையா பேர் வந்து நேரம் குறைவு, அதனால நிறையா பேர் வாழ்த்துக்களை வாசிக்க கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்கிறேன் மக்கள்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு நேர் வேற இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடுவோம். வணக்கம். சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கக்கா.
4: 11 அடியெடுத்து வைக்கும் எப்பவுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து நான் மதுரை ஒரு இடம் போயிருந்தேன். அப்புறம் பெருமையா சொன்னேன், எங்க ஊர்ல வந்து எப்பவும் வச்சு நாங்க எனிடேம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேர போக்குக்கு நல்ல போகும். உண்மையிலே நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடியதுன்னு அந்த எப்பவுமே காஸ்டியான ஒரு பொருள் கிடையாது, வெறும் 1000 ரூபாய்
3: செல்லுதான்.
4: குந்தால் போயிட்டு எப்பவும் ஓடிக்கிட்டு ஒரு ஆள் கேட்காரு, காட்டுக்குள்ள என்ன படிக்க முடியும் எப்பவும் ஓடுதுன்னு. அவர் எப்போ இங்க வரைக்கும் எடுக்க அப்படிங்கிட்ட நல்லா எடுக்குது
3: அப்படின்னு. உங்களுக்கும் கடலோசை பண்பலை 90.4 சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிட்டு என்ன பாடல்?
4: வருஷம் பாட்டு கேப்பே சின்னப்புள்ள இருந்து அந்த பாட்டு வெள்ளிடமே நாங்க கேட்டோம். இருந்தாலும் போட முடிஞ்சா கூட ஒரு நேரம் போடுங்க. வாழ்த்துக்கள் 11வது ஆண்டு இன்னும் 100 ஆண்டு நிறைவடையும்.
3: அக்காமடத்திலிருந்து சகோதரி தமிழரசி அவங்க தான் எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பிறந்தநாள் கடலோசைக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கண்ணன் அவங்க சொல்லியிருக்காங்க, பிரவீனா அவங்க சொல்லியிருக்காங்க, சுதா அவங்க சொல்லியிருக்காங்க, கீதா அவங்க சொல்லியிருக்காங்க, சுவாசினி சொல்லியிருக்காங்க, மதி சொல்லியிருக்காங்க, சரவணி சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கடலோசைக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி, நான் படித்தேன்.

நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க

தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், மனதில் கொள்ளுவார். தம்பி நான் படித்தேன் காஞ்சியில்.

வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தம்பி நான் படித்தேன் தான்.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 11 ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடும் கடல் ஓசைக்கு வாழ்த்துக்களோடு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி ஓடிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ராமநாதபுரத்திலிருந்து டிரைவர் அன்வர் அண்ணா, நூர் ஜஹான், தங்கச்சி மடத்திலிருந்து கென்னடி அண்ணா, ரமேஷ், பிரியா, சுஹாசினி, சதீஷ்குமார், நிறையா பேர் கடலோசைக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ராமேஸ்வரம் புது ரோட்டிலேருந்து நம்ம நம்மராஜன்னு அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிவிட்டு கடலோசையை வந்து நெருங்கி ஆரம்ப காலத்திலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
4: கடலோசை 90.4 இனிய சனிக்கிழமை காலை வணக்கம். எனக்கு கடலாட்டக்காரன் பயத்திலிருந்து மாங்கிலு பூங்கிலு என்ற பாடலை போடுங்கள். நன்றி.
3: நன்றினா. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
5: செய்யப்பம் 90.4 பணியாற்றும் பணியாளர்களுக்கும் தங்கமான வாழ்த்து தெரிவிக்க வந்த அனைத்து சகோதரர்களுக்கும் தங்கத்துக்கும் 11வது ஆண்டை இடையே அடியெடுத்து வைக்கும் கடலோசைக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று பிறந்தநாள் மனநாளுக்கான அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று எனது கூட பிறந்த அண்ணன் மெல்டன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனது சகோதரர்கள், சொந்த பந்தங்கள், எஸ் எஃப்எம் சகோதரர்கள் அனைவரும் அவரை மனதார வாழ்த்துங்கள். படம் ஜெய்ஹிந்த் பாடல், தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த், இந்த பாடலை போடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேசியவர் டி ஜோன் மார்ட்டின்.
3: அடுத்து நம்ம ஜோன் மார்ட்டின் தான் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இதே பாடலை தான் நம்ம கணேசன் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
6: நான் பாமல்ல இருந்து தேவி பேசுறேன்னா, முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பது எஃப்எம்மின் தன்னம்பிக்கை. அதனால பல கருத்துக்களை எஃப்எம் வந்து சொல்லிக்க இருக்கிறத நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி மக்களுடைய கருத்துக்களையும் கேட்கறதுக்கு எஃப்எம் தயாரா இருக்கு எப்பவுமே. எஃப்எம்க்கு ஒரு நன்றி. அது மாதிரி சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நேற்று இன்று நாளை திரைப்படம் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேத்து, அந்த திரைப்பட பாடல் போட்டு விடுங்கள் அண்ணா. நன்றி, வணக்கம்.
3: நன்றி சகோதரி. ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க அண்ணன் ஜோன் மார்ட்டின் அண்ணன் மெல்டன் அண்ணன். அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அடுத்து ரிஜாசா பௌல்வி, ரகுமான், அப்துல் ரஹ்மான், மேரி, ஆரோக்கிய மேரி, ரோசி, நிறையா பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. நேரம் குறைவான காரணத்தினால எத்தனை பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்களோ அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, 11வது ஆண்டு அடியெடுத்தும் கடல் ஓசைக்கு எனது சார்பாக மீண்டும் ஒரு வாழ்த்துக்களோடு விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4. கலகலக்குது கலகலக்குது கடல் ஓசை கலகலக்குது, வரட்டா.

தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட

0: 40 ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளி கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி இன்று காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனை பயணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் தொடர்ந்து பேச போறது நானி வாஷ்னி. இந்திய மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு 80வது சுதந்திர தினம்னு, ஆனா அது ஒரு பக்கம் ஸ்பெஷலா இருந்தா கூட நம்ம பாம்பன் மக்களுக்கும் கடலோசை நேயர்களுக்கும் இன்னொரு ஸ்பெஷலுமே இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு பெரிய மாற்றமுமே ஒரு சின்ன தொடக்கத்துல இருந்துதான் ஆரம்பிக்குதுன்னு. அதுக்கு உதாரணமா அமைஞ்சிருக்கிறது தாங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. என்னடா ஒண்ணுமே புரியல அப்படின்னு தோணுதா? இவ்வளவு வருஷமா உங்களுடைய காதுகளுக்கு குளிர்ச்சியான பாடல்களையும் வானிலை தகவல்களையும் சமூக கருத்துக்களையும் பழைய 80s 90s ஹிட் பாடல்களையும் தந்த கடல் ஓசை எஃப்எம் 90.4 தன்னோட 11வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறத உங்க கூட ரொம்ப பெருமையா பகிர்ந்துக்கிறேங்க. சோ அதற்கான வாழ்த்துக்களை என் சார்பாகவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சி சார்பாகவும் ஏன் உங்களோட சார்பாகவும் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ளயுமே போயிடலாம். கடந்த 10 வருஷமா பாம்பன் தீவு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சமுதாய வானொலி அதாவது கடல் ஓசை எஃப்எம் 90.4 எந்த மாதிரியான பயனுள்ள விஷயங்களை கொடுத்திருக்குது, இத பத்தி தாங்க நாம அடுத்து தொடர்ந்து பேச இருக்கிறோம். இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வரலாறு முக்கியம் இல்லையா? யாருடைய வரலாறுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வரலாறு தாங்க. அதாவது எப்படி நம்ம எஃப்எம் தொடங்கினாங்க, யார் ஆரம்பிச்சது, இதற்கான ஐடியா எங்க இருந்து கிடைச்சது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 இயக்குனர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோஸ். நம்ம சாருமே ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்த ஒரு சாதாரண மீனவர் தான். எல்லாருக்குமே டூர் போறது அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு நேரத்துல நம்மள மீறி நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம். சிலருக்கு மன அமைதியை கொடுக்கும், சிலருக்கு புது புது சிந்தனைகளை ஏற்படுத்தும். அப்படிதான் நம்ம சாருமே வெளியே டூர் போகும்போது மீனவ சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஆனா மத்தவங்க மாதிரி இல்லாம மீனவர்களை ஏதோ ஒரு வகையில முன்னேற்ற விதமா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணமுமே இருந்திருக்குது. திண்டுக்கல் பக்கத்துல சிறுமலை அப்படின்னு ஒரு மலை பகுதியுமே இருக்குது. சார் அப்ப அங்க இருக்கும் போது பாட்டு கேக்குறதுக்காக கார்ல டியூன் பண்ணும் போது பசுமை எஃப்எம் அப்படின்னு ஒரு சமுதாய வானொலி இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்ம கடல் ஓசை எஃப்எம் ஓட ஒரு டாக்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பசுமை எஃப்எம் அப்படின்றது விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கான வானொலி அப்படின்ற ஒரு லைன் வர்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ நாம ஏன் அப்படி ஒண்ணு ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2013 கடலோசை எஃப்எம்னு ஒண்ணு தொடங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்திருக்குது. இப்படிதான் கடலோசை எஃப்எம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2013 திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ சாருக்கான ஐடியாவுமே தோணுச்சு. ஐடியா தோணுனா மட்டும் போதாது இல்லையா, அதுக்கான ப்ராப்பரான அப்ரூவல் வாங்கணும், அதுக்கப்புறம் ஒரு சில வேலைப்பாடுகள் இருக்குது, நிகழ்ச்சிகள் போகணும் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் அடுத்தடுத்து தொடர்ந்து இருந்திருக்கு. சோ அது என்ன அப்படின்றத நாமளுமே தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஆரோக்கியம் வாஸ், நான் ஒரு மீன்பிடி தொழில் சேர்ந்தவங்க. 94 என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாத சம்பவம் நடந்துச்சு. ஆமாம், அந்த அது எப்படின்னா வெளிநாடு போனதுன்னு சொல்லி அப்போ வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டா போகுதுன்ற எல்லாருமே வந்து ஒரு அடிப்படையில் எல்லோரும் இருந்தாங்க. அங்கே உள்ள யார்ட்டுமே முன்னாடி போனவங்கள்ட்ட யார்ட்டும் ஃபோன் பண்ணி கேட்குற கிடையாது. பணத்தை கட்டினா போதும், நம்ம வந்து வெளிநாடு போகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் எல்லாமே இருந்தாங்க. அப்போ நாங்களும் அதே மாதிரி வந்து எல்லோரும் மாதிரி நாங்களும் பணத்தை கட்டிட்டோம். இதில் என்னுடைய நண்பர் ஆம்ஸ்டாங் ஒரு ஆள், அதால் போய் இறங்கியாச்சு. கரெக்டாக மதியம் 1 மணிக்கு எங்களை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டாங்க, சவுதி அரேபியா ஏர்போர்ட்டில். அதுக்கப்புறம் வண்டி வந்துச்சு, வண்டி வந்து எங்களை ஏற்றுனாங்க. சிட்டிக்குலாம் போகுது வண்டி, அப்படி போக போனாலும் அவுட்ரு ஏரியா வருது. அவுட்ருனா வந்து வீடு வீடு எதுவுமே தெரியல. நிறையா பாலைவனத்தில் கொண்டு இறக்கி விட்றாங்க எங்களை கொண்டு போய். அப்போ என்னென்னுங்க எங்களுக்கு எதுவுமே குழப்பையாக இருக்குது, எங்களுக்கு என்னால் பாலைவனமாக இருக்கு நீதி. அதான் சிட்டிக்கு எங்களுக்கு 50 கிலோமீட்டர் இருக்குது, 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நெருக்கி இருக்குது. கண்ணுக்கு எடுத்துக்கிறதுக்கு வீடும் கிடையாது, ரோடும் கிடையாது. ரோட்டுக்கு நடக்கிறதுனாலே 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடக்கணும் ரோட்டை பார்க்குறாருமே. அப்படி ஒரு இடங்களில் வந்து இறக்கி விட்றாங்க எங்களை கொண்டு போய். இறக்கி விட்டால் அங்கே வந்து பங்களாஸ்காரங்க ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க, கேரளாக்காரங்க ஒரு 2 பேர் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க. தெரியாமல் வந்து ஒரு சம்பவம் நடந்து போச்சு. கம்பெனி வந்து ரொம்ப வந்து டிவாலான கம்பெனி, அது கம்பெனி அப்போ யாரும் விசாரிக்கலை. அதோட ஒரு வாரமாக இருக்காங்க, 2-3 நாளையில் வந்துட்டாங்க எங்களுக்கு பார்க்க வந்துட்டாங்க. டைசனும் ரபிக்கும் வந்துட்டாப்புல ஆள் எடுத்து வேலைக்கு கூப்பிட்டா போகாதே அப்படின்னு சொல்லிட்டாப்புல எங்கள்கிட்ட. அதோட இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 11 பாஸ்போர்ட் வந்து குலுக்கி எடுத்ததில் என் பாஸ்போர்ட் வந்துச்சு. அந்த இடத்துல ரியாத்துலேருந்து ஒரு 490 கிலோமீட்ரு அல்ரூபாங்கிற இடம், அந்த அல்ரூபாங்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் போனோம். அதில் வந்து ஆம்ஸ்டாங் வரல. அப்போ நான் போய் அங்கே காலத்தில் சம்பளம் தரல. அதாவது அந்த கார் கம்பெனி தான், அந்த ஒர்க் ஷாப்பில் இருந்து விடுற கம்பெனி, இது க்ளீன் பண்ணுற கம்பெனி, க்ளீனி தான் கூப்பிட்டு போகும் எங்களை. ஒரு 8-9 மாதம் வரைக்கும் வேலை தரல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 4-5 பேர் பிரச்சனை ஒன்றுமே திருப்பி. அதுக்கப்புறம் இங்கே ரியாத் வந்தோம். ரியாத் வந்து ரொம்ப சிரமம் போட்டேன். அவரை இவர் வந்து ஆம்ஸ்டாங்கில் வந்து இவர கம்பெனிக்கு வந்து டொமினஸ் பிசாங்கூர் கம்பெனியில் வந்துட்டு சாப்பாடு டெலிவரி பண்ணுற கம்பெனி, அதில் சாய்ந்தார். இப்படி தனித்தனி எல்லோரும் என்னென்ன தெரியுமா, யாராவது என்ன தெரியுமா, இப்போ காட்டுறவங்க வந்தால் காட்டுறவங்க போவாங்க. மற்றபடி வந்து நம்மளுக்கு என்ன வேலை தெரியும், அந்த வேலைக்கு எல்லோரும் போய்க்கிருந்தாங்க. இப்போ நம்ம உள்ளூரில் என்ன சொல்லுவாங்கலாம், வெளிநாடு போயிருக்காப்புல அவருக்கு என்ன, நான் அங்கே படுற கஷ்டம் வந்து அங்கே உள்ளே கேட்டாலும் தெரியும் என்ன எல்லாமே இங்கே. அப்படி அப்படி ஒரு வேதனை கஷ்டம் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே உள்ள மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. எங்கள் கம்பெனிலாம் கிட்டத்தட்ட கணப்புன்னா ஒரு 1000 பேருக்கு மேலே வேலை கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே வந்து லாஸ்ட்டில் பிரச்சனை பண்ணி இக்காமான்னு சொல்லிட்டு அங்கே நடவாசம் இருக்குங்க. அதை வாங்கிட்டு தான் நாங்கள் வெளியே வேலை வைத்தது நாங்கள். ஆனால் தப்பிச்சு வந்ததெல்லாம் பெரிய உண்மையிலே எங்கள்கிட்ட வந்து பெரிய விஷயம்.

0: தப்பு சொல்லாம். நன்றி, எப்ப நமக்கு ரொம்ப நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்ம ராம் நாட்டுக்கு போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
1: ஆகஸ்ட் 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம் நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
2: போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், ஆர்ஆர் பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
3: கல்யாணம், காதுகுத்து, வளைகாப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங், வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இந்திய நாட்டின் 80th சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனை பயணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கடல் ஓசை எஃப்எம் 90.4 11வது ஆண்டு விழால கடந்த 10 வருஷத்துல கடல் ஓசை எஃப்எம் எந்த மாதிரியான பயனுள்ள விஷயங்களை உங்களுக்கு கொடுத்திருக்குது, இத பத்தி தான் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியிலுமே தொடர்ந்து பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம். நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நானி வாஷ்னி. கடல் ஓசை எஃப்எம் ஐடியா 2013 தோன்னா கூட ஆரம்பிக்கப்பட்டது 2016 தாங்க. காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் அப்படி. நம்ம சாருக்குமே கடல் ஓசை எஃப்எம் ஆரம்பிக்கலாம்னு ஐடியா தோணுனதுக்கு அப்புறமா பசுமை எஃப்எம் அப்படின்ற ஒரு வானொலியை நடத்துறது திரு பால் பாஸ்கர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அவங்க கிட்ட போய் இத பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 8 மினிஸ்ட்ரியில லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அவங்களால முடிஞ்ச உதவிகளையுமே சாருக்கு தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. பல வருஷம் கஷ்டப்பட்டுதான் இந்த லைசன்ஸ் வாங்கும் போது நிறைய பேரும் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமுதாய வானொலின்றது வணிக எஃப்எம் மாதிரி இல்ல, அதிகமான விளம்பரம் வராது, நீங்க ஏன் ராம் நாட்டுல தொடங்க கூடாது அப்படின்ற யோசனையுமே பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா தன்னை சுத்தி உள்ள மீனவ சமுதாயம் முன்னேறணும் அப்படின்ற எண்ணத்துல ராமநாதபுரத்துல எல்லாம் தொடங்க மாட்டேன், பாம்பன்ல என்னுடைய மக்களுக்காக தொடங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆம்ஸ்ட்ராங் சாருமே கடல் ஓசை எஃப்எம் 90.4 பாம்பன்ல நிறுவிருக்காங்க. பாம்பன்ல தன்னோட சொந்த கட்டடத்துல சொந்த செலவுல கிட்டத்தட்ட 2 கோடி செலவுல ஆரம்பிச்சு அதுலயும் அதிகமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சு ஒரு அளவுக்கு மேல கட்டட வேலைப்பாடுகள் சிறப்பாவே போயிட்டு இருந்திருக்குது. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்ப களத்துல இருந்து நேயர் கோல்டா மேரியக்கா இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்து செய்திகளையும் அவங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த மாதிரியான பயனுள்ள விஷயங்களையும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் கொடுத்திருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: வணக்கம் அம்மா, உங்க பேர் அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்கம்மா.
6: என் பேர் கோல்டா மேரி, நான் பாம்பன்ல தான் இருக்கிறேன்.
5: நீங்க நம்ம கடலோ சேஃபம் வந்து தொடர்ந்து கேட்பீங்களா?
6: அது ஆரம்பிச்சதுல இருந்தே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
5: இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல நம்ம பகுதியில நம்ம கடலோ சேவானில இருந்து இயங்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
6: நான் கேட்கும் போது வந்து நிறைய நேரம் அந்த மீனவர்களுக்காண்டிய எச்சரிக்கை சொல்லுவாங்க, காற்று இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல போகுது அந்த இது சொல்லுவாங்க, மீனவர்கள்ட்டையும் பேட்டி எடுப்பாங்க. அப்ப பேட்டி எடுக்கும்போது நிறைய தெரியாத தகவல்கள் ஒருத்தவங்க சொல்றது மூலமா நம்ம எஃப்எம்ல கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நமக்கும் தெரிய வரும். அது ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியா இருக்கு. சாயந்தரம் 7 மணிக்கு ஓடும் கேட்டு கிணறத்தரம். 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கடலோசை எஃப்எம்க்கு வாழ்த்துக்கள். இன்னும் நிறையா வருஷம் நிறையா தகவல்களோட நல்லா நடக்கணும்னு வாழ்த்துகிறோம்.
5: நன்றி.
6: நன்றி.
2: வானிலை தகவல் அப்படின்றது மற்ற எல்லாருக்கும் சாதாரண ஒரு விஷயமா இருந்தா கூட மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அததான் கடல் ஓசையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பகிர்ந்துகிட்டாங்க. அக்காக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும் சொல்லிட்டு, கடல் ஓசை எஃப்எம்மோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள்லாம் போயிட்டு இருந்த நேரத்துல அடுத்ததா கண்டிப்பா ஆர்ஜேக்களுக்கும் மற்ற வேலைகளுக்கும் ஆட்கள் தேவைதானே, சோ அதற்கான இன்டர்வியூமே அப்படியே போயிட்டு இருந்திருக்குது. இந்த ஸ்டூடியோவை செட்டப் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஹ்மானோட ஸ்டுடியோக்கு ஒர்க் பண்ண திரு பங்காரு சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு ப்ரோக்ராமிங்கான ஹெட் அப்படின்லாம் யாருமே கிடையாது. திரு பங்காரு சார் வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர், அவங்க தான் இன்டர்வியூமே எடுத்திருக்காங்க. அப்படி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நடக்கும் போது கிட்டத்தட்ட 40 பேர் வந்திருக்காங்க. அந்த 40 பேர்ல இருந்து ஒருத்தரை மட்டும்தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த 40 பேரும் உள்ளூருக்குள்ள மட்டும் இருந்து வரல, வெளி ஊர்கள்ல இருந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஏதோ ஒரு சின்ன தீவுக்குள்ள ஒரு குக்கிராமத்துல தானே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு கடல் ஓசை எஃப்எம்மோட கட்டமைப்பு ஏதோ ஒரு விதத்துல இருக்கட்டும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துல மட்டும் சமரசமா போகவே இல்லை. காரணம், சென்னையில பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம ஊர் மக்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமே. சோ அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல ஒருத்தர் மட்டும்தான் செலக்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுவுமே ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் செலக்ட் பண்ணிருந்தாங்க. அடுத்த செட் எடுக்கணும் இல்லையா, அப்போ கோடை எஃப்எம்மோட நிகழ்ச்சி தலைவரா இருந்து ரிட்டையர் ஆனவங்க தான் சோமா ஸ்கந்தமூர்த்தி சார், அவங்க தான் இன்டர்வியூமே வச்சிருக்காங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் பேட்சா செலக்ட் ஆனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்டபத்துல இருந்து திலகவதி அப்படின்ற ஒரு பொண்ணும், மானாமதுரையில இருந்து ஒரு பையன், பாம்பன்ல இருந்து மிகா அப்படின்ற ஒரு பொண்ணும், பாம்பன் பகுதியில உள்ள நம்ம லெனின் அண்ணா. அப்படி செலக்ட் ஆன எல்லா கேண்டிடேட்டுமே ஒரு திறமையான கேண்டிடேட் தான், ஒரு கெரியர் மேல அக்கறை கொண்ட ஒரு கேண்டிடேட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ஜே மேல பேஷன் வச்சிருக்கிற ஒரு நபர்கள் தான். அப்படி இருந்தாலுமே பரவலா யாருக்கும் தமிழ்ல ஒரு சரியான உச்சரிப்பு, தெளிவா படிக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் தெரியாம தான் இருந்தது. ஏன், தமிழ் வாசிப்பு, தமிழ் உச்சரிப்பு மாதிரியான விஷயங்களை இங்க உள்ள ஆர்ஜேக்களுக்கும் சொல்லி கொடுத்து இதுவரை 75 பேருக்கும் மேல பயனடைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே நிறைய இடங்கள்ல வேலை பார்க்க காரணமாவும் இருக்குது இந்த கடல் ஓசை எஃப்எம் 90.4. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: 1, 2, 3, 4.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன், தொடக்க விழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி கண்டு பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண்கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக் கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும். கடலோசியின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இந்திய நாட்டின் 80th சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை FM 90.4 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் சாதனை பயணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: கடல் ஓசை எஃப்எம்மோட 11th ஆண்டுல நாமளும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் பத்தி நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நானி வாஷ்னி. கடந்த 10 வருஷத்துல கடல் ஓசை எஃப்எம் எந்த மாதிரி பயனுள்ள விஷயங்களை கொடுத்திருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கடல் ஓசை எஃப்எம்மோட திறப்பு விழாவை பத்தி சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா எத்தனையோ நாள் உழைச்சதுக்கு அப்புறம் ஒரு பயன் கிடைக்கிற மாதிரி திறப்பு விழா நாள் தான் August 15, 2016. ஒரு குட்டி கிராமத்துல மீடியாவுக்கான அவ்வளோ பெரிய ஒரு விசேஷமா நடந்தது அப்படின்னா அது நம்ம கடல் ஓசை எஃப்எம்மோட திறப்பு விழா தான். அது மட்டும் கிடையாது, திறப்பு விழாக்காக யாரெல்லாம் வந்தது தெரியுமா? முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் திரு ப சிதம்பரம் சாரும், அவங்களோட மகன் திரு கார்த்திக் சிதம்பரம் சார், திரு கு ஞான சம்பந்தரையா, திரு பி ஹெச் அப்துல் ஹமீத்னு எல்லாருமே சிறப்பு அழைப்பாளர் வந்திருந்தாங்க. ட்ராக்ல போகல அந்த சாருமே ஒரு 6 மாசத்துல இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் 2017ல தாங்க காயத்ரி மேம் வர்றாங்க. இருந்த எல்லா ஆர்ஜேவுமே போயிட்டாங்க, 1-2 பேர் மட்டும் இருந்திருப்பாங்க. காயத்ரி மேமும் வந்துட்டு ரேடியோ செட்டப் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இருக்கிற நபர்களுக்கும் சரி அடுத்ததா புதுசா ஆட்களையும் எடுத்து ரேடியோ கிளாஸையுமே ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்த எல்லாருமே ஒரு லோக்கல் கேண்டிடேட் தான், அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. சோ அப்போதான் ஒரு ரேடியோக்கு தேவையான விஷயங்களையும் மேம் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் முதல் ப்ராஜெக்ட் ஒண்ணு வருது. எங்க இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தங்கச்சி மேடம் MSSRF அப்படின்னு சொல்லக்கூடிய MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தில இருந்து. காரணம், ஒரு சமுதாய வானொலி ப்ராஜெக்ட் மாதிரியான விஷயங்களையும் பண்ணுவோம் இல்லையா, அப்படி அவங்க கொண்டு வந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் கடல் ஓர் அதிசயம், அதை காப்பது நமது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமா தான் தெரிய வருது ரேடியோல எபிசோட்ஸ் எப்படி டிசைன் பண்றதுன்னு. அப்போதான் நம்ம ஊருக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அந்த சமூகத்துல இறங்கி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது இங்க எவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு. அப்படி பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு தீர்வுகளை கண்டுபிடிக்க காரணமா இருந்ததும் இந்த ப்ராஜெக்ட் தான். சோ இங்க இருந்துதான் கடல் ஓசையோட ரேடியோக்கான பயணமே ரொம்ப அழுத்தமா ஸ்டார்ட் ஆகி இருக்குது. இன்னும் சுவாரஸ்ய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சிய தொடர்ந்து கேளுங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனை பயணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கடல் ஓசை எஃப்எம் ஓட திறப்பு விழா வச்சாச்சு. நம்ம காயத்ரி மேமே வந்துட்டாங்க, முதல் ப்ராஜெக்ட்டுமே பண்ணியாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு நாமளுமே தெரிஞ்சுக்கலாம். நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நானி வாஷினி. இவ்வளவு விஷயங்களுக்கு அப்புறம் தான் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகள் டிசைன் பண்ணப்படுது. அதுவும் எப்படி டிசைன் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பாரம்பரிய அறிவு, பாரம்பரிய மீன்பிடி தொழில், இப்ப உள்ள வாழ்க்கை முறை, தொழில் முறைகள்னு எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்ற போது, அதுக்கு கண்டிப்பா அடித்தளம் வர இறங்கி வேலை பார்த்தா மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் தான் நிகழ்ச்சிகளும் டிசைன் பண்ணப்படுது. அப்புறம் கடல் ஓசை எஃப்எம் ஓட ரீச்ல ஒரு பெரிய தாக்கம்னு கூட சொல்லலாம். அதை யார் ஏற்படுத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்திரிகையாளர் திருமதி கவிதா முரளிதரன் தாங்க. அவங்க சென்னையில இருக்கிற ஒரு சுதந்திர ஊடகவியலாளர். அவங்க பரி அப்படின்ற ஒரு டிஜிட்டல் களத்தோட தன்னார்வலரா இருக்காங்க. பரி அப்படின்றது பீப்புள் ஆர்ச்சிவ் ரூரல் இந்தியா. பரி அப்படின்ற டிஜிட்டல் இதழியல் களம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, விளிம்பு நிலை மக்களோட குரல்களையும் அழிஞ்சிட்டு வர்ற மொழிகளையும் ஆவணப்படுத்துறது தான் இதோட முக்கிய நோக்கமாவே இருக்குது. சோ பரியில கடலோசை பத்தின ஆர்டிக்கிளை எழுதினதுமே திருமதி கவிதா முரளிதரன் தான். அந்த ஆர்டிக்கல் வந்து வெளியானப்ப கிட்டத்தட்ட 9 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது, அதாவது இந்தியால. அப்புறம் தான் ஆல் ஓவர் இந்தியால கடல் ஓசை எஃப்எம்னு ஒரு விஷயம் இருக்கிறதா நிறைய பேருக்குமே தெரிய வருது. அப்புறம் நிறைய ஜேர்னலிஸ்டோட கவனமுமே கடல் ஓசை எஃப்எம் பக்கம் திரும்புது. எல்லாருமே ஸ்டோரியும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில கடல் ஓசையோட வளர்ச்சியில பரி நெட்வொர்க்ல வெளியான அந்த கட்டுரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா களத்துல இருந்து நேயர் அப்துல் ரஹ்மான் அண்ணா அவங்களோட வாழ்த்துக்களோட ஒரு சில கருத்துக்களோட இணைஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் ஐயா, உங்க பேர் அப்புறம் உங்களை பத்தி சின்ன ஒரு அறிமுகம் சொல்லுங்க ஐயா.
4: என் பேர் அப்துல் ரஹ்மான், நான் இங்க பாம்புள்ள கடை வச்சிருக்கேன்
3: ஐயா. இப்ப நம்மளுடைய கடலோசை எஃப்எம் 90.4 11வது ஆண்டுல வந்து அடி எடுத்து வைக்குது. கடலோசை பத்தி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க ஐயா.
4: இப்போ இருக்க உலகம் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் நிறைஞ்சிருச்சு, மற்றும் ஏஐயோட நிறைஞ்சிருச்சு. வானொலிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படி இருக்கும் காலத்தில் நீங்கள் வானொலியை நடத்திட்டு வரைய அதுக்கு மென்மேலும் வளர்றதுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.
3: இப்போ ஒரு வானொலியாக நம்ம கடலோசை அப்படிங்கிறது எந்த மாதிரி நம்ம ஊரில் ஒரு பங்காக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: இப்போ வானொலிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது போல ஸ்மார்ட் உலகமாகவும் ஏஐ உலகமாகவும் மாறிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் வானொலி மூலியமாக நம்முடைய பேச்சுக்கள், அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்களை பேசுறது உண்மையிலேயே ரொம்ப சிறந்ததாக இருக்குது.
3: உங்களுடைய கருத்துக்கும் வாழ்த்துக்கும் ரொம்ப நன்றி ஐயா.
4: ஓகே, தேங்க்யூ வெரி மச்.
2: வாழ்த்து சொன்ன நம்மளுடைய அப்துல் ரஹ்மான் அண்ணாக்கு ஒரு நன்றிகளையும் சொல்லிட்டு, அடுத்ததா கடல் ஓசை பயணத்தோட ஒரு மணி மகுடமா வந்தது 2019 ஆனந்த விகடன் நம்பிக்கை விருது. மீனவர்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் வானொலி, சிறப்பான சேவைங்கிற விஷயங்களுக்காக விகடன்ல இருந்து 2019 நம்பிக்கை விருது டாப் 10 இளைஞர்கள்ல ஒருவரா ஆம்ஸ்ட்ராங் சார்மே கடல் ஓசை எஃப்எம்காக வாங்கினாங்க. கண்டிப்பா கடல் ஓசை பயணத்துல இது மறக்கவே முடியாத ஒரு மிக பெரிய மணிமகுடம் தான் சொல்லி ஆகணும். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனை பயணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் நிவாசினி. கடல் ஓசை எஃப்எம் 11வது ஆண்டுல அடியெடுத்து வைக்குது அப்படின்ற ஒரு சூப்பரான தகவலோடைய கடந்த 10 வருஷமா கடல் ஓசை எஃப்எம் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பயனுள்ள விஷயங்களை கொடுத்துருக்குது, இத பத்தி தான் நாமளுமே தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா வாழ்க்கையில முதல் திட்டு, முதல் காதல், முதல் பாராட்டுன்னு முதல்ல நடக்கிற விஷயங்களை மறக்கவே முடியாது இல்லையா, அது மாதிரிதான் முதல் விருது கண்டிப்பா யாருனாலையுமே மறக்கவே முடியாது. அப்படி 2019 ஆனந்த விகடன் நம்பிக்கை விருது அப்படின்ற மணி மகுடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கிடைச்ச முதல் விருதுனா அது தமிழ்நாடு கம்யூனிட்டி ரேடியோ அவார்ட்ஸ் கோயம்புத்தூர் ரத்னவாணி காலேஜ்ல நடந்துச்சு. அதுல ரேடியோ நிகழ்ச்சிகளுக்காகவும் நல்ல அவுட்ரீச் ஆக்டிவிட்டி அப்படின்ற பிரிவுகள்ல 2 விருதுகள் கிடைச்சது. கிடைச்ச 2 அவார்ட்ஸ்லயுமே முதல் இடம் கிடைச்சதுதான் கடல் ஓசைக்கான முதல் அங்கீகாரம். அந்த ஒரு அங்கீகாரம் தான் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பகுதியில ஏற்படுத்தணும் அப்படின்றது மூலமா ஊன்றுகோலாவே இருக்குது. அடுத்ததா களத்துல இருந்து ரொலிம்சியா அக்கா இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் அக்கா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க அக்கா.
4: என் பேர் ரொம்பிசியா, நான் பாமன் காமராஜ் நகர்ல.
3: அக்கா, இப்ப நம்ம கடலோசை வானொலி 10வது ஆண்டு நிறைவு பண்ணி 11வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறோம். நம்ம ஊருக்கு, நம்ம பாமன் பகுதிக்கு கடலோசையோட ஒரு பங்களிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கற மாதிரி இருக்கு. நல்லா அந்த பாமன் பாலத்தையோ இந்த மீனவர் தொழில் சார்ந்த விஷயங்களோ அந்த வெளிப்பாடு நிகழ்ச்சியில சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா

0: எப்போ மீண்டும் சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இன்னும் புது புது நிகழ்ச்சிகள் தொடங்கட்டும், வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள்.
1: நன்றி அக்கா.
0: நன்றி.
2: வாழ்த்துக்கள் சொன்ன ரொலிம்சியா காக்கு நம்மளும் ஒரு வாழ்த்துக்களும் நன்றிகளையும் சொல்லிட்டு, எங்கேயோ ஒரு கடை கோடியில குக் கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு வானொலிக்கு உலக அளவுல அங்கீகாரம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். அது வேற யாருக்கும் இல்லங்க, நம்ம கடல் ஓசேஎஃப்எம் 90.4 தான். லண்டனை சேர்ந்த ஒரு உலக அளவுல ஃபேமஸ் ஆன ஒரு ஒளிபரப்பு ஊடகம் தான் பிபிசி, பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் சொல்லுவாங்க. அவங்க 2021 உலக அளவுல ரேடியோ டாக்குமெண்ட்ரி ஒண்ணு பண்ணாங்க. உலக அளவுல 7 கண்டங்கள் இருக்குது இல்லையா, அந்த 7 கண்டங்கள் அளவுல 4 கம்யூனிட்டி ரேடியோவை சூஸ் பண்ணிருந்தாங்க. அதுல ஆசிய அளவுல இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் மாவட்டத்துல பாம்பன்ல நம்ம கடல் ஓசேஎஃப்எம் சூஸ் பண்ணது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய விஷயம் தாங்க. கடல் ஓசேஎஃப்எம் சார்பா நம்ம காயத்ரி மேம் தான் அந்த நிகழ்ச்சியில பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, லோக்கல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் அலைகளோட சவுண்ட்ஸ், நம்ம ஊர்ல மீன் விக்கிறதோட சவுண்டு, ஏலக்கடை எப்படி போகுது, அதே மாதிரி போட்டோட சவுண்டுன்னு குட்டி குட்டி சவுண்ட்ஸையுமே ரெக்கார்ட் பண்ணிருந்தாங்க. அது வேர்ல்டு ரேடியோ டே அன்னைக்குன்னு ரேடியோல போச்சு. கடல் ஓசையோட பயணத்துல இருக்கிறதுல ஒரு பெரிய சாதனைனா கண்டிப்பா இதுவா தான் இருக்க முடியும். இதை நினைச்சு நாம எல்லாருமே ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். கண்டிப்பா உலக அளவுல 4 கம்யூனிட்டி ரேடியோவை தேர்ந்தெடுத்து அதுல நம்மளோட கடல் ஓசை எஃப்எம்மும் ஒரு பங்கா இருக்கிறது மிகப்பெரிய சாதனை தானே. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்ம ராம் நாட்டுக்கு போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
1: August 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம் நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
2: போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
3: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே? வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
4: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
5: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் மாரிவேலு சின்னப்பாளம் பாமன். என்னுடைய வயசு 50. நான் வந்துக்கிட்டு மீன்பிடி தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசு 20 ஆயிடுச்சு. நான் வெளிநாடு போகிறதுக்காக, அப்போ கனவு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரே கனவு வெளிநாட்டுக்கு தான் கனவு. அங்கே போனால் நல்லா கொஞ்சம் சம்பாத்தியம் இருக்குமே, நிறையா பார்க்கணும், நாடு சுத்தணும், வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை. அதில் நாங்கள் வெளிநாட்டு போனேன். அப்புறம் வெளிநாடு போகவே துபாய்க்குன்னு சொல்லி தான் ஆர்வத்தோடு போனேன். பார்த்தா இங்கே நான் துபாயை விட்டுட்டு சோமாலியாங்கிற நாடுக்கு ஏற்றிட்டாப்புல. சோமாலியா நாடா, என்னடா அது, நம்ம கேள்விப்பட்டாலே பயமாக இருக்க மாட்டோம். அந்த நாடு நான் சொல்கிறது 1994 இந்த சம்பவம் நடந்தது. அரபி தான் இங்கே கண்ட்ரோல் பண்ணுறான். இங்கே சோமாலியாவுக்கு மீன்பிடி கப்பல் வந்து அங்கேருந்து மீனை பிடிச்சி துபாய் கொண்டுட்டு வரணும், அவங்களுடைய ஒப்பந்தம். அப்போ எங்களை ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டு கப்பல் கடல் வழியாக, அங்கே தான் உங்களுக்கு கப்பல் இருக்குது, சோமாலியாவில் தான் நீங்கள் மீன் பிடிக்கன்னு கப்பல் இல்லை, பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து துபாய் கப்பல் வரும், அதில் போயிடுவோம்னு சொல்லிட்டு அங்கே கடலில் போய் அங்கே போய் ஒரு 6 தொழில் பண்ணேன். கடல் மீனை வந்துட்டு மறக்க முடியாதுன்னு சொன்னால் அங்கே தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ வகையான மீன்களும் அங்கே தான் ஆண்டவனே படைச்சிருக்கான். அந்த மீனை ஃபுல்லாக சீலாவனா வந்துக்கிட்டு இங்கே நம்ம வந்துட்டு கண்ணு கட்டாத தூரத்தில் தான் பார்க்கணும். அங்கே வந்துக்கிட்டு அடி கரவடியவே வந்துக்கிட்டு அப்படியே அந்த நம்ம தீவுகள்லாம் பார்க்குறோம்ல, அந்த பேச்சாலைனா அந்த கடலில் பார்க்குறோம்ல, பாய்ச்சல் போட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி மீன் வகையை வந்து பார்த்தது வந்துட்டு சோமாலியா நாட்டில் தான். என்ன வகையான மீன்கள் இருக்குது, சிங்கியிலிருந்து, இறால்ல இருந்து, கணவாயிலிருந்து, அனைத்து வகையான மீன்களுமே கடலில் தண்ணியை விட மீன் தான் இங்கே அதிகமாக இருக்குது. அனைத்து வகையான மீனையும் பார்க்கலாம். அது வந்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். அது மீனை பார்த்தா நாங்கள் அந்த கடலில் வந்துக்கிட்டு இந்த வலையினா வச்சுட்டு இந்த சீலா வலைன்னு சொல்லி நம்ம துபாயிலாம் படுப்பாப்புல அது தெரியும். அந்த மீன் வலையை வலையை இழக்கிட்டு வலையை பார்த்தா வலை உள்ளே ஓடிடுச்சு, வாங்கி ஏற்ற முடியல, அந்தளவுக்கு மீன். நாங்கள் 10 தான் இழக்கியிருப்போம். 10 வந்து 10 இருக்குது. 3 பிரிவாக கொண்டுட்டு போனோம் அந்த மீனை முடிக்க வச்சு. 2 வேலை ஏற்ற முடியல, தராத்து தான். அதோட நாங்கள் வந்துட்டோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இந்திய நாட்டின் 80th சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 11th அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனை பயணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நானி வாஷ்னி. இந்த காலத்துல ஒரு தகவல்கள் மக்களை போய் அடையணும் அப்படின்னா பெருமளவுல காரணமா இருக்கிறது சோசியல் மீடியாக்கள் தாங்க. அப்படி சோசியல் மீடியாக்கள் மூலமா இன்னைக்கான ஒரு கல்வி பத்தின தகவலா இருக்கட்டும் இல்ல ஒரு பிசினஸ் பத்தினதுன்னு எல்லாமே மக்கள்கிட்ட போய் சேருது. அது மாதிரி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சோசியல் மீடியாக்கள் வாயிலா உயர் கல்விய தொடர முடியாம இருந்தா சோபனா அவங்களுடைய கதைகளை தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன ஒரு கதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி களத்துல இருந்து நேயர் கணேசன் அண்ணா இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்து செய்தியையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அண்ணா, உங்க பேர் அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்கண்ணா.
5: என் பேரு கணேசன், புளியமரம் ஸ்டாப்ல ஜூஸ் கடை வச்சிருக்கேன்.
4: ஆனா இப்ப நம்ம வானொலி, நம்ம கடலோசை வானொலி வந்து 11th இருந்து அடி எடுத்து வைக்கிறோம். நம்ம மக்களுக்கு ஒரு துணையாவும் நம்ம வானொலி வந்திருக்கு, நம்ம வானொலிக்கு துணையாவும் மக்கள் இருந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நம்ம ஊருக்கு நம்ம வானொலியோட பங்கு என்னவா இருந்திருக்கு?
5: நம்ம பாம்பனுக்கு வந்து இந்த எஃப்எம் வந்ததுல இருந்து நல்ல செய்திகள் வானிலை அறிக்கை ஒண்ணு நம்மளுக்கு தெரியுது. மற்றபடி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தலைப்புகளில் வந்து அன்றாட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நம்மளுக்கு நல்ல முறையில் எடுத்து மக்கள் கருத்தையும் கேட்குறாங்க. எல்லாமே அந்த இது இருக்குது. இந்த இதில் வந்து மீனவர்களுக்காக தொடங்கப்பட்ட வானொலி வந்து நம்மளுக்கு எல்லா விஷயத்துலேயும் பயனுள்ளதாக இருக்குது. அதே போல் இன்னமும் பல செய்திகளோட, ஆனால் என்னுடைய விருப்பம் என்னென்னா 8 9 மணிக்கும் செய்திகள் வந்தது. அது வந்து 1 நேரத்துக்கு ஒரு அட்ட செய்திகள் வந்தால் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள்.
4: நன்றி அண்ணா.
5: நன்றி.
0: சோ வாழ்த்துக்கள் சொன்ன நம்ம கணேசன் அண்ணாக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிட்டு உயர்கல்விய தொடர முடியாம இருந்த சோபனா அவங்களுடைய கதைகளை நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 2025 வெளியான பிளஸ் டூ பொது தேர்வுல அதிக அளவுல மதிப்பெண் வாங்கியும் குடும்ப பொருளாதார சூழ்நிலையால உயர்கல்விய தொடர முடியாம தவிச்ச மாணவிதான் சோபனா. உயர்கல்விய தொடர முடியாம ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சோ நம்ம ரேடியோக்காக இன்டர்வியூ எடுக்க போகும்போது அவங்க அவங்களோட சூழலை சொன்னாங்க. அத வீடியோ எடுத்தும் போட்டோம். சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு ரெண்டு பேர்கிட்ட இருந்து உயர்கல்விக்கான செலவுகளை நாங்களே ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலுமே வந்துச்சு. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நடிகர் திரு கமல்ஹாசன் சார் கிட்ட இருந்தும், இன்னொன்னு இன்றைய தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்கிற திரு ஜோசப் விஜய் கிட்ட இருந்துதான் கால் வந்துருந்துச்சு. அப்போ மாணவி சோபனாக்கான முழு உதவியையும் கமல் சாரே செஞ்சாங்க. கமல் சார் வீட்டுக்கு கடல் ஓசை எஃப்எம் சார்பா காயத்ரி மேமும் லெனின் அண்ணாவும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கமல் சார் வீட்டிலேயே தங்கி அவங்களோடய சாப்பிட்டு படிக்கவே முடியாதா வாழ்க்கையே போச்சு அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு தமிழ்நாட்டுல டாப் 6 காலேஜ்ல சீட் வாங்கி வச்சிருந்தாங்க. அதுல நீங்க ஒன்ன சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க கமல் சார். IIT கூட சீட் வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு சில காரணங்களால அது வேணா அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ மாணவி சோபனா அவங்க தமிழ்நாடு டாப் 6 காலேஜ்ல ஒரு காலேஜ்ல தான் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. இது குறிப்பா இந்த சோசியல் மீடியா மூலமா ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்கம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா சோசியல் மீடியாவை நல்ல வகையில பயன்படுத்தணும் அப்படின்னா அது பல பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு கடல் ஓசை எஃப்எம்மும் ஒரு காரணமா இருக்குது. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடலோசை எஃப்எம் 90.4. இந்தியாவிலேயே முதல் முறையாக மீனவர்களுக்காக பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையால் தொடங்கப்பட்ட கடலோசை எஃப்எம் 90.4 ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்காக பாம்பனிலிருந்து தனது சேவையை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. 2016 பிப்ரவரி மாதம் 4 அன்று தனது ஒளிபரப்பை தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கடல் வாழ் நண்பர்களுக்கு உற்ற தோழனாயிருந்து இனிய இசையை தருவதோடு அனைத்து சமுதாய மக்களுக்கும், குறிப்பாக அப்பகுதியில் வசிக்கும் மீனவ மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கருவியாக இந்த ஒலிபரப்பு பயன்படுகிறது. கடலோசை எஃப்எம் 90.4 பணியாளர்களுக்கும் கடல் ஓசையின் நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இந்திய நாட்டின் 80th சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 11th ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனை பயணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ஒரு காலத்துல தகவலை தேடி நாம போனோம், ஆனா இன்னைக்கு தகவலே நம்மள தேடி வருது. அதுக்கு காரணம் சோசியல் மீடியாக்கள் தான். சோசியல் மீடியாக்கள் நல்ல மாற்றங்களையும் உருவாக்கும், சில நேரங்கள்ல சவால்களையும் உருவாக்கும். அப்படிதான் கடல் ஓசை எஃப்எம் ஓட சோசியல் மீடியாக்கள் மூலமா கல்வி ரீதியான நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதோட மட்டும் இல்லாம நம்ம ஊரை சேர்ந்தவங்களுக்கு, குறிப்பா வியாபாரிகளுக்கு, பொருளாதார ரீதியா நிறைய நல்ல மாற்றங்களையும் கொடுத்திருக்குது. அதாவது அவங்களோட வீடியோக்கள் போட்டு வாழ்வாதாரம் ரீதியா பயங்கரமான நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது கடல் ஓசை எஃப்எம் ஓட சோசியல் மீடியா பேஜ். குறிப்பா தனுஷ்கோடி ஹோட்டல் அக்காவோட வீடியோக்கள் போட்டு அவங்க ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாம இப்ப நிறைய வெளியூர் காரர்களுமே அவங்களோட கடைகளை தேடி வந்து சூப்பரா அங்க உள்ள உணவுகளை ட்ரை பண்றாங்களாம். அடுத்ததா தனுஷ்கோடி சங்குக்கடை அக்கா, அவங்களோட வீடியோக்கள் பெருமளவு ரீச் ஆகி இப்ப வீட்ல இருந்தே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைன்ல ஆர்டர்ஸ் எடுக்கறாங்க, கால்ஸ் மூலமாவே இப்பலாம் ஆர்டர் எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா பரமக்குடி யமனேஸ்வரம் நெசவு தொழிலாளர் ஒருத்தவங்க, அவங்களோட வீடியோக்களை பார்த்துட்டு நேரடியா நாங்களே அவங்கள்ட்ட துணிகளை கொள்முதல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய நிறுவனமுமே முன் வந்திருக்காங்க. இப்படி சோசியல் மீடியாவை சரியான கைகள்ல எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம்ன்றது தேடி வரும். அதோட மட்டும் இல்லங்க, மாவட்ட நிர்வாக சேர்ந்து பயணம் செஞ்சதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அனுபவம் தான். குறிப்பா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு தகவலா இருக்கட்டும், மீன்வளம் மீனவர் நலத்துறையோட அறிவிப்புகளை கொடுக்கிறது, அசம்பாவிதம் ஏற்பட்டா அதை மாவட்ட நிர்வாகத்தோட கவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையோட சேர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கொடுக்கிறது, மாவட்ட விளையாட்டு ஆணையத்தோட சேர்ந்து கடலோர மாணவ மாணவிகளோட விளையாட்டை உருவாக்க நிறைய போட்டிகளை நடத்துறது, அவங்களை அதுல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க விளம்பரங்களை கடல் ஓசை எஃப்எம் வாயிலா ஒளிபரப்பு பண்றதுன்னு நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு வரோம். இது மட்டும் கிடையாதுங்க, கடல் வளத்தை பாதுகாக்கிற வகையிலையும் கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாக்கிற மீனவர்களை ஊக்குவிக்கிற வகையிலையும் இருக்குது கடல் காப்பான் திட்டம். அரிய வகை கடல் உயிரினங்களை காப்பாத்துறவங்களுக்கு 1,000 ரூபாய் பரிசும் பாராட்டு சான்றிதழும் கொடுத்து, இதுவரை 100க்கும் மேலான ஆமைகள் காப்பாற்றப்பட்டு கிட்டத்தட்ட 50க்கும் மேலான மீனவர்கள் சர்டிபிகேட்டும் ஊக்கத்தொகையும் வாங்கி இருக்கிறாங்க. இதுல நம்மளால பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த சில வருஷமாவே மன்னார் வளைகுடா கடல் பகுதியில கடல் ஆமைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதா ராமநாதபுரம் மாவட்ட வன உயிரின கோட்டமே சொல்லியிருக்காங்க. இதுல கண்டிப்பா கடல் ஓசையோட பங்கு தவிர்க்கவே

0: பொண்ணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 இல்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இந்திய நாட்டின் 80th சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனை பயணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: கடந்த 10 வருஷத்துல கடல் ஓசை எஃப்எம் எந்த மாதிரியான பயனுள்ள விஷயங்களை கொடுத்துருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கிற ஒரு நேரத்துல எனக்கும் இந்த கடல் ஓசை எஃப்எம்க்குமான உறவை பத்தி சொல்லியே ஆகணும் இல்லையா? எல்லாருக்குமே வாழ்க்கையில முதல் வேலை முதல் சம்பளம் அப்படின்றது நாம எவ்வளவு பெரிய ஆளானாலும் மறக்கவே முடியாது. காரணம், நமக்கே தெரியாம ஏதோ ஒரு வகையில நமக்கான அடையாளத்தையும் நாம யாரு, நமக்கு இதெல்லாம் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனா அதை எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறது நம்மளுடைய அந்த முதல் வேலையாதான் இருக்கும். அப்படிதான் எனக்குமே இந்த கடல் ஓசை எஃப்எம் 90.4. 2016 ஆரம்பிக்கப்பட்ட கடல் ஓசை எஃப்எம் எனக்கு தெரிய வர என்னமோ 2017 ஆச்சுங்க. அதுவும் எப்படி அப்படின்னா, எங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு வருது, இந்த மாதிரி பேச்சு போட்டிக்கு கடல் ஓசை எஃப்எம்ல இருந்து கூப்பிடுறாங்க, அது விரைவில் நடக்க இருக்குது, சோ கலந்துக்கிறவங்க நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்பெல்லாம் என்ன யோசித்தோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியே போனா போதும், நம்ம ஜாலியா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாருமே பேர் கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியா இருந்தோம். அப்படி ஜாலியா இருந்தா 5th நிமிஷத்துலயே மறு அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு வருது, 6th வர உள்ள பிள்ளைங்க மட்டும்தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த தடவை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே விட்டுட்டோம். ஆனா அந்த போட்டியில என் தங்கச்சி கலந்துகிட்டாங்க. அவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியாத எஃப்எம் என் தங்கச்சி பேச போறதை கேக்குறதுக்காக அப்பதான் முதல் தடவை கடல் ஓசை எஃப்எம் கேட்டோம். என்னோட தங்கச்சி வாய்ஸ் கேட்டோம்னா பலருக்கும் பயங்கரமான சந்தோஷம். அப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது கடல் ஓசை எஃப்எம் பத்தி. அப்புறம் நாட்கள் வருஷங்கள்னு ஓடி நானுமே காலேஜும் முடிச்சிட்டேன். வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போதுதான் நான் செகண்ட் இயர்ல பார்ட் டைம் வேலைக்காக கொடுத்த ரெசியூம் எடுத்து பார்த்துட்டு எனக்குமே கால் பண்ணாங்க. வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி ட்ரைனிங் எடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்கான ஆர்ஜேவா இப்ப உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு இங்க வரும்போது ஆர்ஜேனா பேசணும் அப்படின்னு மட்டும்தான் தெரியுமே தவிர, ரிசர்ச் பண்ணி பேசணும், வார்த்தைகள்ல எவ்வளவு கவனம் வேணும், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இருந்து பேசக்கூடாது, மற்றவங்களோட கருத்து எப்படி இருக்கும்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்த ஒரு இடம். அந்த ஒரு சின்ன அனுபவத்தோட இன்னொரு ஒரு விஷயமே சொல்லணும். நம்ம கடல் ஓசை எஃப்எம் 11th ஆண்டுல அடியெடுத்து வைக்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தோட நானும் என் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போறேங்க. சோ, இவ்வளவு நாளா நம்ம கடல் ஓசை எஃப்எம்க்கும் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்கும் எனக்கும் நீங்க கொடுத்த ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. எனக்கும் இந்த நேசக்கரங்கள் நிகழ்ச்சி நிறைய தெரியாத தகவல்களை கத்து கொடுத்துருக்கு, அப்படிதான் உங்களுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ, நான் விடைபெற ஒரு நேரமே வந்தாச்சு. உங்களுடைய ஆதரவு எப்பொழுதுமே கடல் ஓசை எஃப்எம்க்கு தேவை. கடந்த 10 வருஷத்துல நம்ம கடல் ஓசை எஃப்எம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பயனுள்ள விஷயங்களை கொடுத்திருக்கலாம். ஆனா எனக்கு இந்த ஒரு வருஷத்திலேயே நிறைய இல்ல எக்கச்சக்கமான விஷயங்களை கொடுத்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்ம நேசகரங்கள் நிகழ்ச்சிக்கு கொடுத்துட்டே இருங்க அப்படின்றத சொல்லிட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி.
2: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீடல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஒசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில வணக்கம் சொல்றது நான் சுல்தானா. இன்னைக்கு 2 முக்கியமான நாள். 1, கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 10 ஆண்டுகால மக்கள் சேவைய வெற்றிகரமா பூர்த்தி செஞ்சுட்டு 11வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிற நன்னாள். இன்னும் கடல் ஓசை எஃப்எம் மேலும் மேலும் வளர்ந்து பல சாதனைகளையும் புரிஞ்சு சமூக சேவையும் புரியணும்னு இந்த நேரத்துல என்னோட சார்பாகவும் நேயர்களோட சார்பாகவும் மனசார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 2 முக்கியமான நாள்னு சொன்னேன், அதுல 1 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம இந்திய நாட்டோட 80வது சுதந்திர தினம். இன்னைக்கும் என்னைக்கும் நம்ம எல்லாரும் சுதந்திரமா சந்தோஷமா இருக்கணும்ன்றத மனசார சொல்லிக்கிறேன். சுதந்திரம்ன்றது வெறும் கொடியேற்றதும் உரையாடுறதும் கிடையாது, அது ரத்தமும் கண்ணீரும் தியாகமும் கலந்த பயணம். அந்த பயணத்துல ஆண்களுக்கு தோள் கொடுத்து சில நேரங்கள்ல ஆண்களுக்கு முன்னாடி நின்னு வழி நடத்தினவங்க தான் நம்ம நாட்டு பெண்கள். அடுப்பங்கரையை மட்டுமே உலகமா பார்த்த காலத்துல சிறை கம்பிகளை உடைச்சு வெளியில வந்தாங்க, புரட்சி பாடல் எழுதினாங்க, ரகசிய கடிதத்தை கடத்தினாங்க, துப்பாக்கியை ஏந்தினாங்க, தன்னோட குழந்தைய கூட தூக்கி வச்சுட்டு ஊர்வலம் போனாங்க. ராணி லக்ஷ்மிபாயில இருந்து அருணா ஆசிப் அலி வரைக்கும், சரோஜினி நாயுடுல இருந்து கஸ்தூரிபாய் காந்தி வரைக்கும், துர்கா பாபில இருந்து வேலு நாச்சியார் வரைக்கும் பெண்கள் சுதந்திர போராட்டத்துல அவங்களோட பங்க சிறப்பா ஆற்றினாங்க. பேர் தெரிஞ்சவங்களும் தெரியாத லட்சக்கணக்கான பெண்களும் சேர்ந்துதான் சுதந்திர கட்டிடத்தை கட்டினாங்க. பெண்கள் போராடினது வெறும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மட்டும் கிடையாது, பெண்களால முடியாதுன்ற சமூக சங்கிலிக்கு எதிராகவும் தான். நெய்தல் பெண்ணின் நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பெண்களுக்கான நிகழ்ச்சி. அந்த வகையில சுதந்திர போராட்டத்துல போராடின சாதனை போராளி பெண்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க இருக்கோம். அதுல முதலாவதா குயிலி அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பழமைவாத கட்டுப்பாடுகள் நிறைஞ்ச அந்த நாள்ல ஆயுதம் ஏந்தி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரா வீதிகளில் இறங்கி போராடின ஒரு வீர மங்கை தான் குயிலி. சுதந்திர தீய எதை வச்சும் அளவிடவே முடியாது. 17வது நூற்றாண்டுல சிவகங்கை சீமையோட சிம்ம சொப்பனமா விளங்கினவங்க தான் வேலு நாச்சியார். ஆங்கிலேயரை எதிர்த்து போர்ல வேலு நாச்சியார் உருவாக்கின தற்கொலை படை தளபதியா குயிலி இருந்தாங்க. தன்னோட உடம்பு முழுக்க எண்ணெயை தேய்ச்சுக்கிட்டு பருத்தி ஆடையும் சுத்திக்கிட்டு ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்குல குதிச்சு தன்னைத்தானே பத்த வச்சுக்கிட்டு ஆயுத கிடங்கையும் அழிச்ச ஒரு வீர பெண் தான் குயிலி. அவங்களோட தியாகம் தான் தமிழகத்தோட சுதந்திர தீயோட முதல் பொறி. இன்னும் பல போராளி பெண்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஐயா வணக்கம். என் பேர் வயசு 68. நான் பாம்பன் போய் பார்த்தது பாம்பில் செட்டில் 40 வருஷம் ஆச்சு. நாங்கள் அப்போ பாய் வீட்டில் வள்ளிவட்டம் கடலுக்கு போகும்போது மழையும் காற்று பொய்யல், கடல்லாம் குந்தளிக்கும் தெற்கு சைடு, மள்ளிவட்டம் தெற்கு சைடு தான் போவோம், கடல் குந்தளிக்காது அந்த

0: நிறைய பேர் பாய் அடிச்சு ஓடி சுலோனுக்கு போனவங்க போய் அட்ரஸ் எல்லாம் இல்லை, இதுவரை அவங்க என்ன ஆனாலுமே தெரியல. நாங்க எங்கேயுமே அப்படி பாய் அடிக்கல, கடல்லையே தான் கடந்த 7 நாள். எங்களை யாரும் தேடி வரலாம் கொள்ளல. 7 நாள் சென்னை அடிச்சு நாங்களாம் பாய் அடிச்சு 7 நாளாச்சு பசி தாகம் போல சித்துக்கிட்டு போகும் போல எல்லாருமே அப்படி ஐயா பாய் அடிச்சு ஓடணும். பாய் அடிச்சு ஓடினாயா 7 நாள் சென்று ஒரு கரையை வல்லம் போகுது, அது எந்த கரையும் தெரியலையா. வேளாங்கண்ணில கடல்ல குளிச்சுக்கிட்டு இருந்த ஆளுக்கு உடத்துல ஏறி பாயா இறக்கி எங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வேளாங்கண்ணா எங்களை குளுக்கோஸ் பாட்டில் எல்லாம் போட்டு 2-3-4 நாள் சென்று எங்களை வளத்துல ஏற்றி எங்களை நீங்க எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. 7 நாள் அண்ணன் தண்ணி இல்லாம சோறு கஞ்சி இல்லாம தான் கிடந்தோம் கடல்ல. வேளாங்கண்ணில பிடிக்காம அவங்க எங்களை உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அவங்கள இறக்கி அவங்களே பாய் மரமல பாய் மரத்தை சாச்சி பாய் கொடுத்தாங்க. எல்லாம் கடல்ல வேளாங்கண்ணில சாமி கும்பிட வந்தவங்க வெளியேறி எங்களை கொண்டு போனாங்க. இதெல்லாம் சரியான சரித்திரம் ரெண்டியா.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் நினைச்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில. சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட போராளி பெண்களை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில வீரமங்கை ஜான்சி ராணி அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜான்சி ராணி சுதந்திர தீய கொழுந்து விட்டு எரிய செஞ்சவங்க. வடநாட்டு வீரமங்கையான ஜான்சி ராணி சீரி பாயிர குதிரையில கையில வாளேந்தி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் போது அவங்களோட உருவம் வீரத்தோட வெளிப்பாடா தெரிஞ்சதாம். தங்களுக்கு அடிப்பணியாத மக்களை மரத்துல கட்டி தூக்குல போட்டாங்கன்றதுக்காக அந்த மரத்தையே வெட்டி வீழ்த்தின வீராங்கனை தான் வீரமங்கை ஜான்சி ராணி. தனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய பாத்துக்கணும், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல முடங்கி உட்காரல, குழந்தைய தூக்கிட்டே போராட்டத்துக்கு போனாங்க. அந்த அளவுக்கு சுதந்திரத்துக்கான தைரியமும் வேட்கையும் அந்த அம்மாவோட மனசுல இருந்துச்சு. ஜான்சி ராணிய போலவே வரலாற்றுக்கு சொந்தக்காரவங்க தான் மாதங்கினி. வங்கத்தை சேர்ந்த சிங்க பெண் தான் மாதங்கினி ஹஸ்ரா. வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தை 70,000 பேரை வச்சுட்டு கொல்கத்தால தலைமை தாங்கி நடத்தினாங்க. அங்க இருக்கிற காவல் நிலையத்துல தேசிய கொடியை ஏத்த முயற்சி பண்ணப்போ ஆங்கிலேயர்களோட துப்பாக்கி தோட்டாக்கும் பலியானாங்க. துப்பாக்கி தோட்டா தொலைச்ச இறுதி நொடியிலையும் வந்தே மாதரம்னு முழங்கினபடியே அவங்களோட உயிரையும் விட்டாங்க. சுதந்திர போராளி மாதங்கினி ஹஸ்ராவை தொடர்ந்து இன்னும் பல போராளி பெண்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது நெய்தல் பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் தி சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னா இதுதான், மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ விஷ் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் ஹிஸ் டீம் வெரி குட் லக், பெஸ்ட் விஷஸ், காட் பிளஸ், தேங்க்யூ.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாவே சாம்பிராணிய கோவில்கள்ல, வீடுகள்ல பெண்கள் தலைமுடிய காய வைக்க, இன்னும் சில நாடுகள்ல மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா சாதாரணமா நினைக்கக்கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதாம். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதாம். இதனாலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறத கட்டுப்படுத்த இயற்கை ஒரு ஏர் பியூரிஃபயரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றத கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரு முதல்ல கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கடைசியில கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவே மாறி இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணின் நிகழ்ச்சியில. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. பெண் போராளிகள் பட்டியல்ல அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது கேப்டன் லட்சுமி சாகல். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட படையில ஜான்சி ராணி படை பிரிவுக்கு தலைமை தாங்கி வழி நடத்தினவங்க தான் கேப்டன் லட்சுமி சாகல். 500 மேற்பட்ட பெண்களை திரட்டி ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முடிவு கட்ட பர்மால இருந்து டெல்லி நோக்கி புறப்பட்டாங்க. தைரியம்ன்றது ஒரு பொண்ணோட மனசுல ஊறி போன விஷயம். அது இக்கட்டான சூழல்ல எப்படியாச்சும் மனசு விட்டு திமிரிட்டு வெளியில வரும். சில பேரு அவங்களோட தைரியத்தை மனசோடய பூட்டி வச்சுப்பாங்க. சில பேரு அந்த தைரியத்தை வெளிக்கொண்டு வந்து அவங்களுக்கான தேவைகளுக்காக போராடுவாங்க. ஆனா இவங்க நாட்டுக்காக போராடிருக்காங்க. தைரியம்ன்றது ஒரு பொண்ணோட கவசம். ஒரு எதிரியை எதிர்க்கிறதுக்கு வயசோ பாலினமோ எதுவுமே தடையில்லைன்னு தன்னோட வாழ்க்கை மூலமா முன்னுதாரணமா திகழ்ந்தவங்க தான் தில்லையாடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்கால இந்திய வம்சாவளியினருக்கு எதிரா சட்டங்களை கண்டிச்சு காந்தியடிகள் போராடினப்போ களத்துல நின்னவங்க தான் 16 வயசையான வள்ளியம்மை. போராட்டத்தப்போ கைது செய்யப்பட்ட அந்த அம்மா காய்ச்சலால பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் விடுதலை செய்யப்பட்டாங்க. விடுதலை செய்யப்பட்ட கொஞ்ச நாட்கள்லயே உடல்நல குறைவால உயிரிழந்தாங்க. இந்திய நாட்டோட விடுதலைக்காக போராட போற ஆண்களுக்கு வெற்றி திலகமிட்டு வழி அனுப்புறதுல தொடங்கி நாட்டோட விடுதலைய ஒற்றை இலக்கா வச்சு வீதியில இறங்கி போராடின மகத்தான பெண் ஆளுமைகள்ல தில்லையாடி வள்ளியம்மையும் ஒருத்தவங்க. அடுத்ததா நம்ம வைமு கோதை நாயகி அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்க இருக்கோம். மிக சிறந்த எழுத்தாளர்கள்ல ஒருத்தவங்க தான் இவங்க. கதர் இயக்கத்துல ஈடுபட்டு அந்நிய துணிகளை எரிச்சவங்க. மேடைகள்ல சொற்பொழிவாற்றி மக்கள் கிட்ட விடுதலை உணர்வை தூண்டினவங்க. அடுத்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். மதுரை மாவட்டத்துல முதல் பட்டதாரி பெண்ணான இவங்க வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துல கலந்துகிட்டு போராடினதுல பல வருஷம் சிறையில அடைக்கப்பட்டிருந்தாங்க. சிறையில இருந்து விடுதலை ஆனதுக்கு அப்புறம் வினோபாபாவையோட பூமிதான இயக்கத்துல சேர்ந்து பாத யாத்திரையும் மேற்கொண்டாங்க. அடுத்தபடியா கேப்டன் லக்ஷ்மி அம்மாள். கடந்த 1940 மருத்துவ பணிக்காக சிங்கப்பூருக்கு போன லக்ஷ்மி அம்மாள் 1943 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட இந்திய ராணுவத்துல இணைஞ்சாங்க. ஜான்சி ராணின்னு பெயர் சூட்டப்பட்ட பெண்கள் படை பிரிவோட தலைவரா இருந்தாங்க. இந்த படையில 60% தமிழ் பெண்கள் இருந்திருக்காங்க. மார்ச் மாசம் 1946 ஆங்கிலேயர்களால கைது செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கும் கூட்டிட்டு வரப்பட்டிருக்காங்க. நெய்தல் பண்ணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா, இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது, புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட பெண் போராளிகளை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில சொர்ணாமாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். காந்தியடிகளும் கஸ்தூரிபாய் அம்மையாரும் 1927 நாகர்கோயில் வந்தப்போ அவங்கள நேர்ல சந்திச்சு சுதந்திர போராட்டத்துக்கு நன்கொடையா தன்னோட தங்க நகைங்க எல்லாத்தையும் கொடுத்தவங்க தான் சொர்ணம்மாள். சத்தியாகிரக போராட்டத்துல கலந்துகிட்டு பல முறையுங்க சிறைக்கும் போயிருக்காங்க. கொடிக்காத்த குமரன் நடத்தின பேரணிக்கு தலைமை தாங்கின B.S. சுந்தரத்தோட தாய் தான் லக்ஷ்மி அம்மாள். அவங்க பர்மால வாழ்ந்தப்போ காந்தி சேவா சங்கத்தை தொடங்கி கதர் இயக்கத்துக்கு வலு சேர்த்தவங்க. அதுக்கப்புறம் தாயகம் வந்ததுக்கு அப்புறம் காந்தியடிகளை சந்திச்சு விடுதலை போராட்டத்துக்காக தன்னோட மகனை அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டாங்க. லக்ஷ்மி அம்மாளும் அவங்களோட மருமகளான சுமித்ரா தேவியும் ராஜாஜி தலைமையில திருச்செங்கோட்டுல நடைபெற்ற சத்தியாகிரகத்திலயும் ஈடுபட்டாங்க. அதனால அவங்க 6 மாசம் கடும் காவல் தண்டனையும் அனுபவிச்சாங்க. அடுத்து நம்ம யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா K.P. ஜானகி அம்மாள். மதுரையை சேர்ந்த நாடக கலைஞர் தான் இவங்க. நாடகங்கள் மூலமா விடுதலை உணர்வை தூண்டினதுனால பல முறை

இவங்க சிறைக்கு போயிருக்காங்க. தேசியவாதியான நாடக கலைஞர் விஸ்வநாத தாசோட இணைஞ்சு நடிக்க பெண் கலைஞர்கள் அச்சமடைஞ்சப்போ துணிவோட நடிச்சவங்க தான் கே பி ஜானகி அம்மாள். நாடகம் நடத்த காசு இல்லாம சிரமப்பட்டப்போ தன்னோட நகைகளை கொடுத்து உதவிருக்காங்க. சுதந்திர போராளிகள் ரகசிய மாநாடு நடத்துறதுக்காக தன்னோட வீட்டை வித்து பணம் கொடுத்தாங்க. சுபாஷ் சந்திர போஸ் மதுரை வந்தப்போ பிரிட்டிஷ் அடக்குமுறைகளை மீறி முத்துராமலிங்க தேவரோட இணைஞ்சு ரயில் நிலையத்துக்கும் போயிருக்காங்க, அவரை வரவேற்கவும் செஞ்சிருக்காங்க. இந்திய விடுதலைக்கு அப்புறமா சுதந்திர போராட்ட வீரருக்கான பட்டயமும் வெகுமதியும் அரசு கொடுக்கறதுக்கு முன் வந்தப்ப கூட அதை வாங்கறதுக்கு மறுத்து கடமைய பண்ண அதுக்கு சன்மானம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பர்ல. பெண் போராளிகள் பட்டியல்ல அடுத்ததா நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது மீனா கிருஷ்ணசாமி அம்மா. அவங்களுக்கு 10 வயசு இருந்தப்போ அவங்களோட அம்மா லக்ஷ்மி பாய் 1932 மதுரையில நடைபெற்ற ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்துல கலந்துகிட்டு ஜெயிலுக்கும் போயிட்டாங்க. அந்நிய துணி எதிர்ப்பு போராட்டத்துல 13 வயசான மீனா கலந்துகிட்டு சிறைக்கும் போனாங்க. கடந்த 1942 வெள்ளையினே வெளியேறு இயக்கத்துல கைது செய்யப்பட்டு நாக்பூர் சிறையிலையும் அடைக்கப்பட்டாங்க. மீனா கிருஷ்ணசாமி அம்மாவை தொடர்ந்து அடுத்ததா நம்ம தெரிஞ்சுக்க போறவங்க ருக்மணி லட்சுமிபதி. சைமன் கமிஷனை எதிர்த்து போராடி அந்த போராட்டத்துல பங்கேற்றுக்கிட்டு ஏராளமான பெண்களை அந்த போராட்டத்துல கலந்துக்க வச்சவங்க தான் ருக்மணி அம்மா. 1940 தனிநபர் சத்தியாகிரகத்துல ஈடுபட்டு சிறைக்கும் போயிருக்காங்க. அடுத்ததா அஞ்சலை அம்மாள். தென்னாட்டு ஜான்சி ராணின்னு காந்திஜியால புகழப்பட்ட வீரம் மிகுந்த பெண்மணி தான் அஞ்சலை அம்மாள். காந்திஜியோட ஒத்துழையாமை இயக்கத்தை தமிழகத்துல முன்னெடுத்துக்கிட்டு போன ஒரு முக்கியமான பெண் ஆளுமைகள்ல இவங்களும் ஒருத்தவங்க. 1927 நடந்த ஆங்கிலேய படை தளபதி நீல் சிலைய கட்டும் போராட்டத்துல தன்னோட 9 வயசு பொண்ணான அம்மா கண்ணையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. போராட்டத்துல ஈடுபட்டதுனால அம்மா பொண்ணுன்னு ரெண்டு பேரையும் சிறையிலையும் அடைச்சிட்டாங்க. 9 வயசான அம்மா கண்ணுவ தன்னோட வாரதா ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் லீலாவதின்னு பேர் சூட்டி வளர்த்து வந்தாங்க காந்தியடிகள். கடந்த 1934 காந்திஜி கடலூருக்கு வந்தப்போ அஞ்சலையம்மாளை சந்திக்க விரும்பினார். ஆனா ஆங்கிலேய அரசு அதுக்கு தடையும் போட்டுச்சு. அஞ்சலையம்மாள் பர்தா போட்டு குதிரை வண்டியில போய் காந்திஜிய சந்திச்சாங்க. அவங்களோட துணிவை பாராட்டின காந்திஜி தென்னாட்டோட ஜான்சி ராணின்னு அழைச்சாரு. அடுத்ததா அம்புஜத்தம்மாள். இவங்க சின்ன பொண்ணா இருந்தப்பவே அவங்களோட அப்பா வழக்கறிஞரான சீனிவாச ஐயங்கார பாக்குறதுக்கு காந்திஜியும் கஸ்தூரிபாயும் 2 முறை இவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அம்புஜத்தம்மாள் பெரிய பொண்ணானதும் வைமு கோதை நாயகி அம்மாள் அப்புறம் ருக்மணி அம்மாள் இவங்களோட சேர்ந்துக்கிட்டு சுதந்திர போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. காந்திஜியால தத்தெடுக்கப்பட்ட மகள்னு அம்புஜத்தம்மாள சொல்லுவாங்க. புரட்சி பண்ணிருக்காங்க, பெரிய அளவுல பண்ணிருக்காங்க. இவங்க சிறையில இருந்த சிறைச்சாலைய கல்வி சாலையா மாத்தி அங்க இருக்கிற பெண்களுக்கு கல்வியவும் போதிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சுதந்திரமா மூச்சு விடுறோம்னா அதுக்கு காரணம் துப்பாக்கி ஏந்தின ராணி லட்சுமிபாய் மட்டும் கிடையாது. உப்பு சட்டத்தை உடைச்ச பெண்கள், கதர் நெய்த பெண்கள், அப்புறம் ரகசியமா தேசபக்தி பாடல் பாடின தாய்மார்களும் தான். அவங்களோட தியாகத்தை நினைவுல வைக்கும் போது அவங்களுக்கு நம்ம செலுத்துற உண்மையான மரியாதையா அது இருக்கும். வருங்காலத்திலயும் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல குரல் கொடுக்கறவங்களாவும் கடைசி வரைக்கும் நிக்கிறவங்களாவும் இந்திய பெண்கள் இருப்பாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பெண் இன்றி அமையாத சுதந்திரம், இதுவே சுதந்திர போராட்டம் நமக்கு சொல்ற மிகப்பெரிய பாடம்ன்றத சொல்லிட்டு இன்னைக்கான நெய்தல் பெண்ணி நிகழ்ச்சிய நான் முடிக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. நிகழ்ச்சி நேயர்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில நேயர்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. இன்று தலைவாசல் மற்றும் மீரா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வெல்கேம். இப்போ கருவாட்டு வியாபாரம் பார்க்குறேன். சின்ன வயசுல 10 வயசுல சவுக்க காட்டில் குடை வச்சு தண்ணி அடி ஊற்றுனேன். அதுக்கு முன்னால் கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்சு கழிச்சமுக்கு போனேன். அது எவ்வளவு? 100 கல், 100 ரூபா. அந்த அதெல்லாம் அள்ளி சமைப்போம், இந்நேரமும் சமைப்போம். 12 மணி 1 மணிக்கு தான் எங்களை விடுவாங்க. அது மணி 4 மணிக்கு சமைப்போம். 100 கல் சமைக்க முடியாது எங்களுக்கு. நாளில் 60 கல், 70 கல் தான் சமைப்பேன். சவுக்க காடு போவேன். சவுக்க காடு போய் நான் 1 கட்டு 40 ரூபா அதை விற்று சாப்பிட்டோம். அதை விற்று தின்னோம். விறகு ஒடிப்போம். விறகு ஒடிச்சு அடுக்கி கிடுக்கி தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல குத்து வச்சு கஞ்சியை தண்ணியை குடிப்போம். 80 ரூபா 100 ரூபாய் கூட விற்க முடியாது. 80 ரூபா நாங்கள் அதுக்கு 30 ரூபா 40 ரூபாய்க்கு சாப்பிட்ருவோம். சாயா குடிப்போம். செய்யி வச்சுப்போம். வாங்கிட்டு போவோம். கிடக்கிற காசு 50 ரூபாய் 40 ரூபாய் மிஞ்சுன்னா அம்மா மாட்ட கொண்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு ஆடு மாத்தக்கி பாவாடை சட்டை எடுத்தவாள். அதெல்லாம் ஒரு கதை. ஒரு அம்மா மரத்தை சாக்கிறோம்னு மேலே விழுந்து செத்து போச்சு. அந்த அம்மா பெரிய வயசு, என்னோட மூத்த குழந்தை இருப்பாள். அப்படியே மரம் விழுந்து செத்து நாங்கள் தோலில் போட்டு கம்பு போட்டு தூக்கிட்டு வந்தோம். தொத்தி போட்டு தூக்கிட்டு வருவாள். அப்படி 10 பேர் சேர்ந்து தூக்கணும். தூக்கி தூக்கி வந்து அதுக்கு முடிஞ்சு கோயில், நம்ம சஞ்சயபுரம் கோயில் இருக்குல்லையே பழைய கோயில், அதை தூக்கி கொண்டு வச்சுட்டு என் காலுக்களை கூப்பிட விட்டு ஒரு வண்டியில் ஏற்றிட்டு போய் இங்கேருந்து போகும்போது செத்துட்டாரு. அப்படி ஒரு விபத்து எங்களுக்கெல்லாம். அந்த விபத்து நடக்கணும், எல்லாத்துக்குமே நடக்கணும். எனக்கு ஒரு விபத்து நடந்துச்சுன்னா

இன்று தலைவாசல் மற்றும் மீரா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் எம்பி அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10 ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர் அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர் அன்பு நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: தலைவாசல் மற்றும் மீரா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று தலைவாசல் மற்றும் மீரா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று தலைவாசல் மற்றும் மீரா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் பனு. எனக்கு வந்து வயசு வந்து 28 ஆகுது. நான் இங்கே மாமல்ல தான் இருக்கேன். என்னோட லைஃப்பில் வந்து ரொம்பவும் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொன்னால் என்னோடய வளகாப்பு, இன்னொன்று வந்து எனக்கு டெலிவரி நடந்தது, அதான் என்னோடய மறக்க முடியாத தருணம். ஏன்னா கரெக்டாக வந்து எனக்கு 4 மந்த்ஸ் நடந்துட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்க. எனக்கு கரெக்டாக 7 மந்த் நடக்கும்போது வளகாப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா நான் வந்து எங்கள் மாமனார் வீட்டில் யார்கிட்டையும் நான் பேசிக்கிற மாட்டேன், எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. என்னோடய எங்கள் அம்மா அப்பா வீட்டு சப்போர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு வளகா போடுறதுக்கு எங்களோட ரிலேட்டிவ்ஸில் வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு அப்போ யாரையுமே தெரியாது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க ஃபாரின் போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒன்று ஒன்றா கேட்டு 7 மாதம் குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே என்னோடய வளகாப்புக்கு நான் போய் தங்கச்சி மடத்தில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் இங்கே எல்லாத்திலையுமே நானே போய் சொல்லி என்னோடய வளகாப்பை வந்து நானே நடத்தினேன். அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு 9 மந்த்ஸில் வந்து டெலிவரிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வயிறுபிடிச்சு போயிட்டோம். போனால் எங்கள் வீட்டுக்காரவங்க கடல் மேலே இருக்காங்க, உங்கள் ஃபாரினில் கடல் மேலே இருக்காங்க, டவர் கிடைக்கல அவங்களுக்கு, வயிறு விழிச்சு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் தான் போட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் டவர் கிடச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணால் நாங்கள் நைட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டோம். அட்மிட் ஆனதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு 8:33 தான் என் மகன் பிறந்தான். அது வந்து என்னால் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட வந்து நேராக சொல்ல முடியாத சூழ்நிலை ஒன்று, இன்னொன்று வந்து குழந்தை எங்கள் வீட்டுக்காரவங்க கையில் வாங்க முடியாத சூழ்நிலையாகவும் அமைஞ்சு போச்சு. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தருணமே வீட்டுக்காரவங்க தான் குழந்தைய வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். ஆனால் எனக்கு வந்து வளகாப்பு நேரத்துலேயும் அவங்க இல்லை, டெலிவரி டைம்லேயும் கூட இல்லை. எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததே வந்து நாங்கள் வந்து ஃபோனில் தான் எங்கள் அத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டு அப்போ தான் அவங்களுக்கு வந்து மகன் பிறந்ததே நாங்கள் வந்து சொன்னோம். அதெல்லாம் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. இன்னொன்று வந்து அவங்க வந்து என் மகனுக்கு 8 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து குழந்தைய வந்து கையில் வாங்கி தூக்குனாங்க. அப்போ அவங்ககிட்ட குழந்தைய கொடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ கொடுக்க முடியாத குழந்தைய வந்து இப்போ கொடுக்குறேன், ஏதோ உங்கள் மகன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து எப்போவுமே மறக்கவே முடியாது. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
0: இன்றைய சிறப்பு அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் இந்திய சுதந்திர வரலாற்றின் கதை. இது மைண்ட் பேஜ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க நம் முன்னோர்கள் கொடுத்த விலை கொஞ்சம் நஞ்சமல்ல. என்ன நடந்தது? இது இந்திய சுதந்திர வரலாறு. நம் இந்திய நாடு 15ஆம் நூற்றாண்டில் எல்லா வளங்களும் கொட்டி கிடக்கும் ஆசிய துணைக்கண்டத்தின் சொர்க்க பூமியாக உலக நாடுகளுக்கு காட்சியளித்தது. பல நாட்டவர்களும் கடல் வழி மார்க்கமாக இந்தியாவை வந்தடைய முயற்சி செய்தனர். இதில் ஐரோப்பிய நாடுகளான போர்ச்சுகீஸ், டச், பிரிட்டிஷ், டானிஷ் மற்றும் பிரெஞ்சு ஆகிய ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவை நோக்கி கடல் வழி மார்க்கமாக வணிகம் செய்ய வந்தனர். அவர்களின் பிரதான நோக்கம் இந்திய பருத்தி, பட்டு மற்றும் நறுமணப் பொருட்களின் வணிகமாக இருந்தது. ஏலக்காய், மிளகு, பட்டை ஆகிய நறுமணப் பொருட்கள் அவர்களின் தேவையாக இருந்தது. 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் போர்ச்சுகீசிய நாடுகாண் பயணி வாஸ்கோட காமா 1498ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் நாள் முதன் முதலில் இந்தியாவின் கோழிக்கோடு துறைமுகத்தை வந்தடைந்தார். போர்ச்சுகீஸை தொடர்ந்து 1595ஆம் ஆண்டில் டச் புலிகட் பகுதிக்கும், அதாவது இன்றைய பழவேற்காடு, 1608ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் சூரத்திற்கும், 1616ஆம் ஆண்டில் டானிஷ் பிராங்கிபார் பகுதிக்கும், அதாவது இன்றைய தரங்கம்பாடிக்கும், 1664ஆம் ஆண்டில் பிரெஞ்சு பாண்டிச்சேரிக்கும் வந்தது. வந்தாரை வாழவைக்கும் இந்தியா இவர்களையும் வரவேற்றது. 1600ஆம் ஆண்டின் இறுதியில் இங்கிலாந்தின் 2ஆம் எலிசபெத் ராணி கிழக்கு தீவுகள், இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுடன் வர்த்தக

0: போட்டி நிலவி வந்தது. இதனால் பொருட்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. இதனால் இவர்களுக்குள் நிலவி வந்த போட்டியை குறைத்தே ஆக வேண்டும் என முடிவுக்கு வந்தனர். ஐரோப்பிய நாடுகள் ஒருவரை ஒருவர் மற்றவர்களின் கப்பல்களை தடுக்கவும் கவிழ்க்கவும் ஆரம்பித்தனர். அவர்களுக்குள் போட்டியும் சண்டையும் அதிகமாகிக் கொண்டே போயின. சுதாரித்துக் கொண்ட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி 1615 அப்போதைய பிரிட்டானிய மன்னர் முதலாம் ஜேம்ஸ் உத்தரவின் பேரில் சர் தாமஸ் ரோ முகலாய பேரரசர் ஜஹாங்கீரை அணுகி சூரத்தில் உள்ள புறக்காவல் தளத்தை தொழிற்சாலையாக விரிவாக்கம் செய்யவும் மற்றும் பிற பகுதிகளில் தொழிற்சாலை அமைக்கவும் அனுமதி கோரினார். 2 ஆண்டுகளில் இந்த அனுமதி வழங்கப்பட்டது. 1623 வாக்கில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் சூரத், புராஜ், அகமதாபாத், ஆக்ரா மற்றும் மசிலிப்பட்டினம் ஆகிய இடங்களில் தொழிற்சாலைகளை நிறுவியது. அனுமதி கேட்டு திண்ணையில் படுத்த வழிபோக்கன் அனுமதியின்றி மெத்தையை விரித்தான். ஆம், சூரத்தில் உள்ள கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரிகள் தங்கள் தொழிற்சாலையை அனுமதியின்றி விரிவுபடுத்தும் முயற்சியை மேற்கொண்டனர். அதனால் ஆங்கில தொழிற்சாலையின் தலைவர்கள் உடனடியாக முகலாய சாம்ராஜ்யத்தின் உள்ளூர் அதிகாரிகளால் சிறை வைக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து கம்பெனியை சார்ந்தவர்கள் முகலாய கப்பல் மீது திருட்டுத்தனமான தாக்குதல்களை நடத்தினர். இதனை அறிந்த முகலாய அதிகாரிகள் கம்பெனியின் இந்திய தலைவர் மற்றும் அவரது கவுன்சில் உறுப்பினர்களை உடனடியாக சிறையில் அடைத்து பதிலடி கொடுத்தனர். 18,000 டாலர்களை செலுத்திய பிறகே அவர்கள் விடுவிக்கப்பட்டனர்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும்

0: லட்சத்துக்கு மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீது அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி.
2: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்கா, பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டிய யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் ப்ரௌன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே ஷைனிங்கா நல்ல பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா, கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி புடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது, அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
2: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அறிவோம் 1000. இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: இன்றைய சிறப்பு அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் இந்திய சுதந்திர வரலாற்றின் கதை. இது மைண்ட் பேஜ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
7: 1668 மற்றொரு தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்டது. அது கம்பெனியின் தலைமையகமாக மாறியது. 1670 இரண்டாவது சார்லஸ் மன்னர் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு மேலும் பல உரிமைகளை வழங்கினார். இது தொடர்பாக 5 தொடர்ச்சியான சட்ட மூலங்கள் உருவாக்கப்பட்டன. இதன்படி சுதந்திரமான ஆட்சி பகுதிகளை உருவாக்கிக் கொள்வதற்கும், நாணயங்களை வெளியிடவும், கோட்டைகள் படைகள் முதலியவற்றை வைத்திருக்கவும், கூட்டணிகளை உருவாக்கவும், போரில் ஈடுபடவும், சமாதானம் ஏற்படுத்திக் கொள்ளவும், கைப்பற்றிக் கொண்ட பகுதிகளில் குடிசார் மற்றும் குற்றவியல் நீதி நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்தவும் நிறுவனத்திற்கு உரிமை வழங்கப்பட்டது. ஆங்கில நிறுவனம் இப்போது இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்று கனவு கண்டது. அதன் மூலம் வர்த்தகத்தில் ஒரு சுதந்திரமான போக்கை கையாளவும், இந்தியர்களை மலிவான விலையில் விற்கவும், விலை உயர்ந்த பொருட்களை வாங்க கட்டாயப்படுத்தவும் உதவும் என நம்பினர். அதை சிறிது சிறிதாக நடைமுறைப்படுத்தவும் தொடங்கினர். இதனால் வியாபாரிகள் பெரும் அதிருப்தியும் கோபமும் கொண்டனர். இதை அப்போதைய முகலாய மன்னர் அவுரங்கசீப்பிடம் புகார் செய்தனர். 1686 இது தொடர்பாக அரசு அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்தது. இதனால் ஆத்திரமடைந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி முகலாய பேரரசை தாக்க முடிவு செய்தனர். முகலாய பேரரசின் படைபலத்தை குறைத்து மதிப்பிட்ட அவர்கள் யுத்தத்தில் பேரழிவை சந்தித்தார்கள். இதன் எதிரொலியாக ஆங்கிலேயர்கள் வங்காளத்தில் உள்ள தங்கள் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். அவர்களின் தொழிற்சாலைகள் பலவும் பறிமுதல் செய்யப்பட்டு பம்பாயில் உள்ள அவர்களின் கோட்டையும் முற்றுகையிடப்பட்டது. முகலாய சக்தியுடன் போரிடுவதற்கு அவர்கள் இன்னும் வலுவாக இல்லை என்பதை உணர்ந்த ஆங்கிலேயர்கள் தாங்கள் செய்த மோசமான குற்றங்களை மன்னிக்க கோரி ஒரு தாழ்மையான மன்னிப்பு கடிதத்தை சமர்ப்பித்தனர். முகலாய பேரரசிடமிருந்து வர்த்தக சலுகைகளை பெற அவர்கள் மீண்டும் முகஸ்துதி மற்றும் தாழ்மையான வேண்டுகோள்களை விடுத்தனர். இந்த பசுந்தோல் போர்த்திய புலிகள் ஒரு நாள் நாட்டிற்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து கொள்ள இயலாத முகலாய அதிகாரிகள் ஆங்கிலேயர்களுக்கு உடனடியாக மன்னிப்பு வழங்கினர். 1689 ஆண்டளவில் கல்கத்தாவில் ஒரு தொழிற்சாலையை நிறுவி வலிமை மிக்க கம்பெனியாக வங்காளம், மதராஸ், பம்பாய் போன்ற பரந்த மாகாணங்களில் உள்ள கம்பெனியை சுதந்திரமாக நிர்வகித்துக் கொண்டது. கம்பெனி புத்திசாலித்தனமாக முக்கோண வர்த்தக யுக்தியை பயன்படுத்தி அதிக லாபத்தை ஈட்டியது. இந்தியாவை கிழக்கிந்திய கம்பெனி மூலம் அடிமைப்படுத்திய பிரிட்டிஷ் ஆட்சியை புரிந்து கொள்ள நாம் சிறிது முன்னோக்கி செல்ல வேண்டும். அது பலமான முகலாய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்த இடைக்கால இந்தியாவின் வரலாறு. சராசரியாக 330 ஆண்டு முகலாய ஆட்சியில் 180 ஆண்டுகளே பலமான முகலாயர்களின் சாம்ராஜ்யமாக அமைந்தது. அது பாபர் முதல் ஔரங்கசீப் வரை. ஔரங்கசீப் கடைசி சக்தி வாய்ந்த முகலாய ஆட்சியாளராக இருந்தார். அவருக்கு பிறகு அவர்களில் யாரும் செல்வாக்கு செலுத்தவில்லை. பலவீனமான மற்றும் திறமையற்ற முகலாய ஆட்சியாளர்களாகவே இருந்தனர். 1707 முகலாய பேரரசர் ஔரங்கசீப்பின் இறப்பிற்கு பின் முகலாய ஆளுநர்களான சுபாதார்கள் மற்றும் பெரிய ஜமீன்தார்கள் தங்களது சொந்த சிறிய பிராந்திய பகுதிகளை தங்கள் வசம் ஆக்கிக் கொண்டார்கள். அதன் பின் பேரரசுகள் குறுநில மன்னர்களின் பகுதிகளாக உருமாறியது. இது இந்திய உள்ளாட்சியின் வலிமையை குறைத்தது. குறுநில மன்னர்கள் தங்கள் பகுதியை விரிவுபடுத்துவதிலேயே முனைப்பாக இருந்தனர். இந்த ஒற்றுமையின்மை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆதிக்கம் செலுத்த வழிவகுத்தது. ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையே உள்ள யுத்தமானது அவர்கள் வர்த்தகத்திற்காக செல்லும் இடங்களிலும் எதிரொலிக்கும். அதே போல இந்தியாவிலும் எதிரொலித்தது. வணிக நோக்கத்திற்காக வந்த இந்த இரண்டு நாடுகளும் இந்தியாவின் உள்நாட்டு அரசியலிலும் தலையிட்டார்கள். தென்னிந்தியாவில் ஆட்சியாளர்களின் ஒற்றுமையின்மையை பயன்படுத்திக் கொண்ட ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சியர்களும் உள்ளூர் ராஜ்யங்களுக்கு நிதியுதவி, போர் பயிற்சி மற்றும் நவீன போர் தளவாடங்களை அளித்தும் தங்கள் செல்வாக்கை உயர்த்தி கொண்டனர். 1746 முதல் 1754 காலகட்டத்தில் ஆற்காடு நவாப், ஹைதராபாத் நிசாம் போன்ற இந்திய ஆட்சியாளர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல்களில் பிரித்தானிய மற்றும் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனங்கள் தலையிட்டு ஹைதராபாத் நிசாமுக்கு ஆதரவாக பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியும் ஆற்காடு நவாபுக்கு ஆதரவாக பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியும் களமிறங்கின.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய சிறப்பு அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் இந்திய சுதந்திர வரலாற்றின் கதை. இது மைண்ட் பேஜ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: 1751 ராபர்ட் கிளைவ் தலைமையிலான பிரித்தானிய படைகள் ஆற்காட்டை கைப்பற்றின. இப்போரின் பலனாக பிரெஞ்சு தரப்பு பலவீனம் அடைந்து பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனத்தின் நிலை பலப்பட்டது. இந்த காலகட்டத்தில் நடந்த போர்கள் வரலாற்றில் கர்நாடக போர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. கர்நாடகம் என்பது தற்கால இந்தியாவின் ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களின் பகுதிகளை குறிக்கின்றது. 1757 முதல் 1763 வரை நடைபெற்ற 3rd கர்நாடக போரின் முடிவில் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி தென்னிந்தியாவில் ஆதிக்க சக்தியாக மாறியது. சென்னை மாகாணம், பம்பாய் மாகாணம் மற்றும் வங்காள மாகாணங்களின் நிலப்பரப்புகள் பிரித்தானிய கம்பெனியின் கீழ் வந்தது. ஆங்கிலேயர்களின் இந்த ஆதிக்கத்தை சில இந்திய மன்னர்கள் கடுமையாக எதிர்த்தனர். அவர்களை எதிர்த்து போரும் செய்தனர். 1751 ஆண்டில் வெள்ளையனே வெளியேறு என்று முதன் முதலாக வீர முழக்கமிட்ட பூலித்தேவன் நெற்கட்டான் சேவலை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த பாளையக்காரர். 1755 ஆண்டு கர்னல் அலெக்சாண்டர் ஹரான் தம் கோட்டையை முற்றுகையிட்டு கப்பம் கட்ட கட்டாயப்படுத்திய போது தன்னுடைய நிலப்பகுதியில் வசூலிக்கும் உரிமை வெள்ளையன் எவருக்கும் கிடையாது என வீர முழக்கமிட்டு வெள்ளையனை விரட்டி எடுத்து முதல் வெற்றி பெற்றார். ஆற்காடு நவாப்பின் அத்துமீறல்கள், அதற்குள் ஆங்கிலேயர்களின் வருகை என்று பல தோற்றம் மறைவுகளை சந்தித்துக் கொண்டிருந்த காலம். இவ்வாறு பெரிய அளவில் நடக்கும் ஆட்சி மாற்றங்களால் சிறிய பாளையக்காரர்களுக்கு ஆபத்து என்பதை உணர்ந்தார். அதனால் அனைத்து பாளையக்காரர்களையும் ஒன்று கூட்டி ஒற்றுமையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தினார். பரப்பளவில் ஒரு சிறிய பாளையத்திற்கு மட்டுமே தலைவரானாலும் கூலித்தேவர் ஆங்கிலேயர்களையும் கூலிப்படைகளையும் எதிர்த்து 12 போர் புரிந்தார். போரின் முடிவில் பாளையத்தின் பகுதிகள் பிரிட்டிஷ் வசம் போயின. பிளாசி யுத்தம் மற்றும் பக்சார் போர். வங்காளத்தின் நவாப் சிராஜுத்தௌலா என்பவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பிரித்தானிய கோட்டையாக விளங்கிய கல்கத்தாவை தாக்கி பல ஆங்கிலேயர்களை கொன்றார். இதனால் 1757 ஆண்டில் பிளாசி யுத்தம் தொடங்கியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வண்ணம் ஆங்கிலேய படைகள் வங்காளத்தை தாக்கின. பிளாசி என்ற இடத்தில் இரு தரப்பின் படைகளுக்கும் இடையே இறுதிக்கட்ட மோதல் ஏற்பட்டது. ராபர்ட் கிளைவ் தலைமையிலான கம்பெனி படைகளை காட்டிலும் நவாபின் படைகள் பன்மடங்கு எண்ணிக்கை கொண்டிருந்தன. இதனால் கிளைவ் நவாபின் தளபதி மீர் ஜாஃபருடன் ஒரு சதி திட்டம் தீட்டினார். இச்சதியின் விளைவாக மீர் ஜாஃபரின் கட்டுப்பாட்டில் இருந்த படைப்பிரிவுகள் சண்டையின் போது கம்பெனி படைகளை தாக்காமல் ஒதுங்கிக் கொண்டன. மீர் ஜாஃபரின் அடிமாற்றத்தால் கிளைவ் எளிதில் வெற்றி பெற்றதை அடுத்து 1764 ஆண்டில் பக்சார் போரிலும் வெற்றி பெற்று வங்காளத்தை முழுமையாக கைப்பற்றினர். ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான். ஆம், அவனை கண்டு நான் அஞ்சுகிறேன். இந்திய மன்னர்களின் மத்தியில் அவன் ஏற்படுத்தும் முன்னுதாரணம் நமக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியது. ஆனால் அவனுக்கு ஒத்துழைக்க தைரியம் இல்லாத கோழைகளாக மற்ற இந்திய மன்னர்கள் இருப்பது நம் அதிர்ஷ்டமே. 18th இந்தியாவில் இருந்து லண்டனுக்கு சென்ற இந்த கடிதத்தை எழுதியவர் ரிச்சர்ட் வெல்லஸ்லி. அந்த கடிதத்தில் இருக்கும் அவன் என்ற சொல் குறிப்பது திப்பு சுல்தானை. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கொலை நடுக்கம் என்று லண்டன் பத்திரிகைகளால் வர்ணிக்கப்பட்டவர் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் தந்தை ஹைதர் அலி மைசூர் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அடிப்படையில் சுதந்திர தாகம் கொண்டவரான ஹைதர் அலிக்கு ஆங்கிலேயர்கள் இந்திய அரசுகளில் தலையிட்டது உறுத்தலாக அமைந்தது. 1766 ஆண்டு ஆங்கிலேயர்களுடன் நேரடியாக யுத்தத்தில் குதித்தார் ஹைதர். 15 வயதிலிருந்தே போர்க்களம் கண்டிருந்த திப்பு சுல்தான் தனது தந்தையுடன் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். 1766 தொடங்கிய யுத்தம் வெவ்வேறு கட்டங்களாக 33 ஆண்டுகள் நடந்தது. வரலாற்றில் இது மைசூர் போர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. முதலாவது மைசூர் போர் ஹைதர் அலிக்கு மிகப்பெரிய வெற்றியை அளித்திருந்தது. ஆங்கிலேயர்களை ஆத்திரமடைய செய்தது. மைசூர் அரசை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்ற முடிவை அவர்கள் எடுத்தனர். போரின் போது ஆங்கிலேயர்களை மிகவும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கிய விஷயம் திப்பு சுல்தானின் ராக்கெட் தொழில்நுட்பம். திப்பு சுல்தானின் ராக்கெட்டுகள் ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்குகளை துல்லியமாக குறிவைத்து தாக்கி பேரழிவை தோல்வி உண்டாக்கியது. 1790 போரின் போது ஸ்ரீரங்கப்பட்டினத்தை முற்றுகையிட்ட ஆங்கிலேய படைகளை மைசூர் படைகள் தோற்கடித்து விரட்டினர். ஆங்கிலேய படைகளால் ஸ்ரீரங்கப்பட்டின கோட்டையை நெருங்க முடியவில்லை. 30 நாட்கள் முற்றுகையிட்டும் எங்களால் அந்த கோட்டையை தூரத்தில் இருந்து ரசிக்க மட்டுமே முடிந்தது என மன்றோ என்ற ஆங்கிலேய அதிகாரி பதிவு செய்திருக்கிறார். எந்த ஒரு வீர சரித்திரமும் துரோகமின்றி முழுமை பெறாது. கண்ணில் விழுந்த தூசியைப் போல உறுத்திக் கொண்டே இருந்த திப்பு சுல்தானை துரோகத்தால் வீழ்த்த முடிவு செய்தனர் ஆங்கிலேயர். திப்பு சுல்தானின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருந்த அவரது அமைச்சர்கள் பூர்ணையா, மீர் சாதிக் ஆகியோரை துரோகிகளாக மாற்றி திப்பு சுல்தானை வீழ்த்தினர். ஸ்ரீரங்கப்பட்டினம் கோட்டையை 11,000 பேரோடு ஆங்கிலேயர்கள் சுற்றி வளைத்த போது திப்பு சுல்தானுக்கு இணக்கமான சில தளபதிகள் அவரை தலைமறைவாக சொன்னார்கள். ஆட்டு மந்தைகளைப் போல் 200 ஆண்டுகள் வாழ்வதை விட 2 நாள் வாழ்ந்தாலும் சிங்கமாய் வாழ்வது மேல் என்று கர்ஜித்தார் திப்பு சுல்தான். உலக சரித்திரம் ரத்தத்தால் எழுதப்பட்ட பல்வேறு தினங்களால் நிறைந்திருக்கிறது.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போடவேனா? இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு. இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு?
2: பிரியா, இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய சிறப்பு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இந்திய சுதந்திர வரலாற்றின் கதை. இது மைண்ட் பேஜ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: 1799 மே 4 நாளில் இந்திய வரலாறு திப்பு சுல்தானின் ரத்தத்தால் எழுதப்பட்டவர் ராணி வேலு நாச்சியார். ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ராணி வேலு நாச்சியார். 17ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியின் ராணி. பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய பெண் விடுதலை போராட்ட தலைவி. 1772 ஐரோப்பியரின் படையெடுப்பால் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிக்க இடம் மாறி மாறி சென்றார் வேலு நாச்சியார். இந்த படையெடுப்பை எதிர்க்க நினைத்த வேலு நாச்சியார் அவர்கள் ஹைதர் அலியை சந்தித்து ஆங்கிலேயர் எதிர்ப்பு பற்றி பேசி விளக்கினார். ஹைதர் அலி உதவிகள் பல செய்வதாக உறுதியளித்தார். 7 ஆண்டு காலம் திண்டுக்கல் கோட்டை, விருப்பாட்சி கோட்டை, அய்யம்பாளையம் கோட்டை என இடம் மாறி மாறி முகாமிட்டு வாழ்ந்து வந்தார். சிவகங்கை மக்கள் பிரதிநிதிகள் வேலு நாச்சியாரோடு கலந்து பேசியதன்படி கம்பெனி எதிர்ப்பு படை ஒன்று உருவாக்கப்பட்டது. மருது சகோதரர்கள் இப்போராட்டத்திற்கு தலைமை தாங்கினர். 1780 வேலு நாச்சியார் தலைமையில் ஒரு படை திண்டுக்கல்லில் இருந்து சிவகங்கை நோக்கி புறப்பட்டது. ஹைதர் அலி 5000 குதிரை வீரர்களையும் 5000 போர் வீரர்களையும் பீரங்கி படை ஒன்றையும் அனுப்பி வைத்தார். படை காளையார் கோயிலை கைப்பற்றியது. இறுதியாக சிவகங்கை நகரை கைப்பற்ற சின்ன மருது, பெரிய மருது மற்றும் குயிலி தலைமையில் படை திரட்டப்பட்டது. சிவகங்கை அரண்மனையில் விஜயதசமி நவராத்திரி விழாவிற்கு கூடிய மக்கள் கூட்டத்தில் பெண்கள் படை மாறு வேடத்தில் புகுந்து அதில் குயிலி தன் உடம்பில் தீ வைத்து வெள்ளையரின் ஆயுத கிடங்கை எரித்து ஆயுதங்களை அழித்தாள். வேலு நாச்சியார் தனது 50வது வயதில் தனது கணவரை கொண்ட ஜோசப் ஸ்மித்தையும் தளபதி பான்ஜோரையும் தோற்கடித்தார். கேரள சிங்கம் வீர கேரளவர்ம பழசிராஜா. கேரளாவின் வடக்கில் உள்ள கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள தற்கால கூத்துப்பரம்பு பகுதியில் அமைந்துள்ள கோட்டயம் மலபார் நாட்டின் மன்னராக இருந்தவர். பிரித்தானிய குடியேற்றவாதத்தை எதிர்த்து போராடிய துவக்க கால விடுதலை வீரர். பழசிராஜாவின் ராணுவம் பெரும்பாலும் குறிச்சியாக்கள் மற்றும் வயநாட்டின் குறும்பர்களை கொண்டது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் வரி கொள்கையை எதிர்த்து அவர்கள் 1812 கிளர்ச்சியில் எழுந்தனர். பிரித்தானியர்களுக்கு எதிராக அவர் நிகழ்த்திய மறைவு தாக்குதல்களில் உயிர்விட்டதை அடுத்து அவருக்கு வீர என்ற அடைமொழி வழங்கப்பட்டது. தீரன் சின்னமலை. இந்தியாவுக்கு வியாபாரம் செய்ய வந்த பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியினர் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டில் ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்க வேண்டும் என்று சின்னமலை விரும்பினார். இன்றைய கேரளத்திலும் கொங்கு நாட்டின் சேலம் பகுதியிலும் இருந்த கிழக்கிந்திய கம்பெனி படை ஒன்று சேராவண்ணம் இடையில் பெரும் தடையாக சின்னமலை விளங்கினார். டிசம்பர் 7, 1782 ஹைதர் அலியின் மறைவுக்கு பின் திப்பு சுல்தான் மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஆட்சிக்கு வந்து கிழக்கிந்திய கம்பெனியரை எதிர்த்து கடும் போர் செய்து வந்தார். மாவீரன் சின்னமலை 1000கணக்கான கொங்கு இளைஞர்களை திரட்டி மைசூர் சென்றார். சின்னமலையின் கொங்கு படை சித்தேஸ்வரம், மழவல்லி, ஸ்ரீரங்கப்பட்டினம் போர்களில் திப்புவின் வெற்றிக்கு பெரிதும் உதவியது. குறிப்பாக 40,000 வீரர்களோடு மழவல்லியில் போரிட்ட வெள்ளையர் படைகளுக்கு கொங்கு படை பெரும் சேதத்தை உண்டாக்கியது. நெப்போலியனிடம் படை உதவி கேட்டு திப்பு சுல்தான் அனுப்பிய தூதுக்குழுவில் சின்னமலையின் மெய்காப்பாளர் கருப்ப சேர்வையும் இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னட நாட்டின் போர்வாளான திப்பு சுல்தான் போர்க்களத்தில் வீர மரணம் எய்திய பின் சின்னமலை கொங்கு நாடு வந்து அரச்சலூர் அருகே ஓடாநிலை கோட்டை கட்டி போருக்கு தயாரானார். ஏற்கனவே ஏப்ரல் 18, 1792 தான் வாங்கிய சிவன்மலை பட்டாலிக்காட்டில் வீரர்களுக்கு பயிற்சி அளித்தார். ஆயுதங்கள் தயாரித்தார். ஓடா நிலையில் பிரெஞ்சுக்காரர்கள் துணையோடு பீரங்கிகளும் தயாரிக்கப்பட்டன. கொங்கு நாட்டு பாளையக்காரர்களை ஓரணியில் சேர்க்க முற்பட்டார். போராளிகளின் கூட்டமைப்பை ஏற்படுத்தி விருப்பாட்சி கோபால நாயக்கர், திப்புவுடன் பணியாற்றிய மராட்டிய வீரர் துண்டாஜி திவான், பரமத்திய அப்பாச்சி ஆகியோர்களுடன் இணைந்து ஜூன் 3, 1800 அன்று கோவை கோட்டையை தகர்த்து அங்கிருந்த லெப்டினன்ட் கர்னல் காக்ஸ்டின் கம்பெனியை 5ஆம் பட்டாளத்தை அழிக்க கோவை புரட்சிக்கு சின்னமலை வித்திட்டார். ஜூன் 3, 1800 அன்று கோவை கோட்டையை தகர்த்து அங்கிருந்து லெப்டினன்ட் கர்னல் காக்ஸ்டின் கம்பெனியின் 5ஆம் பட்டாளத்தை அழிக்க கோவை புரட்சிக்கு சின்னமலை திட்டமிட்டார். முந்தைய நாளே போராளிகள் அணியில் சிலர் அறிவிப்பின்றி சண்டையை தொடங்கியதால் கோவை புரட்சி தோல்வியுற்று அவர் கூட்டமைப்பில் கவுண்டர், தேவர், வன்னியர், வேட்டுவர், நாயக்கர், நாடார், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் இஸ்லாமியர்கள் பலர் இருந்தனர். எப்படியாவது சின்னமலையை ஒழிக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர் முடிவு செய்தனர். 1801 ஈரோடு காவிரி கரையிலும், 1802 ஓடா நிலையிலும், 1804 அரச்சலூரிலும் ஆங்கிலேயர்களுடன் நடைபெற்ற போர்களில் சின்னமலை பெரும் வெற்றி பெற்றார். போரில் சின்னமலையை வெல்ல முடியாது என்று கண்ட ஆங்கிலேயர் சூழ்ச்சி மூலம் சின்னமலையை கைது செய்து சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு சென்று போலி விசாரணை நடத்தி ஜூலை 31, 1805 தூக்கிலிட்டனர். அவருடன் சின்னமலையின் தம்பியர்களும் படைத்தலைவர் கருப்ப சேர்வையும் தூக்கிலிடப்பட்டார்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய சிறப்பு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இந்திய சுதந்திர வரலாற்றின் கதை. இது மைண்ட் பேஜ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: மருது பாண்டியர் எனப்படும் மருது சகோதரர்கள் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்ட முன்னோடிகளுள் குறிப்பிடத்தக்கவர்கள். ஆங்கிலேயரை தமிழ் மண்ணிலிருந்து விரட்ட 1785 முதல் 1801 இறுதி வரை ஆயுதம் தாங்கி போராடினார்கள். பெரிய மருது, சின்ன மருது எனப்படும் இவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய அனைத்திந்திய குழுக்களையும் ஒன்றிணைத்து திரட்ட முயன்ற போதுதான் ஆங்கிலேயரின் அதிருப்திக்கும் கோபத்திற்கும் ஆளானார். இவர்களது களம் சிவகங்கை சீமையைச் சேர்ந்த காளையார் கோயில் ஆகும். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியரால் 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் இவ்விருவரும் தூக்கிலிடப்பட்டனர். வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழகத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி எதிர்த்து போரிட்ட 18th century சேர்ந்த பாளையக்கார மன்னன். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டிக் கொள்வதற்காக பாளையக்காரர்களிடம் வரி வசூலிப்பது என முடிவு செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் வரி வசூலிக்கும் பொறுப்பை ஏற்றிருந்த ஆங்கிலேய தளபதி மேக்ஸ்வெல் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தாரர் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் வரி வசூலிக்க முடியாமல் இருந்தார். இதன் அடிப்படையில் கிபி 1797 முதன் முதலாக ஆங்கிலேய தளபதி ஆலன் துரை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு பெரும் படையுடன் போரிட வந்தார். 1797 முதல் 1798 நடந்த முதல் போரில் கோட்டையை தகர்க்க முடியாமல் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் ஆலன் துரை தோற்று ஓடி போனார். 1799 பேனர்மென் என்ற ஆங்கிலேய தளபதியால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை முற்றுகையிடப்பட்டது. அங்கு கடும் போரில் பல ஆங்கிலேயர்கள் உயிரிழந்தனர். போர் நடைபெற்றது. இருப்பினும் கோட்டை வீழ்ந்துவிடும் என்ற நிலையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறினார். ஆங்கிலேயர்களால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கைப்பற்றப்பட்டது. அக்டோபர் 1799 புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டமானால் வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு கம்பெனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அக்டோபர் 16th century ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் ஆணைப்படி கயத்தாற்றில் தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதோடு பாஞ்சாலங்குறிச்சியின் வரலாறு முடிந்து விடவில்லை. ஆங்கிலேயர்களால் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கட்டபொம்மனின் சகோதரர் ஊமைத்துறை பிப்ரவரி 2, 1801 பாஞ்சாலங்குறிச்சி வீரர்களால் மீட்கப்பட்டார். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு புத்துயிர் கிடைத்தது. ஊமைத்துறையை கைது செய்ய வந்த மேஜர் மெக்காலி கோட்டையினுள் செல்ல முடியாமல் திரும்பினார். அவர் தலைமையில் ஒரு பெரும் படை March 30, 1801 கோட்டையை முற்றுகையிட ஆரம்பித்தது. May 24, 1801 அதனை கைப்பற்றி அங்கிருந்து தப்பித்து காளையார் கோவில், விருப்பாட்சி, திண்டுக்கல், பிரான்மலை என்று ஓடிய ஊமைத்துறையும் அவர் தம்பி துரைசிங்கமும் கைது செய்யப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சி பீரங்கி மேட்டில் தூக்கிலிடப்பட்டனர். பாஞ்சாலங்குறிச்சி என்கிற பெயரையே தமிழகத்தின் வரைபடத்திலிருந்து நீக்கினர் ஆங்கிலேயர். கோட்டை முற்றிலும் தகர்க்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டது. ஆங்கிலேய மராட்டிய போர்கள் 1775 முதல் 1818 வரையில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மராத்தியர்களுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது. 3 கட்டங்களாக நடந்த இப்போரின் விளைவாக மராத்தியர்கள் மத்திய இந்தியாவின் பெரும் பகுதிகளை கிழக்கிந்திய கம்பெனிகளிடம் இழந்தனர். மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது. மேலும் கெய்க்வாட்கள் ஆண்ட பரோடா அரசு, வல்கர்கள் ஆண்ட இந்தூர் அரசு, சிந்தியாக்கள் ஆண்ட குவாலியர் அரசு மற்றும் போன்சலேக்கள் ஆண்ட நாக்பூர் அரசு, கோல்ஹாப்பூர் அரசு, சத்தாரா பகுதிகள் மற்றும் பேஷ்வாக்கள் ஆண்ட புனே பகுதிகள் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுகைக்குள் வந்தது. இது வரலாற்று மராத்திய போர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. வேலூர் புரட்சி. வட இந்தியாவில் சிப்பாய் புரட்சி வெடித்த பிறகுதான் நாடு முழுவதும் சுதந்திர போராட்டம் தீவிரமானது என்பது வரலாறு கூறும் தகவல். ஆனால் அதற்கு முன்பே கிட்டத்தட்ட அதே காரணங்களுக்காக வெள்ளையர்களுக்கு எதிராக நடந்த வேலூர் புரட்சி தான் இந்தியாவின் முதல் சுதந்திர போர். வேலூரில் 1806 ஜூலை 10 புரட்சி நடந்தது. சென்னை மாநில ஆங்கிலேய படைத்தளபதி ஜான் ரடாக் என்பவர் சிப்பாய்களுக்கு புதிய தோல் தொப்பியை அறிமுகப்படுத்தினார். அது

0: ஓரிரு ஆங்கிலேய அதிகாரிகள் மட்டுமே உயிர் தப்பினர். புரட்சியில் சிறு பீரங்கிகளும் பயன்படுத்தப்பட்டன. சில அதிகாரிகள் வாளால் வெட்டி கொல்லப்பட்டனர். பிறகு புரட்சியாளர்கள் கோட்டையை கைப்பற்றினர். வெடிமருந்து தயாரிப்பு கிடங்கும் அவர்கள் வசமானது. கட்டாய தலைப்பாகை அமல்படுத்திய கர்னல் மிக்கிலாசும் சுட்டுக் கொல்லப்பட்டார். சென்னையில் இருந்தும் வேறு ஊர்களில் இருந்தும் ஆங்கில படைகள் வந்து கோட்டையை மீண்டும் கைப்பற்றினர். ஏராளமான புரட்சிக்காரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தப்பி ஓடியவர்கள் கைது செய்யப்பட்டனர். புரட்சி படை வீரர்களோடு அப்பாவிகளும் கொல்லப்பட்டனர். அன்று மட்டும் வெள்ளை ஏகாதிபத்திய படை குன்று குவித்தவர்களின் எண்ணிக்கை 3000 தாண்டியது. 600 பேர் கைது செய்யப்பட்டு கடுமையான தண்டனை பெற்றனர். வேலூர் புரட்சி வெடித்த போது சென்னை மாகாண கவர்னராக இருந்த லார்ட் வில்லியம் பெண்டிங்கும் மாநில முதன்மை படை தளபதி சர்ஜான் ரடாக்கும் பதவியில் இருந்து பிரிட்டிஷ் அரசால் நீக்கப்பட்டனர். வேலூர் புரட்சி நடந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு சற்று ஏறக்குறைய அதே காரணங்களுக்காக வட இந்தியாவில் சிப்பாய் கழகம் மூண்டது. கொய்லான் போர். இந்தியாவின் தென்மேற்கு கடற்கரையில் ஒரு முக்கியமான துறைமுக நகரம் மற்றும் வணிக மயமான கொய்லானில் உள்ள கண்டோன்மென்ட் மைதானத்தில் 1809 ஜனவரி 15 கொய்லன் போர் நடைபெற்றது. திருவிதாங்கூர் திவான் வேலுத்தம்பி தலாவாவின் உத்தரவின் பேரில் 18 பீரங்கி துண்டுகளுடன் 20,000 முதல் 30,000 நாயர் துருப்புகள் ஆங்கிலேயர்களை தாக்கின. அவர்களின் தளபதி கர்னல் சாம்பஸ் ஒரு ஐரோப்பிய படைப்பிரிவின் படை மற்றும் 3 பட்டாலியன் பூர்வீக சிப்பாய்களை கொண்டு எதிர்த்தாக்குதலை நடத்தினார். 700 ஆண்கள் மற்றும் 15 பீரங்கி துண்டுகளை இழந்த நாயர் துருப்புகள் தோற்றுப்போனர். இதன் விளைவாக போரில் பங்கேற்ற அனைத்து கிளர்ச்சியாளர்களும் மைதானத்தில் தூக்கிலிடப்பட்டனர். இந்த போர் 6 மணி நேரம் மட்டுமே நீடித்தது மற்றும் கேரளாவின் சமூக மற்றும் அரசியல் வரலாற்றுடன் நெருக்கமாக தொடர்புடையது. முதலாம் ஆங்கிலேய பர்மிய போரில் கலந்து கொள்வதற்காக போர் கப்பல்கள் மூலம் கடல் கடந்து பர்மா செல்வதற்கு இந்து சமய சிப்பாய்கள் தங்கள் இந்து சமயம் மற்றும் சமூக பழக்க வழக்கங்களின்படி பாவம் என கருதி வன்மையாக மறுத்தனர். இக்காரணத்தை ஆங்கிலேய படைத்தலைவர்கள் ஏற்க மறுத்து கட்டாயமாக கடல் கடந்து கப்பல்கள் மூலம் பர்மா செல்ல இந்திய சிப்பாய்களுக்கு உத்தரவிட்டனர். இதனால் இந்திய சிப்பாய்கள் பிரித்தானிய ராணுவ அதிகாரிகள் மீது சினம் கொண்டனர். எனவே கடல் கடந்து பர்மா செல்ல மறுத்த இந்திய சிப்பாய்கள் ஆங்கிலேய ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக பேண்டி திவாரி தலைமையில் கிளர்ச்சி செய்தனர். 1824 நடைபெற்ற இந்த கிளர்ச்சியின் போது இந்திய சிப்பாய்கள் மீது பீரங்கி தாக்குதல் தொடுத்து 180 பேரை கொன்று ஆங்கிலேய படைத்தலைவர்கள் கிளர்ச்சியை அடக்கினர். கிளர்ச்சிக்கு பின்னர் 12 இந்திய சிப்பாய்களை தூக்கிலிட்டனர். மேலும் பிறருக்கு ஆயுள் தண்டனை விதித்தனர்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: தம்பி ராஜா நட ராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா ஆகட்டுண்டா தம்பி ராஜா நட ராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா.

0: தென்காசி
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் டயசு, ஊர் பாம்பன், வயசு 56. இப்போ விசாகப்பட்டினத்தில் மீன் பிடி கப்பல், 1990 மீன் பிடி கப்பலில் வேலை வந்தான். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்து கடலுக்கு தான் கடலுக்கு போயிருக்கோம், எல்லாம் வல்லத்துக்கு போயிருக்கோம். அதே போல் விசாகப்பட்டினமும் மீன்பிடி தொழிலுக்காக நாங்கள் அதே மாதிரி தான் மீன் பிடித்தல். ஆனால் அங்கே என்னென்னா நிறைய மாற்றங்கள் தெரியும். இங்கே வந்து நம்ம போட்டில் 1 மடி இழுப்போம், அதே போல் 1 தடவையில் 4 மடி இழுக்கும் கப்பல். மீன் சொல்ல போனால் டெஸ்ட் இன்னொன்று ட்ரெயில் நெட் அப்படின்ட்டு அது ஒன்று, அதை அதை சேர்த்தா 5 மடின்னு சொல்லலாம். ஒரே டைமில் 4 மடியும் உள்ள வரும் வெளியே போகும், அந்த மாதிரி பாடுவாங்க 4 மடியும் ஒரே ட்ராவலிங். அதுக்கு வந்து அது 4 மணி ட்ராவலிங். அது உண்மையிலே புதுவிதமாக இருந்துச்சு. அங்கே உள்ள சூழ்நிலைகள், அங்கே வெளில விசாகப்பட்டினத்தில் அங்கே உள்ள அட்மாஸ்பியர், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், மாடல் எப்படின்னா மாடலை ஃபிஷிங் கடலுக்கு போயிட்டு இங்கே எது போனால் கடலுக்கு போனால் கரெக்டாக 45 நாள், குறைஞ்சது 50 நாள் கழிச்சு தான் கரைக்கு வருவோம். அதுவே பெரிய அனுபவம் தான். அங்கே உள்ள கடலுடைய அதே வந்து மாற்றம் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். நீவாடு அதாவது கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு வேகமாக போகும். அதே மாதிரி தொழில் ஒரு திடீர்னு புயல்லாம் வந்தால் உடனே வாணி கொடுத்தா ஓடுவோம். ஒரு பாடு ஒரு நேரம் வடி வச்சுருப்போம், ஒரு நாள் கூட தொழில் பண்ணிக்க மாட்டோம். 3 நாள் கரையில் ஒன்று போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வாணி முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப போவோம். சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேயாலும் அப்படி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு வகையான சாப்பாடு கொடுப்பாங்க கப்பலில் மீன் பிடி. ஆனால் நமக்கு சாப்பிட்றதுக்கான டைம் இருக்காது. ஒரு நாள் காலையில் இட்லி சப்பாத்தி, ஒரு நாளைக்கு பூரி, ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாளைக்கு பரோட்டா அப்படி கொடுப்பாங்க. அங்கே அதாவது 10 மணிக்கு ஜூஸு, 12 மணிக்கு சாப்பாடு, 5 மணிக்கு டீ, 6 மணிக்கு போஸ்ட்டு, 8 மணிக்கு சாப்பாடு. ஒரு மீன்பிடி தொழிலில் அது இருக்கிறதுல ரொம்ப மிக ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வசதி. என்ன ஒரே ஒரு சூழ்நிலை அங்கே எப்படி இருக்குன்னா குளிக்கிறது குறைவாக இருக்குது. 2 நாளைக்கு ஒரே 3 நாள் தான் குளிக்கணும். 15 நாளைக்கு ஒரே பெட்ஷீட் மாற்றம், 15 நாளைக்கு ஒரு பெட்டில் அவ்வளோ நீட்டாகும். கப்பலை உள்ளக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சமைக்கிறதுக்கு தனியாக ஆள் இருப்பாங்க, நம்ம வேலை மீன்பிடிக்கு அந்த சம்மந்தப்பட்ட வேலைகளை அதை பார்க்குறது. ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. சீசன் டைம்லலாம் பார்த்திங்களா 20 நாள் நனைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஆச்சரியமான தொழில், ரொம்ப ஒரு அனுபவமான, நம்ம மீன்பிடிக்காரங்களுக்கு பிடிச்சமான தொழில், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ரொம்ப மிகையான ஒரு தொழிலான விசாகப்பட்டினம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: இன்றைய சிறப்பு அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் இந்திய சுதந்திர வரலாற்றின் கதை. இது மைண்ட் பேஜ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: முதலாம் ஆங்கிலேய சீக்கிய போர் 1845 1849 இடைப்பட்ட காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கும் சீக்கிய பேரரசுக்கும் இடையே நடந்தது. இப்போரின் முடிவில் சீக்கிய பேரரசு சற்றே அடிபணிந்தது. சீக்கிய பேரரசில் இருந்த பஞ்சாப், ஆப்கானிஸ்தான் பகுதிகளை ஆங்கிலேயர்கள் தக்க வைத்துக் கொண்டு காஷ்மீர், லடாக் மற்றும் ஜில்ஜிட் பால்டிஸ்தான் பகுதிகளை ராசபுத்திர டோக்கரா குல ஜம்மு மன்னர் குலாப் சிங்கிடம் பெருந்தொகைக்கு விற்றுவிட்டனர். இதனால் புதிய ஜம்மு காஷ்மீர் ராஜ்யம் உருவானது. ராணி லட்சுமிபாய் குதிரையின் கடிவாளத்தை பற்களால் கடித்து இழுத்தவாறே ராணி லட்சுமிபாய் தனது இரு கைகளாலும் வாளை சுழற்றிய வேகம் போர்க்களத்தில் இருந்த ஆங்கிலேய கேப்டன் ராட்ரிக் பிரிக்ஸை பிரமிப்பில் ஆழ்த்தியது. ராணி லட்சுமிபாய்க்கு பெற்றோர் இட்ட பெயர் மணிகர்ணிகா. சிறு வயதிலிருந்தே பெண் குழந்தைக்கான இயல்பில் இருந்து மாறுபட்டு ஆண் குழந்தைக்கான இயல்பை பெற்றிருந்தார். சிறு வயதிலேயே குதிரை ஏற்றமும் வாள் வீச்சும் கற்றுக்கொண்டார். தனது 14வது வயதில் ஜான்சி ஆண்ட ராஜா கங்காதர ராவ் நெவல்கரை திருமணம் செய்தார். அதிலிருந்து மணிகர்ணிகா ராணி லட்சுமிபாய் என அழைக்கப்பட்டதுடன் ஜான்சி ராணியாகவும் பதவியேற்றார். அவர்களுக்கு பிறந்த மகனான தாமோதர் ராவ் 4 மாதங்களில் இறந்து போக ராஜா கங்காதர் ராவ் நெவல்கரும் ராணி லட்சுமிபாயும் அவரது உறவினர் மகனான ஆனந்த ராவை தத்தெடுத்தனர். பின்னர் அக்குழந்தைக்கு தாமோதர் ராவ் என பெயர் சூட்டப்பட்டது. ஆனாலும் தனது மகனின் இழப்பின் துயரத்திலிருந்து மீளாத ராஜா கங்காதர் ராவ் நவம்பர் 21, 1853 உடல் நலம் இழந்து இறந்தார். மன்னர் கங்காதர் ராவ் மறைந்த பின் வளர்ப்பு மகன் தாமோதர் ராவை ஆட்சியில் அமர்த்த எண்ணினார் ஜான்சி ராணி. ஆனால் அப்போதைய ஆங்கிலேய ஆளுநர் டல்ஹவுசி பிரித்தானிய கிழக்கின் நிறுவனத்தின் அவகாசி இலி கொள்கையின்படி தத்து பிள்ளையை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள மறுத்தார். ஒரு மன்னருக்கு நேரடியாக வாரிசு இல்லை என்றால் அந்த அரசு தங்களுக்கே சொந்தம் என உரிமை கொண்டாடி வந்த ஆங்கிலேயர்கள் ஜான்சி நாட்டை தமது ஆட்சிக்கு உட்படுத்தும் முடிவெடுத்தனர். ஆங்கிலேயர்கள் 1854 மார்ச் மாதம் ராணி லட்சுமிபாய் 60,000 ரூபாயை ஓய்வூதியமாக கொடுத்து ஜான்சி கோட்டையை விட்டு வெளியேற சொன்னார்கள். ஆங்கிலேயர்களால் ஜான்சியை விட்டு வெளியேற சொல்லி பிறப்பித்த ஆணை ஜான்சியை எழுச்சி வரச் செய்தது. தனது நிலையை வலுப்படுத்த படைகளை திரட்டினார் லட்சுமிபாய். அதில் வீரம் மிக்க பெண்கள் படையும் இடம்பெற்றது. அண்டை நாடுகளான ஓர்ச்சா மற்றும் டாடியா மீது படையெடுத்து அந்நாட்டு வீரர்களையும் சேர்த்துக் கொண்டு ஆங்கிலேயரை எதிர்த்தார். 1857 நடந்த முதல் இந்திய சுதந்திர போரிலும் முக்கிய அங்கம் வகித்தார். தமது படை வீரர்களை முன்னின்று வழி நடத்தி சென்று பெரும் ஆற்றலுடன் மிகுந்த துணிச்சலுடனும் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்தார். போராடி வென்றால் வெற்றி, இல்லையே மோட்சம் என்ற அவருடைய வீர முழக்கம் எட்டுத்திற்கும் எதிரொலித்தது. சிப்பாய்களே, ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த டெல்லி ஒரு அலறல் சத்தத்தை கேட்டே அன்று கண் விழித்தது. 1857 மே மாதம் 9 தேதி மீரட்டில் தங்களின் உயர் அதிகாரிகளை கொன்ற சிப்பாய் கூட்டம் யமுனா நதியை கடந்து டெல்லி செங்கோட்டையை நோக்கி சீறிப்பாய், முகலாய பேரரசர் பகதூர் ஷாவே எங்களை ஆள வேண்டும், இந்தியாவை தந்திரமாக ஆண்டு கொண்டிருக்கும் ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என அந்த சிப்பாய் கூட்டம் கர்ஜித்துக் கொண்டே டெல்லியின் வீதிகளில் குதிரைகளின் கணைப்புகளுக்கு மத்தியில் பாய்ந்தோடுகிறது. ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தில் சிக்குண்டு கிடந்த இந்தியாவின் குடிமக்களுக்கு திடீரென வீராவேசம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி. இது 1806 நடந்த வேலூர் புரட்சியின் நீட்சியே என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். 1806 வேலூரில் நடந்த கிளர்ச்சியைப் போலவே 1857 ஆண்டில் மீண்டும் மீரட்டில் சிப்பாய்கள் கொந்தளிக்க உடனடி காரணமாக இருந்தது அப்போது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்ட் வகை துப்பாக்கிகள். அவ்வகை துப்பாக்கிகளுக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் ஒரு வகை உரையால் மூடப்பட்டிருந்தன. இவற்றை வாயால் கடித்து உரைகளை அகற்ற வேண்டியிருந்தது. இந்த உரைகள் மாட்டு கொழுப்பு மற்றும் பன்றி கொழுப்பினால் ஆனவை என்று தகவல் பரவியது. இது இந்து மற்றும் முஸ்லீம் சமயத்தை சார்ந்த ராணுவ வீரர்களின் சமய உணர்வை புண்படுத்துவதாக ராணுவ வீரர்கள் எண்ணினர். இதன் காரணமாக ராணுவ வீரர்கள் அவ்வகை உரைகளை வாயால் கடித்து நீக்க மறுத்து உயர் அதிகாரிகளை எதிர்த்தனர். இதன் தொடர்ச்சியாக 1857 மார்ச் 29 நாளில் மங்கள் பாண்டே என்ற ராணுவ வீரர் ஒருவர் பராக்பூரில் தனது உயர் அதிகாரியை தாக்கி தன் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். இது ஆங்கிலேய ராணுவத்தில் பணிபுரிந்த இந்திய வீரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட ஒரு ஆரம்பமாக அமைந்தது. இந்த புரட்சி மீரட், டெல்லி மட்டுமின்றி வட இந்தியாவையே உலுக்கியது. கிளர்ச்சியாளர்கள் பிரித்தானிய படையினருக்கு பெரும் சவாலாக விளங்கினர். ஜூன் 20, 1858 குவாலியர் நகரின் வீழ்ச்சியுடன் இது முடிவுக்கு வந்தது. இக்கிளர்ச்சி இந்தியாவின் முதலாவது விடுதலை போர் எனவும் அழைக்கப்படுகிறது. சிப்பாய் கழகத்தின் எதிரொலியாக ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை அழித்துவிட்டு ஆங்கில முடியரசின் நேரடி ஆட்சியை அமல்படுத்தினர். முடியரசின் பிரதிநிதியாக இந்திய வைசிராய் நியமிக்கப்பட்டார். சுதந்திரமான இந்திய மாநிலங்கள் மறைந்துவிட்டன. கணக்கே இல்லாத அளவுக்கு தங்க நகைகள், வெள்ளி, பட்டு, பருத்தி பல்வேறு விலை மதிக்க முடியாத செல்வங்கள் கிழக்கிந்திய கம்பெனி ஒவ்வொரு ஆண்டும் இங்கிலாந்திற்கு அனுப்பியது. வசூல் செய்யப்பட்ட பெரும்பாலான அசாதாரணமான இந்த சொத்துக்களின் அளவு பிரிட்டனில் பொது மற்றும் தனியார் கட்டமைப்பை விரிவடைய செய்யவும் ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் பிரிட்டிஷ் விரிவாக்கத்தை ஏற்படுத்தவும் முக்கியமானதாக இருந்தது. நிலம் கடுமையான ஜமீன்தாரி முறையில் சீரமைக்கப்பட்டு வரிகளுக்கு ஏற்ப மாற்றப்பட்டது. சில பகுதிகளில் அவுரிச்செடி, சணல், காபி, தேயிலை ஆகிய பொருட்களை வளர்க்க விவசாயிகள் வற்புறுத்தப்பட்டார்கள். இதனால் விவசாயிகள் நிலைமை மோசமாகி பொருட்களின் விலைவாசி அதிகரித்தது. உள்ளூர் தொழிலாளர்கள் மற்றும் நெசவாளர்கள் குறிப்பாக வங்காளத்திலும் இதர பகுதிகளிலும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் கடுமையாக பாதிப்படைந்து பாரம்பரிய பிரிட்டிஷாரின் தடையற்ற சந்தை கோட்பாடுகளின்படி கட்டணங்கள் குறைவாகவே வைக்கப்பட்டன. இதன் காரணமாக இந்திய சந்தைகளில் பிரிட்டனில் விலை மலிவான துணிகள் குவிந்தன. உள்ளூர் தொழில் போட்டி போட முடியவில்லை. இங்கிலாந்தின் பகட்டு ஆடைகளை தயாரித்த இந்தியா வெறும் பருத்தி உற்பத்தி செய்யும் நாடாக தாழ்ந்து போனது. இந்த பருத்தி இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு துணியாக வந்து இந்தியாவிற்கே மீண்டும் அனுப்பப்பட்டு இந்தியர்களால் வாங்கப்பட்டது.
5: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
2: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள் வளரட்டும். அதனுடைய சேவை, இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன், தொடக்க விழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி என்று பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண் கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக்கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும், கடலோசையின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: இன்றைய சிறப்பு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இந்திய சுதந்திர வரலாற்றின் கதை. இது மைண்ட் பேஜ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: சுதேசிகள் மீது கடுமையான வரி விதிப்பை ஆங்கிலேயர்கள் விதித்தார்கள். இதை இந்தியர்கள் உணரத் தொடங்கினர். இந்திய மக்களின் வாழ்க்கையில் இத்தகைய நெருக்கடிகள் ஒருபுறம் ஆதிக்கம் செலுத்தினாலும் மற்றொரு புறம் பல போராட்டங்களிலும் கிளர்ச்சிகளிலும் ஈடுபட்டுக் கொண்டே இருந்தனர். 1867 கிழக்கிந்திய கூட்டமைப்பை தாதாபாய் நவ்ரோஜியும், 1876 இந்திய தேசிய கூட்டமைப்பை சுரேந்திரநாத் பானர்ஜியும் உருவாக்கினர். 1885 மும்பையில் 73 இந்திய பிரதிநிதிகள் இணைந்து இந்திய தேசிய காங்கிரசை நிறுவினர். சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், விபின் சந்திர பாலர், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, ஸ்ரீ அரவிந்தோ, சுப்பிரமணிய பாரதி, சுப்பிரமணிய சிவா, பக்கிம் சந்திர சட்டர்ஜி, சர் சையத் அகமது கான், ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் தாதாபாய் நவ்ரோஜி போன்றோரின் உழைப்பு விடுதலை உணர்வுக்கான புத்துணர்ச்சியை பரவச் செய்தது. 1905 ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டார்கள். பிரித்தானிய இந்தியாவின் வங்காள மாகாணத்தை இரண்டாக பிரிக்க முடிவெடுத்தனர். இப்பிரிவினை இந்தியாவின் வைசிராய் ஹர்சான் பிரபுவால் அக்டோபர் 16, 1905 நடைமுறை. அடுத்த சில ஆண்டுகளுக்கு இந்திய தேசிய காங்கிரசின் தலைமையில் வங்காளம் முழுவதும் இதை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்றன. தொடர்ச்சியான வன்முறைகளும் கொந்தளிப்புகளும் நாட்டில் நிலவியதால் அதை தடுக்க எண்ணிய ஆங்கிலேயர்கள் பாலகங்காதர திலகர், வ.உ.சி. மற்றும் சுப்பிரமணிய சிவாவையும் அதே ஆண்டில் கைது செய்தனர். அந்த சூழ்நிலையை தணிக்க முயற்சித்த ஆங்கிலேயர்கள் 1911 இப்பிரிவினை சட்டத்தை திரும்ப பெற்று இரு மாகாணங்களும் மீண்டும் ஒரே மாகாணமாக இணைக்கப்பட்டன. எனினும் இப்பிரிவினையால் வங்காளத்தில் மத அடிப்படையில் தேசிய உணர்வுகள் ஆழமாக வேரூன்றிவிட்டன. உலக நாடுகளுக்கிடையே நிலவிய மோதல்கள் மற்றும் விரோத போக்குகளால் 1914 முதல் உலக போர் ஆரம்பமானது. ஆங்கிலேயர்கள் நமது இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருந்ததால் அவர்களது போர் முயற்சிகளுக்கு நமது இந்தியாவை பெருமளவில் பங்களிக்க வைத்தது. முதல் உலக போரின் பின் விளைவுகளாக உயர் உயிரிழப்பு விகிதம், உயர்ந்த பணவீக்கம், பரவிய இன்ஃபுளுயன்சா கொள்ளை நோய் மற்றும் போரின் போது ஏற்பட்ட வர்த்தகத்தின் பாதிப்பு போன்றவை இந்திய மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இதனால் பிரித்தானிய ஆட்சியை தூக்கி எறிய இந்திய வீரர்கள் முற்பட்டனர். 1915 தென்னாப்பிரிக்காவில் நிறவெறி எதிர்ப்பு இயக்கத்தின் முக்கிய தலைவராக இருந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் மீண்டும் இந்தியாவிற்கு வந்தார். அந்த நாள் நம்முடைய தேசத்தின் ஒரு புதிய புரட்சியின் தொடக்க நாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. 1919 கருப்பு சட்டம் என்ற ரவுலட் சட்டம் ஒன்றை நடைமுறைக்கு கொண்டு வந்தனர். விடுதலை இந்தியர்களை அடக்கவும் காலனி அரசுக்கு எதிரான சதிகளை நசுக்கவும் இச்சட்டம் கொண்டு வரப்பட்டது. இச்சட்டத்தின் கீழ் எந்த இந்திய பிரஜையும் பிணையான இல்லாமல் கைது செய்யலாம், விசாரணையின்றி சிறைப்படுத்தலாம், கூட்டங்களில் பங்கெடுக்க தடை விதிக்கலாம், குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் வசிக்க நிர்பந்திக்கலாம். இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவரை 3 உயர் நீதிமன்ற நீதிபதிகள் விசாரித்து தண்டனை வழங்குவார்கள். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மேல்முறையீடு செய்யும் அனுமதி கிடையாது. இந்த சட்ட அமலாக்கத்தை எதிர்த்து மகாத்மா காந்தி April 6 நாடு தழுவிய வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்தார். ஜின்னா தனது பேரரசின் சட்டமன்ற சபை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகினார். தாகூர் 1915 வருடம் ஆங்கில அரசு வழங்கியிருந்த நைட்ஹூட் விருதை துறந்தார். நாடு முழுவதும் வலுவான போராட்டங்கள் தொடர்ந்தன.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான கூதுகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தூங்க அட பியூசி பிஎஸ்சி எம்எஸ்சி எஸ்எஸ்எல்சி ஏபி

0: திங்கட்டா லட்சணமா பட்டக்காடா பட்டணமா ரெண்டும் கட்டா லட்சணமா.
1: எப்பா என்ன வெயிலு, 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
2: முடியாதுப்பா, என்னால முடியாது.
1: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
2: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
1: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
2: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
1: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம் மழைக்காலம் பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
2: எப்படி, புரியலையே.
1: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சு. மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
2: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
3: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய சிறப்பு அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் இந்திய சுதந்திர வரலாற்றின் கதை. இது மைண்ட் பேஜ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் ஜாலியன் வாலாபாக் என்னும் இடத்தில் இந்த சட்டத்திற்கு எதிராக போராடும் விதமாக கூடியிருந்த பொதுமக்களை ஜெனரல் டயர் என்ற ராணுவ அதிகாரி துப்பாக்கியால் சுட்டார். இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இருந்தனர். பிரித்தானிய அரசு அறிக்கையின்படி மொத்தம் 379 பேர் இந்நிகழ்வில் இறந்தனர். ஆனாலும் தனியார்களின் தகவல்களின்படி அடிப்படையில் கிட்டத்தட்ட 1000 பேர் வகையில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 2000 அதிகமானோர் படுகாயமடைந்தனர். திட்டமிட்ட இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் இரண்டாக பிளவுற்ற காங்கிரஸ் கட்சி போராட்டங்கள் கிளர்ச்சி என பிரிந்து இந்திய மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து 1920 கிலாபத், ஒத்துழையாமை இயக்கம், கம்யூனிஸ்ட் கட்சி, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் போன்றவைகள் உதயமானது. தனது நாட்டில் நிலவிய சூழலை தடுக்க மகாத்மா காந்தி முதல் சத்தியாகிரக இயக்கத்தை தொடங்கினார். இதனால் காந்திக்கு 1922 6 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பின்பு 2 விடுதலையும் செய்யப்பட்டார். 1927 பிரிட்டிஷ் அரசாங்கம் தொழிற்சங்க தகராறு மசோதா மற்றும் பொது பாதுகாப்பு மசோதா ஆகிய 2 மசோதா அறிவித்த போது பகத்சிங்கும் அவரது கட்சியும் மத்திய சட்டமன்ற மண்டபத்தில் வெடிகுண்டு வீசி இந்த மசோதாக்களை எதிர்க்க முடிவு செய்து தாக்கினார்கள். 1930 தண்டி யாத்திரை எனப்படும் உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார். அதே ஆண்டில் தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்த பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுகதேவ் ஆகிய மூவரும் தூக்கிலிடப்பட்டனர். 1932 ஜனவரி 10 நடந்த போராட்ட அணிவகுப்பின் போது கையில் இந்திய தேசிய கொடியினை ஏந்தி தொண்டர் படைக்கு தலைமை ஏற்று முன் நடந்தார் குமரன். அந்த போராட்டத்தின் போது ஆங்கிலேய காவலர்களால் தலையில் தடியால் தாக்கப்பட்டார். தலையிலிருந்து ரத்தம் வழிய வழிய கீழே சரிந்த போதும் கையில் இந்திய தேசிய கொடியை ஏந்தியபடி தேசிய கொடி தரையில் விழாமல் காத்தார். தேசிய கொடியை ஏந்தியபடியே வீர மரணமும் அடைந்தார். வழக்கறிஞராக இருந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அறவழி போராட்டங்களை நடத்தினார் வல்லபாய் பட்டேல். சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் வ.உ. சிதம்பரனார். ஆங்கிலேய அரசிடமிருந்து சுதந்திரத்தை பெறுவது மட்டும் போதாது, சமூக மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று போராடினார் கோபாலகிருஷ்ண கோகலே. தமிழக மக்களுக்கு விடுதலை தாகம் ஏற்பட செய்த சிறந்த பேச்சாளர் வீரமுரசு சுப்பிரமணிய சிவா. திருநெல்வேலி கலெக்டர் ஆஷ் துரையை சுட்டுக் கொன்று பின்னர் தன்னையும் சுட்டு வீர மரணம் அடைந்தார் வாஞ்சிநாதன். பீரங்கி முன் நின்ற சாகும் தருவாயிலும் கூட தன்னை சேர்ந்தவர்களை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று போராடினார் அழகுமுத்துக்கோன். ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தனது பாடல்களாலும் எழுத்துக்களால் சுதந்திரத்தையே தமிழின் மனதில் ஊட்டியவர் நம் பாரதி. சுதந்திர இந்தியாவின் முன்னோடியான நேருவும் காந்தி நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்ததற்காக 9 சிறையிலேயே கழித்தார். 1940 தனிநபர் சத்தியாகிரகம் மற்றும் 1942 வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் போன்றவை நிறைவேற்றப்பட்டது. 1943 நேதாஜி இந்திய ராணுவத்தை தென்கிழக்காசியாவில் நாடு கடத்தப்பட்ட இந்திய தேசபக்தர்களை ஜப்பான் உதவியுடன் உருவாக்கினார். இதைத் தொடர்ந்து 1946 RIN கழகம் எனப்படும் கப்பற்படை எழுச்சி எழுப்பப்பட்டது. சுதந்திரத்திற்காக பல போராட்டங்களையும் கிளர்ச்சிகளையும் எழுப்பிய தலைவர்களும் புரட்சியாளர்களும் சிறிதளவு கூட களைப்படையவில்லை. ஆனால் பிரித்தானிய மக்களும் பிரித்தானிய ராணுவமும் இந்தியாவில் மென்மேலும் அடக்குமுறையை ஏற்படுத்துவதற்கு விருப்பமற்றிருந்தது. 1947 பிரித்தானிய இந்திய கவர்னர் ஜெனரலான விஸ்கவுண்ட் லூயி மவுண்ட்பேட்டன் அவர்கள் ஜூன் 3 அன்று பிரித்தானிய இந்திய பேரரசை மதச்சார்பற்ற இந்தியா என்றும் முஸ்லீம் பாகிஸ்தான் என்றும் பிரித்தளிப்பதாக அறிவித்தார். இந்த தேச பிரிவினையால் 1947 August 14 பாகிஸ்தான் தனி தேசமாக பிரிந்து சென்றது. மேலும் இந்தியா 1947 August 15 நள்ளிரவில் சுதந்திர தேசமானது. சுதந்திர கொடி வானில் பட்டொளி வீசி பறந்தது.
2: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.
2: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், நான் பாமன் சின்னப்பாளம், என் பேர் கே முரியசன். இந்த மாதிரி வந்து கடத்தொழிலில் வந்து நாங்கள் பட்ட அனுபவத்தை சொல்கிறேன். இந்த பகுதியில் நாங்கள் வந்து கடலுக்கு போகும்போது புயல், காற்றுகள், உரங்கள் இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டிருக்கோம். போவையில் வந்து இங்கேருந்து சந்தோஷமாக தான் தொழிலுக்கு போகிறோம். அங்கே தொழில் முடிஞ்சு வரையில் வந்து வேதனையாக தான் வரோம். ஒரு 2 மாதத்துக்கு இடையில் நாங்கள் வடக்க தொழிலுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இயற்கையான காற்று வந்து புயல் கூறு ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற கரை தெரியலை, பக்கத்தில் இருக்கிற கரை தெரியலை. 2 மணி நேரமும் வந்து நாங்கள் வந்து அந்த போட்டுக்குள்ளே வந்து இருக்க முடியாது, பைப்பர் படகு இருக்க முடியாது. இன்ஜினே சால்வ் பண்ணி போட்டுட்டு தான் அந்த மாதிரி மாற்றி ஏன்னா மலைகளில் வந்து கண் முழிக்க முடியல, மலைக்கு கண் முழிக்க முடியல. அதாரி பார் வந்துருமோ இல்லை கரை வந்துருமோ அந்த மாதிரி பயந்துக்கிட்டு தான் வந்து மாற்றி இன்ஜினை பிடிச்சிக்கிட்டு அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு தான் இருந்தோம். முழு மலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை கடல் மேலே வந்து அன்னைக்கு ஒரு அபயமான ஒரு அது ஒரு சம்பவம். ஆமாம், அன்னைக்குன்னு ஒரு போட்டும் தாண்டிருச்சு அந்த காற்று மலைக்கு, அன்னைக்குன்னு ஒரு போட்டும் தாண்டிருச்சு. அது அந்த மலை வெறிச்ச உடனே தான் பார்க்குறோம் அத்தாடி நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அன்னைக்கு இழுத்துட்டு வந்திருக்கேன் கட்டி. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டு தான் நாங்கள் கரையை வந்தோம். அந்த மாதிரி இயற்கை எங்களுக்கு மீனவர்களுக்கு வந்து துன்பமாகவே இருக்குது. காரணம் என்ன, இயற்கையிலும் காற்று கடலோட சூழ்நிலைமையிலும் எங்களுக்கு மாறி வர்றதுனால நாங்கள் மீனவர்கள் கஷ்டப்படுறோம். இப்போதைக்கு வந்து எங்களோட வாழ்வாதாரமும் இதுகளும் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: தங்க

0: பதினொன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடலோசை எஃப்எம் 90.4. இந்தியாவிலேயே முதல் முறையாக மீனவர்களுக்காக பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையால் தொடங்கப்பட்ட கடலோசை எஃப்எம் 90.4 ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்காக பாம்பனிலிருந்து தனது சேவையை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. 2016 பிப்ரவரி மாதம் 4 தனது ஒளிபரப்பை தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கடல் வாழ் நண்பர்களுக்கு உற்ற தோழனாயிருந்து இனிய இசையை தருவதோடு அனைத்து சமுதாய மக்களுக்கும், குறிப்பாக அப்பகுதியில் வசிக்கும் மீனவ மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கருவியாக இந்த ஒலிபரப்பு பயன்படுகிறது. கடலோசை எஃப்எம் 90.4 பணியாளர்களுக்கும் கடல் ஓசையின் நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் எதுன்னு தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவோம், மூளையா இருக்கும் அதுதானே வளர்ந்துகிட்டே போகுது, இல்லைன்னா நம்மளுடைய உயரமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா ஒரு குழந்தை வளர்ந்து அதோட உறுப்புகள் ஒன்னு ஒன்னாதான் வளர ஆரம்பிக்கும். ஏன், யோசிக்கிற திறன் இருக்கிற மூளையே 10-12 வருஷம் கழிச்சுதான் சரியான வளர்ச்சியவே அடையுதான். அதே மாதிரி மனுஷன் அவனுடைய முழுமையான உயரத்தடைய பெண்களா இருக்காங்க அப்படின்னா 14-16 வயசு வரை ஆகுமா, அதே ஆண்களா இருக்காங்க அப்படின்னா 16-21 வயசு வரை ஆகுதான். இதெல்லாம் வருஷ கணக்குல ஆகுதே, அப்போ எது அதிவேகமா வளர்ற விஷயம்? அட, நம்மளுடைய முடிதாங்க. உடல்ல அதிவேகமா வளர்றது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்குது, அதோட வளர்ச்சியை நம்மளால பார்க்க முடியாது. அதனாலதான் அதுக்கு 2வது இடத்துல உள்ள முடிய நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் அப்படின்னு சொல்றோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.
2: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்துக்கான வானொலி.
3: நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஒசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு குழந்தைகள் நல்ல செயல்பாட்டாளர் மற்றும் எழுத்தாளர் திரு இனியன் அவர்களுடனான சிறப்பு கடலோடு விளையாடு நிகழ்ச்சி நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
4: கடல் ஒசை எஃப்எம் 90.4 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் லெனின். இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில இருக்கிறோம். எதுக்காக ஆரம்பத்திலேயே சிறப்பான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பேரு இனியன். இன்னைக்கு குழந்தைகளுக்காக செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்களா இருக்கட்டும், இல்லைன்னா இலக்கியவாதிகளா இருக்கட்டும், இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவுதான். ஏன், குழந்தைகளுக்காக வரக்கூடிய திரைப்படங்கள் கூட விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருக்கு. எனக்கு திரைப்படங்கள் அப்படின்னு சொன்னோடனே பசங்க படம் மட்டும்தான் ஞாபகம் வருது. இன்னும் கொஞ்சம் அலசி ஆரம்பிச்சோன்னா சமீபத்தில் இயக்குனர் ராம் வந்து பறந்துபோ அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இலக்கியத்துறைகளை போய் பார்த்தோன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அந்த வகையில் ரொம்ப சிறப்பாக தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கவர் தான் நம்ம இனியன் அவர்கள். ஸோ இன்னைக்கு நம்மளோட நிலையத்துக்கு அவங்க வருகை தந்திருக்கிறாங்க. அவங்களோட அனுபவங்கள் பற்றியும், சிறுவர்களுக்காக அவங்க வந்து எதுக்காக இந்த மாதிரி முன்னெடுப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: எப்படி இருக்கீங்க? எப்படி வந்து குழந்தைகளுக்காக புத்தகங்கள் எழுதலாம் அப்படின்ற ஒரு பயணம் ஆரம்பிச்சு அதை சொல்ல முடியுமா?
5: நல்லா இருக்குல்ல. நீ குழந்தைகளுக்காக புத்தகம் எழுதுறது, புத்தகம் எழுதணுன்னு நான் என் பயணங்களை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சும்மா ஒரு தேடுதல், விளையாட்டுகளை நோக்கி நகர்றதுக்கான ஒரு உந்துதல் தான் வந்து குழந்தைகள் நோக்கி நகர்த்துனுச்சு. விளையாட்டுகளுக்காக பயணம் பண்ண ஆரம்பித்தேன். விளையாட்டுகளை வந்து கொண்டு சேர்க்கறதுக்கான முயற்சிகள் இறங்கலாமே அப்படின்னு சொல்லி குழந்தைகள் நோக்கி நகர்ந்தேன். அப்புறம் குழந்தைகள் பற்றி டாக்குமெண்ட் பண்ணலாமே அப்படின்னு அப்படியே அது காலப்போக்கில் வந்து புத்தகமாக மாற்றுறதுக்கான வேலைகள் நடந்துச்சு. நான் புத்தகமாக மாற்றுறது வந்து லாக்டவுனுக்கு மிகப்பெரிய பங்கு தான் சொல்லணும். லாக்டவுனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் அது லாக்டவுன் காலத்திற்கு முன்னாடி வந்து எழுதணும் அப்படின்னு நான் சிந்தித்ததே இல்லை. யார் கேட்டாலும் எழுதலாம், இந்த வேலை முடிச்சிட்ருக்கு, அந்த வேலை முடியுது அப்படின்னு யோசிச்சிருந்தேன். பட் லாக்டவுனுக்கு பிறகு தான் வந்து எழுதணும், அதை புத்தகம் ஆவணப்படுத்தின தேவை இருக்குது, புத்தகங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அவசியமாக தேவை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளோட அனுபவங்களை வந்து எழுதி புத்தகமாக வெளியிடுறது வந்து எவ்வளோ பெரிய ஆவணம் அப்படின்னு சொல்லி லாக்டவுனுக்கு பிறகு தான் வந்து புத்தக எழுத்துக்குள்ளே எழுத்து புத்தகம் அதுக்குள்ளேயே வந்தேன்.
4: விளையாட்டை ஆவணப்படுத்துறதுக்காக தான் பயணம் தொடங்குச்சு அப்படின்னு சொன்னீங்க. அந்த பயணத்துக்கு முன்னாடி இனியன் அப்படின்றவங்க யார், எப்படி அந்த பயணம் தொடங்குச்சு, அந்த தொடக்க புள்ளி எப்படி ஆரம்பிச்சிச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
5: அது ரொம்ப பெரிய கதை, வேணால் சுருக்கமாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி, அந்த பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடி இனியன் வந்து ஒரு சிறு தொழில் முனைவோர். அந்த வகையில் தான் அதன் பிறகு வாழ்க்கையில் நடந்த பல மாற்றங்கள், பல அனுபவங்கள் சார்ந்து, சில முடக்கங்கள், அது எல்லாமே சார்ந்து ஒரு வாழ்க்கையோட மாற்றம் வந்து உருவானுச்சு. அதன் பிறகு அந்த மாற்றம் கற்றுத்தந்த பாடங்கள், அதுலேருந்து நம்ம பழகின மனிதர்கள், அவங்க கேட்ட கேள்விகள், இது எல்லாத்துலேருந்தும் சிந்திக்க தொடங்கி அந்த புள்ளியை வந்து எது வந்து நிவர்த்தி செஞ்சிச்சு அப்படின்னா விளையாட்டுகள் தான். நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ துயரங்கள், இவ்வளோ வழிகளோடு நம்ம வந்து பயணமாகிறோம். அதுலேருந்து கடந்து வரத்துக்கு நமக்கு எதெல்லாம் உதவி பண்ணுச்சு அப்படின்னு நம்மளோட கடந்த காலத்தை சிந்திக்கும் போது நாம் விளையாடிய விளையாட்டுகள் தான் அப்படின்னு ஒரு புள்ளி வந்துச்சு. நாமளே விளையாடி இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க எவ்வளோ விளையாண்டுருப்பாங்க, எதையெல்லாம் கடந்துருப்பாங்க, எப்படியெல்லாம் விளையாட்டுகள் வந்து கடந்து வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சு பயணத்தை தொடங்கினேன். விளையாட்டுகளை தேடி அது உண்மையுமே வந்து அது சுவாரஸ்யமான பல பயணங்களாக தான் அமைஞ்சிச்சு. அது வந்து மறக்க முடியாத பல அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவங்கள்லேருந்து தான் விளையாட்டுகளை வந்து ஆவணப்படுத்தும், விளையாட்டுகளை நோக்கி நகருவோம் அப்படின்னு சொல்லி நகர்ந்தது. அதன் பிறகு அந்த விளையாட்டுகளை வந்து எப்படியெல்லாம் ஆவணப்படுத்தலாம் அப்படின்னு சிந்தனை வரும்போது அதில் இருக்கக்கூடிய விளையாட்டுகள் இருக்கக்கூடிய உளவியல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கற்றுக்க தேவைப்பட்டுச்சு. அதை வந்து குழந்தைங்க கிட்ட விளையாட வச்சா மட்டும்தான் குழந்தைங்களோட பார்வையிலிருந்து அந்த விளையாட்டுகளை நம்ம எப்படி அணுக முடியும், அந்த உளவியல் வந்து என்னவா இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அந்த வச்சு தான் வந்து என்ன பண்ணோம், இந்த பயணத்தை வந்து டிசைன் பண்ணோம். குழந்தைகளை நோக்கி விளையாட்டுகளோட பயணத்தை வந்து டிசைன் பண்ணோம்.
4: ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அது என்ன வந்து, இப்போ நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் குழந்தை பருவம், அப்புறம் இளம் பருவம், அப்புறம் வந்து நடுப்பருவம், முதுமை அப்படிலாம் இருக்குது. ஸோ ஒரு ஒரு காலகட்டத்திலையுமே எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒரு ஆள் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் எதுக்காக குழந்தைகள் மேலே கவனம் செலுத்துறீங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
5: விளையாட்டுகளை நோக்கி தேடி ஓடுறோம். ஆனால் விளையாட்டுகள் வந்து சமகாலத்தில் அந்த எனக்கு கிடைத்த விளையாட்டுகள் பற்றின தகவல்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் யாரும் தெரிஞ்சிக்க முடியாத அளவுலையும், விளையாட்டுகள் வந்து நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்வியல்லையும், நம்மளோட முன்னோர்களோட வாழ்வியல், நம்மளோட வாழ்வியல்லையுமே எவ்வளோ தூரம் விளையாட்டுகள் பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆனால் அப்படியான விளையாட்டுகள் இப்போ வந்து விளையாடப்படுதா அப்படின்னு கேட்டால் விளையாடலாம். ஆனால் ஒரு வித தேக்கமும் மந்த நிலையும் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சரி பண்ண முடியுமா, அல்லது அதை வந்து நம்ம கொண்டு போய் என்ன சொல்கிறது, அந்த விளையாட்டுகளை இப்போ உள்ள சமகால குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியிலேருந்து தான் நம்ம குழந்தைகள் நோக்கி நகர்ந்தோம். முந்தி சொன்ன மாதிரி அது உளவியல் காரணமும் இருக்குது. விளையாட்டுகள் இருக்கக்கூடிய உளவியலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குழந்தைகள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியணும். அது எல்லாமே சேர்ந்தது தான் குழந்தைகள் நோக்கி விளையாட்டுகளோட பயணமானது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் வந்து பேசுறது இல்லையா, ஆமாம் நிறையா விஷயங்கள் பேசுறது கிடையாது தான். இப்போ டீச்சர்ஸ் பேசுகிறாங்களா, மனம் விட்டு பேசுகிறாங்களா, கிடையாது. ஆனால் நம்ம உள்ளே போய் நம்ம விளையாண்டு முடித்தோடனே அவ்வளோ குழந்தைங்க வந்து டீச்சர்ஸ் கிட்ட சொல்கிற, ஆசிரியர்கிட்ட சொல்லாத விஷயங்கள், பெற்றோர்கிட்ட சொல்லாத விஷயங்கள், அவங்களோட மனக்குமுறல்கள் எல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு விளையாட்டு வந்து ஒரு நெருக்கத்தை கொடுக்குது. அதை யாரும் அனுபவிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இன்றைக்கி விளையாட்டு என்னவா இருக்குன்னா நெருக்கத்தை கொடுக்கறதுக்கு பதில் ஒவ்வொருத்தருக்கும் விளையாட்டை வந்து பிரிவினையை தான் கொடுக்குது. எக்ஸாம்பிள், மொபைல் ஃபோனில் விளாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் வந்து முச்சந்தியில் உட்காந்துக்கிட்டு இளைஞ ஒரு ஒரு 15 வயசு பசங்கள், குழந்தைங்கள்லேருந்து கல்லூரி மாணவர்கள்லேருந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, குழு குழுவாக விளையாண்ட காலம் போய் குழு குழுவாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்க்ரீனை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அந்த ஸ்க்ரீனில் தான் விளையாடவும் செய்கிறாங்க. அது வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பிணைப்பை ஏற்படுத்துதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ பிணைப்புங்கிறது எப்படி வரும், முகம் பார்த்து பேசணும், முகம் பார்த்து பழகணும், ஒருத்தர் ஒருத்தர் தொட்டுலாம் பேசணும், பழகணும். இப்போ கூடி ஆடி விளையாடும் போது தான் வந்து அந்த பிணைப்பு ஏற்படும். இல்லை அப்படின்னா முகம் அந்த விஷயம் கூட ஒரு ஒரு ஒரு பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு முகம் பார்த்து பேச முடியாத அளவுக்கு இன்றைக்கி செல்ஃபோனில் விளையாடுறாங்க அப்படின்னா அதோடய ஆபத்தை வந்து நம்ம உணர வேண்டிய தேவை இருக்குது. இப்போ அதை தான் நேற்று சொன்னேன், இங்கே யாருமே யாருக்குமே பேசிக்காமல் பெற்றோர்கிட்ட பேசுறது கிடையாது, ஆசிரியர்கிட்ட பேசிக்கிறது கிடையாது, நண்பர்கள்கிட்ட பேசுறது கிடையாது. பேசிக்கிறதுக்கான ஸ்பேஸே வந்து விளையாட்டுகள் கட் பண்ணிடுச்சு அப்படின்னா அப்படியான விளையாட்டுகள் விளையாண்டு என்ன அவசியம்? அப்போ அது அந்த பேச வேண்டிய இடைவெளியை வந்து குறைக்கணும், அது ஓடி ஆடி மகிழ்ச்சியாக பேச வைக்கணும் அப்படிங்கிற சூழல் எங்கேருந்து வரணும், நம்ம விளையாட வைக்கணும்னு தான் வரும். அந்த அதுதான் வந்து அங்கே நடந்துட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், விளையாட வைக்கிறோம் அப்படின்னா பல குழந்தைங்க வந்து எனக்கு கடிதங்கள் எழுதுவாங்க, அதில் வந்து பல விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க, இல்லை நேர்லேயே வந்து பேசுவாங்க. இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது ஏன் நடக்குது அப்படின்னா மற்ற இடங்களில் பேச முடியல, அது நம்மக்கிட்ட பேசுகிறாங்கங்கிறது தான்.

0: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்ம ராம் நாட்டுக்கு போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
1: ஆகஸ்ட் 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம் நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
1: போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். For appointment 915-00-80-065.
2: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் வினி. நாங்கள் வந்து சின்னாளாக இருக்கும்போது 5 வரைக்கும் ஒரு முஸ்லீம் ஸ்கூலில் தான் படித்தோம். அதோட எங்கள் அண்ணன் ஒரு ஆள் கொண்டுட்டு போய் தூத்துக்குடி மாவட்டத்தில் அலாசியஸ்னு ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தாப்பில், 86-87 அந்த வருஷம் அங்கே கொண்டுக்கிட்டு போய் எங்களை 2ஆம் கிளாஸில் தான் சேர்த்தாப்பில். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஈக்குவலாக என்னால் படிக்க முடியாது, எழுதவும் தெரியாது. அதிலே இருந்து வளர்ந்து வந்து ஒரு 9th வரை அங்கே தான் படித்தேன். அப்படி பிள்ளைகளோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் தான் ஒரு சிஸ்டர் மூலியமாக தான் எனக்கு வந்து எழுத்துக்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த சிஸ்டர் என்னை என்ன செய்வாங்கன்னா, ஸ்கூல் விட்ட உடனே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிக்கிட்டு போய் ஒரு அறையில் வச்சு இந்த கையை வந்து அப்படியே உரசித்தான் ஆனாவனா இதுகள்லாம் சொல்லி கொடுப்பாப்புல. அவங்கள்ட்ட இருந்து தான் நான் எழுத்து கற்றுக்கிட்டேன். எழுத்து கற்றுக்கிட்டதுக்கு பின்னால் 5ஆம் கிளாஸில் இருந்து நல்லா வாசிக்க ஆரம்பித்தேன். ஸ்கூல்லையே வந்து பைபிள் வாசிக்கணுங்கன்னா என்னை தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளோட சேர்ந்து இருக்க பழக 9th வரை படித்தேன், இருந்தேன். அது மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை. 4 மணிக்கு எழுப்பிடுவாங்க குளிக்கிறதுக்கு, ஓடி ஒளியும், ஓடி ஒளிஞ்சு ஒரு இடத்துல போய் படுத்துக்குருவோம். 5 மணிக்கெலாம் கோயிலுக்குள்ளே போயிடணும், கோயிலுக்குள்ளே போய் லைனில் உட்காந்துருக்கணும். தூங்குனா சிஸ்டர் அப்பவே வந்து மண்டையிலே அடிப்பாப்புல. அதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அந்த வாழ்க்கை நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்காதுங்கிறது ஒரு ஏக்கங்கள் இருக்கு. திருவிழா காலங்கள்லாம் வந்துட்டுன்னு சொன்னால் அப்படி போவோம் மாதா கோயிலுக்கு. 10 நாளும் பூசை இருக்கும், 10 நாள் சிஸ்டர் கண்ணை தப்பி ஓடியே போயிடுவோம் ஹார்பார்க் ஓடிடுவோம். அங்கேருந்து ஓடி வந்து அடி வாங்குவோம். அதுகளையெல்லாம் மறக்க முடியாது தான். இந்த கையை நீட்டி நீட்டி முட்டு போட்டு அடிப்பாப்புல, அப்படிலாம் அடி வாங்கின காலங்கள்லாம் உண்டு. இன்னைக்கே அந்த கொடி ஏற்றின உடனே அந்த நினைவுகள் எங்களுக்கு ஓடும். மாதா கோயிலில் கொடி ஏற்றினா நம்ம இங்கேருந்து அங்கே ஓடுவோம், அங்கேருந்து இங்கே ஓடுவோம், கடலுக்குள்ளே குதிப்போம், நேருஜி பூங்காவுக்கு போவோம், எல்லா பூங்காவுக்குமே போவோம். அங்கே கடந்து ஒளிஞ்சு கிடந்துட்டு பையன் வீட்டுக்கு வருவோம், ஹாஸ்டலுக்கு வருவோம். அதிலெல்லாம் சிஸ்டர்கிட்ட வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் த சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னா இதுதான், மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ விஷ் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் இஸ் டீம் வெரி வெரி குட் லக், பெஸ்ட் விஷஸ், காட் பிளஸ், தேங்க்யூ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. இந்திய நாட்டின் 80th சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11th அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு குழந்தைகள் நல்ல செயல்பாட்டாளர் மற்றும் எழுத்தாளர் திரு இனியன் அவர்களுடனான சிறப்பு கடலோடு விளையாடு நிகழ்ச்சி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இந்த விளையாட்டுகள் மூலமாக குழந்தைகளை நெருங்கி வர்றதுக்கும் குழந்தைகளை பேச வைக்கிறதுக்குமான திட்டம் என்ன, எதுக்காக அதை பண்ணணும், குழந்தைகளோட வாழ்க்கையில் அது எப்படி பிரதிபலிக்கும்?
2: நல்ல கேள்வி. விளையாட்டுகள் மூலயமா பேச வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஓப்பனப் பாவாங்க அவங்க, ஏன் இந்த பயணத்துக்குள்ளே வந்தோங்கிறது, அந்த குழந்தைகள் நோக்கி இவ்வளோ தூரம் வந்தது அப்படின்னு நம்ம விளையாட்டுகள் விளையாட வைக்கலான்னு சொல்லி குழந்தைங்கக்கிட்ட போகும்போது குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல்கள் புரிய ஆரம்பிக்குது. இந்த சமூகம் குழந்தைகளுக்காக எதை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற பார்வை வந்து விரிய தொடங்கும்போது, அப்போ இவ்வளோ சிக்கலோட ஒரு குழந்தை வாழுதா, அந்த கேள்வி வருது இல்லை. அது வந்து அதை பற்றி அழைச்சி பேசுகிறோமா கொள்கிறோமா, அதை பேசுகிறாங்க, ஆனால் பேசுகிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ அந்த அதை வந்து வேறு மாற்று வடிவங்களோட குழந்தைகளை வந்து நோக்கி நகர்த்துறோமா, குழந்தைகளுக்கு கலைகள் அறிமுகமாயிருக்கா, குழந்தைகளுக்கு விளையாட்டுகள் அறிமுகமாயிருக்கா, குழந்தைகளுக்கு கலைகள்னு அறிமுகப்படுத்தினா என்ன மாதிரி கலைகள் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டுருக்கு, எதெல்லாம் கலைகள் அப்படிங்கிற விஷயங்களே பல பேருக்கும் தெரியறதில்லை, ஆசிரியருக்கு தெரியறதில்லை, பெற்றோருக்கு தெரியறதில்லை, இந்த அமைப்புக்குமே தெரியறதில்லை. அப்போ என்ன இங்கே தேவையாக இருக்குது?

0: ஒரு குழந்தை வந்து ஒரு மகிழ்ச்சியான கட்டமைப்பையும் அல்லது சிந்தனை தெளிவு உள்ள ஒரு மனிதராகவும் குழந்தைய வந்து வளர்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இங்கே தேவைப்பட வேண்டியது இருக்குது, எவ்வளோ மெனக்கடல்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அது வந்து பெற்றோர்கள்லேருந்து தொடங்கி அரசாங்கம் வரைக்கும் எல்லாருக்குமே பங்களிப்பு இருக்குது. தானே அதை ஏன் இங்கே யாரும் செய்கிறதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வர தொடங்கின கட்டத்தில் தான் வந்து குழந்தைகள் கூட இன்னும் நெருங்கி பழகணும், குழந்தைகளை வந்து பேச வைக்கணும், குழந்தைகள் விளையாட்டின் ஊடாக வந்து அவங்கள பேச வைக்கணும், அவங்களுக்கு புத்தகங்கள் கொடுக்கணும், வாசிக்க வைக்கணும் அப்படிங்கிற செயல்பாட்டு வடிவம்லாம் வந்து புரிய வருது. அதை பண்ணும்போது பல குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு ஐ ஓப்பனராக இருந்திருக்கு. இப்போ நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய முகநூலில் வந்து நான் ஒரு பதிவு எழுதியிருப்பேன். 2018 நாம் மேடை ஏற்றி நம்மளோட நிகழ்ச்சியில் பேசிய குழந்தை ஒருத்தவங்க வந்து அப்போ குழந்தையாக இருந்தவங்க இன்றைக்கு வந்து முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு இருக்கிறேன், 4 ஆண்டுகளில் வந்து தொடர்ந்து கல்லூரி சார்பாக நிறைய பேச்சு போட்டிகள், கற்றை போட்டிகள், நிறைய விஷயங்கள் போட்டி நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கிறேன், அதுக்கு உந்துதல் வந்து நீங்கள் மேடை ஏற்றினது தான் அப்படின்னு ஒரு பெரிய மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் நான் சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன், படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க எழுதின கதைகள் அனுப்பியிருந்தாங்க. இது அப்போ எங்கே நடக்குது? அப்போ அவங்க எவ்வளோ தூரம் வாசிச்சிருக்கிறாங்க, எவ்வளோலாம் வாசித்து எவ்வளோ விஷயங்கள் அவங்க கற்றுருந்தாங்கன்னா அவங்க சிறுகதைகள் எழுதுகிற அளவுக்கு அவங்க போவாங்க. அப்போ எல்லா குழந்தைகளும் இங்கே சிறுகதைக்குள்ளே போயிடுவாங்க, அது அது அல்ல விஷயம். ஆனால் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சிந்தனை மாற்றம் நடந்திருக்கு இல்லையா? அந்த ஒரு குழந்தைங்கிறது பிற்காலத்தில் 2ஆம் மாறும் 3ஆம் மாறும் 10ஆம் மாறும் அப்படி தானே மாற்றங்கள் வந்து நிகழ்த்த முடியும். அதுக்கான அதுக்கு வந்து இனியன் ஒரு ஆள் போதுமானு கேட்டால் போதாது, பல பேர் வந்து கரங்கள் கோர்க்கணும், அவங்களுக்கு வந்து வெளி உலகங்கள் கலை சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் பழக்கப்படணும் அப்படிங்கும்போது பழக்கப்பட்டால்தான் வந்து ஒரு நிம்மதியான ஒரு மனநிலையை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். நிம்மதியான மனநிலைங்கிறது குழந்தைகளுக்கு மட்டுமே இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் அது தேவைதானே. அப்போ அந்த நிம்மதியான மனநிலைக்கான தேவை வந்து ஒரு விளையாட்டோ ஒரு கலைகளோ இல்லை ஒரு வாசிப்பு அனுபவமோ அல்லது ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாத், அதாவது ஒரு பாதை வந்து இருக்குது அப்படின்னா அது அதை நோக்கி பயணமாகுங்கள்ல நம்ம. ஆனால் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நிம்மதியாகவே இருக்காதுங்கிற மாதிரியான கட்டமைப்பை தானே இங்கே கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ அதுதான் அங்கே விஷயம். அப்போ அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தானே. இது நான் வந்து இது இது எனக்கான செயல்பாடாக நினச்சி பண்ணல, இது என்னோடய கடமையாக நினச்சி தான் நான் பயணங்கள் போயிட்டுருக்குறேன். அவ்வளோ சிக்கல்கள் இருக்குது குழந்தைங்களோட உலகத்தில், அதை யார் பேசுகிறது, யார் எடுத்து சொல்கிறதுங்கிறது தெரியல. அது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது அதெல்லாம் பேசணும் அப்படின்னா ரொம்ப எலாபரேட்டாக போக முடியும், அவ்வளோ பிரச்சனைகளோடு அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு. அது அது குறைஞ்சபட்சம் என்னால் சில விஷயங்கள் மாற்ற முடியுமா, குறைஞ்சபட்சம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சபட்சமாக ஏதாச்சும் ஒன்று மாற்ற முடியுமா அப்படிங்கிற சிறு முயற்சிகள் தானே இதெல்லாம் தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை.
1: மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து எதிர்கால சந்ததியினர் வந்து சரியான முறையில் போகணும் அப்படின்னா வந்து சின்ன வயசுலேயே வாசிப்பு பழக்கத்துக்குள்ள அவங்க உள்ளே வரும்போது அவங்களோட சிந்தனை திறன் கண்டிப்பாக வந்து வளரும், அது மூலமாக அவங்க வந்து நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். ஸோ அதுக்கான விதையை நீங்கள் போட்டுட்ருக்கிறீங்க.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இந்திய நாட்டின் 80th சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11th அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு குழந்தைகள் நல்ல செயல்பாட்டாளர் மற்றும் எழுத்தாளர் திரு இனியன் அவர்களுடனான சிறப்பு கடலோடு விளையாடு நிகழ்ச்சி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ஒரு ஒரு ஊர்லேயும் நீங்கள் நிறைய இடங்களில் இந்த வாசிப்புக்காக குழந்தைகளோட நேரங்கள் செலவிட்டீங்க. அந்த குழந்தைங்களை உங்களோட அந்த மட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து மெருகேத்துறீங்க. ஸோ இது எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியுது?
4: அதுவும் பெரிய கதைகள் தான். விளையாட்டுகளை பற்றி மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு நம்ம பயணங்கள் போய் குழந்தைங்களை விளையாட வைக்கும்போது வீதிகளில், பள்ளிகளில், அனுமதி தரக்கூடிய இடங்களில் அனுமதி தந்த தலைமையாசிரியர்கள், ஆசிரியர்கள் அவங்கக்கிட்டலாம் வந்து அவங்களோட அனுமதியோட குழந்தைங்க கூட விளையாடும்போது குழந்தைங்களோ கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் புரிய ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனைகளில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையோட தீர்வுகளையும் அவங்களே யோசிக்க முடியும். ஆனால் வந்து இங்கே தீர்வுகள் கொடுக்கறதுக்கான கட்டமைப்பு இங்கே இருக்கா இல்லை, அவங்கள சிந்திக்கிற ஓ இப்போ நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே இதை சிந்திக்கிறதுக்கான செயல்திறனை வந்து இந்த சமூகம் வளர்த்து விட்டுருக்குறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ அந்த இல்லைங்கிறது வந்து புரிய ஆரம்பிக்கும் போது அதுக்கான காரண காரணியங்கள் வந்து ஆய்வு பண்ணி நண்பர்கள்கிட்டலாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது வாசிப்பு இங்கே என்னவாக இருக்குது, பாடப்புத்தகங்கள் தாண்டி இந்த சமூகத்தில் வந்து வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது இங்கே என்னவாக இருக்குங்கிற புரிதல் இருக்கு இல்லையா. அதை தேடி எடுத்தோம் அப்படின்னா ஒரு காலத்தில் யாருக்கு மட்டுமே படிப்பதற்கு அனுமதிகள் இந்த சமூகத்தில் இருந்துச்சோ அவங்க மட்டும்தான் வாசிப்புலையும் பெரிய அளவில் வந்து ஈடுபடுற மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்பு தான் இருந்துகிட்ருக்கு. இன்னமும் அப்படி தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி வாசிப்பு என்னவாக இருக்குது, ஓரளவு படித்து பெரிய பெரிய வேலைகள் இருந்தாலுமே கூட வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒட்டுமொத்த மக்கள் தொகையை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குறைவான அளவில் தான் வாசிப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதை நோக்கி நகர்த்துறதுக்கு நம்ம குழந்தை பருவத்திலேருந்து அதை திட்டமிட்டா என்ன, இன்னும் சொல்ல போனால் அதை பற்றியும் தேடி படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது கொடுக்குற தகவல் வந்து இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம உலகத்திலே சிறந்த கல்வியில் சிறந்த முதல் நாடு வந்து ஃபின்லாந்துன்னு சொல்கிறோம். ஆனால் ஃபின்லாந்தில் வந்து 8th படிக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து அந்த 8th முடிக்கும்போது குறைந்தபட்சம் வந்து 8 புத்தகங்களையாச்சும் படித்து முடிச்சிருக்கணும் பாடப்புக்கு இல்லாமல். அப்படி ஒரு திட்டத்தை அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ கடந்த ஒரு 2 முன்னாடி ஒரு எழுத்தாளர் நண்பர் லண்டனில் இருக்கிறாரு, அவரை வந்து சந்தித்து சென்னை வந்திருந்தார். அவரை சந்தித்து பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய மகளோட அறைக்கு போனால் அவருக்கு அப்பாக்கே தெரியாமல் லைப்ரரியிலேருந்து புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு வந்து அதுவும் குறிப்பாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் தஸ்தாவேஸ்கி, லியோ டால்ஸ்டாய், லெனின் இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் பெட்டி கேஷ் அந்த பாக்கெட் மணிலேருந்துலாம் சேர்த்து வச்சு புத்தகங்கள் வாங்கி ரூமில் அடுக்கிக்கிட்டு அவங்க படிக்கிறாங்க. என்னன்னு அவங்கள பார்த்தா அவங்க பள்ளியில் வந்து என்ன சொல்லி அனுப்புகிறாங்க அப்படின்னா, நீங்கள் பாடங்கள் படிங்க, உங்களுக்கு பாடங்கள் ஹெவியாக தான் இருக்கும், பாடங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம், 4 பாடங்கள் பற்றி மட்டுமே சிந்திக்கிறோம், ஆனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசிட்டு தூங்குங்க, அப்போ தான் உங்களோட கனவுகளில் பாடங்கள் வராமல் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறதா சொல்லி ஸ்கூலே அனுப்புது. நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் செல்ஃபோன் நோண்டாமல் படிங்க அப்படின்னு பள்ளிகள் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ இது இருக்குல்ல, அப்போ அவங்க வந்து அவ்வளோ புத்தகங்கள் வாங்கி வச்சுட்டு அந்த எழுத்தாளர் நண்பர் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாரு, என் மகள் இவ்வளோலாம் வாசிக்கிறாங்க எப்படி அப்படின்னு நான் கேட்கும்போது, அது என் மூலியமாக அவங்க கேட்க கிடையாது, என்னப்பா வாசிக்கணும்னு என்கிட்ட கேட்க கிடையாது, ஆனால் அவங்க எப்படி வாசிக்கிறாங்க எப்படி இதை வாசிக்கணும்னு நம்ம கேட்கும்போது பள்ளிகளில் இதை சொல்லி அனுப்புகிறதா அவங்க சொல்கிறாங்க. அப்போ இங்கே கட்டமைப்பு என்னவாக இருக்குது, அங்கே கட்டமைப்பு என்னவாக இருக்குது, இங்கே கட்டமைப்பு என்னவாக இருக்குது. அப்போ வாசிப்பு வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு சமூகத்தை வந்து முன்னேற்றத்துக்கான பாதைகளை வந்து இங்கே கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதான் அப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து திட்டமிட வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே போட்டு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து சிறார்களுக்கு இலக்கியமே இல்லையா, குழந்தைகள் வாசிக்கிற மாதிரியான படைப்புகளே இல்லையா அப்படிங்கிட்ட நிறைய படைப்புகள் இருக்குது. ஒரு 10 முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் குழுவில் வந்து சின்ன உரையாடல், இத்தனை பேர் வந்து எழுதுகிறோம், அதில் இருக்கிறது எல்லாருமே வந்து குழந்தைகளுக்காக புத்தகம் எழுதுகிறவங்க தான் எழுத்தாளர்கள். அவங்கக்கிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வியை முன் வச்சேன், இத்தனை பேர் எழுதிட்டுருக்கோம், இத்தனை பேர் செயல்பட்டுருக்கோம், ஆனால் குழந்தைகள் வாசிக்கிறாங்களா, குழந்தைகள் வாசிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு திட்டமிடல் இருக்கா அப்படின்னு கேள்வியை வைக்கும்போது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அப்போ குறைவாக இருக்குது அப்படின்னா அப்போ வாசிப்பு இவ்வளோ புத்தகங்கள் நம்ம அச்சடிக்கிறோம், அந்த புத்தகங்கள் எந்த மாதிரி குழந்தைகளுக்கு போய் சேருது, புத்தகங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அந்த புத்தகம் போய் சேருது, அல்லது வாசிப்பு அனுபவம் ஏற்கனவே இருந்து இந்த நம்ம குழந்தைங்க வாசிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு புத்தகம் போய் சேருது, மற்ற குழந்தைங்களுக்குலாம் புத்தகம் போய் சேருதான்னு கேட்டால் இல்லை. அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், குழந்தைகளுக்காக எழுதப்படக்கூடிய புத்தகங்களை குழந்தைகளையே வாசித்து குழந்தைகள் மத்தியிலே அதை வந்து விமர்சனம் செய்தாவோ அல்லது அவங்களோட வாசிப்பு அனுபவம் பற்றி பேசினாவோ எப்படி இருக்கும், அப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம டிசைன் பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு உரையாடலிருந்து தொடங்கினது தான் இந்த மாதிரி வாசிப்பு சார்ந்த பயணங்கள். அதில் வந்து நம்ம எத்தனை புத்தகங்கள் கிட்டத்தட்ட 100 கணக்கில் புத்தகங்கள் வந்துட்டு இருக்கு. அதில் ஒரு அதிகபட்சம் 20 புத்தகங்கள், குறைந்தபட்சம் 15 புத்தகங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அந்த குழந்தை அதை வந்து குழந்தைங்கிட்ட எப்படிலாம் கொண்டு போய் சேர்க்கலாம், முதல்ல போய் விளையாடணும், விளையாண்டதுக்கு பிறகு வந்து அந்த புத்தகங்கள் பற்றி பேசணும், அந்த புத்தகத்தின் மீதான ஆர்வத்தை வந்து தூண்டணும், அதை வாசித்தா வந்து இவ்வளோ விஷயங்கள் நடக்கும், புத்தகம் ஏன் வாசிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு புத்தகத்தை கொடுக்கும்போது ஆச்சரியப்படுற அளவில் அவ்வளோ குழந்தைங்க வாசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன போய் சேர்றது இல்லைன்னா புத்தகம் போய் சேர்றது, சரியான புத்தகங்கள் போய் சேர்றது இல்லை, நல்ல புத்தகங்கள் போய் சேர்றது இல்லை. அந்த இடைவெளி வந்து குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரும் பயணம் தேவைப்படுது. அதில் வந்து ஒரு நிகழ்ச்சிகள் மாதிரி பண்ணி ஒரு மேடை மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மேடைகள் அமைத்து அந்த மேடையில் வந்து அந்த குழந்தைகளை வந்து எப்படி வந்து நம்ம உட்கார வைக்கலாம், குறிப்பாக மேடையிலையும் குழந்தைங்களை உட்கார வைக்கணும், கீழே ஆடியன்ஸ்லையும் குழந்தைங்களை உட்கார வைக்கணும், அதுக்கு என்னெல்லாம் திட்டமிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் பார்த்து பார்த்து பார்த்து அனுபவங்கள் பட்டு அந்த முறையை வந்து செஞ்சுட்ருக்கோம். அதுதான் வந்து இந்த வாசிப்பு சார்ந்த விஷயத்துக்கு வந்து விதையாக நான் பார்க்குறேன். ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப் உரையாடல் தான், ஆனால் அந்த உரையாடல் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் பல விஷயங்கள் வெளிநாடுகளில் என்னவாக இருக்குது வாசிப்பு, வளர்ந்த நாடுகளில் என்னவாக இருக்குது, கல்வியில் முதன்மையாக இருக்கக்கூடிய நாட்டில் வாசிப்பு என்னவாக இருக்குது, அதெல்லாம் நம்ம தேடி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஊரில் வாசிப்பு என்னவாக இருக்குது அதையும் நம்ம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டு ரியலைஸ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு செயல்படுத்துக்குள்ளே வந்திருக்கிறோம்.
3: எவ்வளோ என்ன சொல்கிறது எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, அதாவது நான் பண்ணுறது மட்டும் கிடையாது அதை நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்றத ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி.

0: ஆமா சார், விண்டேஜ்.
1: என்ன முத்து, எப்படி இருக்க?
2: ஏதோ இருக்கேனே.
1: என்னையா சோகமா சொல்ற, நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
2: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
1: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அத கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
3: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
4: டே, என்னடா சோகத்துல இருக்க? என்னாச்சு?
5: உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் இருக்குமா?
4: எதுக்கு அவ்வளவு பணம்?
5: சொல்றேன், ஆனா வேற யார்கிட்டயும் இத சொல்லிடாத.
4: சொல்ல மாட்டேன். என்னாச்சுன்னு சொல்லு.
5: என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க.
4: என்னடா சொல்ற? ஏன்?
5: ஆமா, வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு கடத்தல் பொருள் என்னோட அட்ரஸ்ல என்னோட ஆதார் ஐடி யூஸ் பண்ணி வாங்கிருக்காங்களாம். அந்த கேஸ் என் மேல வந்து விழுந்துடுச்சான். அதை விசாரிக்கிற ஆபீசர் டெல்லியில இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எப்படியும் ஒரு 10 வருஷம் ஜெயில இருக்கிற மாதிரி வரும்னு சொல்லிட்டாங்க. என் லைஃபே போச்சு.
4: என்னடா என்னென்னமோ சொல்ற, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு?
5: 3 நாளா இந்த பிரச்சனையில தான் அலைஞ்சிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேசினப்போ கூட எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனா டெல்லியில இருந்து கிரைம் பிரான்ச் ஆபீசர் என்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அவங்க கிட்டதான், சார் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல, எப்படியாச்சும் என்னை இதுல இருந்து வெளியேட்டுருங்க சார்னு கெஞ்சி கேட்டேன். அதனால ஒரு 2 லட்சம் கட்டுனா இதுல இருந்து எப்படியாச்சும் என்னை வெளியே விட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நானும் காசு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க.
4: ஓஹோ, இதுவா விஷயம்?
5: நானே பயத்துல இருக்கேன். இப்ப நீ ஏன் சிரிக்கிற?
4: பயப்படாத, நம்ம இந்தியால டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்னு கிடையவே கிடையாது. போன்ல பேசி இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ முடிக்கிறதோ அதுக்கு அமௌண்ட் பே பண்ண சொல்றதோ ரொம்ப தப்பு.
5: அப்போ யான் கூட பேசினது?
4: அது யாரோ ஃப்ராட் டீம்டா. நல்ல வேலை காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்டயாச்சும் விசாரிச்சியே. நம்மள கொஞ்சம் பயமுறுத்தி நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருமோன்னு நம்மளையே நினைக்க வச்சு இந்த மாதிரி நம்மள ஏமாத்தி பணம் கட்ட வச்சிடறாங்க. நம்ம மேல தப்பு இல்லைன்னா பயப்படக்கூடாது, அதை தெளிவா விசாரிக்கணும்.
3: டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது சட்டத்திற்கு புறம்பானது. யாராவது காவல் அதிகாரி என்று போன் மூலமாகவோ அல்லது வீடியோ கால் மூலமாகவோ பேசி வழக்கு பதியப்பட்டுள்ளது, அதற்கு பணம் செலுத்த வேண்டும் என்று கூறினால் அச்சப்பட வேண்டாம். தைரியமாக காவல் அதிகாரிகள் அல்லது வழக்கறிஞர்களிடம் விசாரித்து தெளிவு பெறுங்கள்.
6: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என்னுடைய பெயர் மரிய லிண்டன். நான் வந்து பாமன் காமராஜனரை சார்ந்தவன். எங்களுடைய வரலாறு வந்து அந்தனா ஸ்கூலில் தொடங்கி யாப்பா ஸ்கூலில் தொடங்கி வேர்கோடு பள்ளியில் வந்து 12 வருஷம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் வந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் ஒரு வருடம் மீன் பிடிக்க பாமலில் போனேன். பாமலில் போனதும் ஒரு இதான் நல்ல வேலை வாக்கு தெரிஞ்சால் தான் பாமல்லையுமே ஏற்றுவாங்க. ஏன்னா காற்றுக்கடல் உரமான ஒரு பகுதி இது. முதல் நாள் கனகாக வந்து ஒரு 17-18 வயசில் போனேன். 12 வருஷம் முடிச்சுட்டு போனது வந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்து உடம்பு தாங்கும். கொஞ்சம் அதுக்கப்புறம் கடலுக்குள்ளே உள்ள போக போக அலை வர்றது, அந்த காட்டின் வரம், அந்த வல்ல போட்டில் வர ஸ்மெல், இன்ஜின் ஸ்மெல்லு, டீசல் ஸ்மெல்லு வந்து உங்களை குடலை பிறட்டி அதை சொல்ல வாயால் வார்த்தை சொல்ல முடியாது, அவ்வளோ வாந்தி வரும். குடல் பித்தம் கித்தம் ரத்தம் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. வரும்போது டெட் பாடி தான் இறங்குவீங்க. வாந்தி வர்றது வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையே வந்து அது என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இதாக இருக்கும். அதை வந்து தொடர்ந்து ஒரு மாதம் 2 மாதம் சில பேருக்கு 6 மாதம் கூட வரும். அதெல்லாம் கற்றுக்கிட்டா தான் நம்ம மீன் பிடிக்கவே முதல்ல பழக முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேலை மற்ற விஷயங்களை கற்றுக்கிற முடியும். இது எல்லாம் போக இன்ஜின் சவுண்டு டப்ப டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். வலை விட்டு குழப்பம், 4 மணி நேரம் வலையை வாங்கணும். அது வாங்கிட்டு அந்த இன்ஜின் சவுண்ட்லேயே நாங்கள் இப்போ தூங்கிக்கிட்டு வருவோம். போயிட்டு வந்தப்போ இங்கே ஒரு சம்பளம் என்னென்னா முறுக்கு மாலை, இந்த காசு மாலை இதெல்லாம் போட்டு வரவேற்று நல்லா சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க. கறி எடுத்து வச்சுருப்பாங்க. அது இந்த முதல் நாள் கடலுக்கு போயிட்டு இருந்தால் மட்டும் அந்த நிகழ்வு நடக்கும். இப்போலாம் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. எங்கள் 90 கிட்ஸ் காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. அதோட முடிஞ்சு 90 கிட்ஸோட கற்றுக்கிட்டு நாங்கள் பாம்பனில் மீன் பிடிக்க போன டயத்தில் கடலில் ஒரு சில இழப்புகள் வரதான் செய்யும். வீட்டுகளில் பயந்தாங்க. காலேஜ் போனோம், கல்லூரிக்கு கஷ்டத்தில் கஷ்டம் படித்தோம். இப்போ தாவரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஒசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு குழந்தைகள் நல்ல செயல்பாட்டாளர் மற்றும் எழுத்தாளர் திரு இனியன் அவர்களுடனான சிறப்பு கடலோடு விளையாடு நிகழ்ச்சி நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
1: பொதுவாக வாழ்க்கையில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, அதெல்லாம் எப்பெல்லாம் தாண்டி வந்திருக்கமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதைகளை கேட்கும் போதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி தோணும். பட்டு உங்கள் கதையை நான் கேட்டேன், 12 நாள் நீங்கள் வந்து கோமாலெலாம் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ என்ன ஆச்சு, இந்த சிறார் உலகத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அது நடந்துச்சா இல்லை வந்ததுக்கப்புறம் நடந்துச்சா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: 15 வருடத்துக்கு முன்னாடி நடந்த கதை. சிறார் இலக்கியம் குழந்தைகள் சார்ந்தம் இயங்குவதற்கு முன்பாக நடந்த ஒரு கதை தான். ஒரு சின்ன ஒரு விஷப்பூச்சி வந்து கையில் கடிக்குது, ஒரு 24 மணி நேரத்தில் வந்து கை அழுகுது, உள்ளுக்குள்ளே அழுகிக்கிட்டே ஆரம்பிக்குது, கை வந்து வேலை செய்யாமல் முடியாமல் போகுது. அதன் பிறகு மருத்துவமனை போகிறோம், அறுவை சிகிச்சைகள் செய்கிறாங்க. அறுவை சிகிச்சைகள் செஞ்சு கொஞ்ச நாள் ஒரு 10 நாளில் வந்து உடல் முழுக்க அந்த விஷம் பரவுது, அந்த விஷப்பூச்சியோட விஷம். அதிலிருந்து நம்ம மீண்டு வரோம். ஒரு 2 வருடம் மருத்துவ வாழ்க்கை அதெல்லாம் கடந்து சூழலாம் கடந்து நம்ம வெளியே வரும்போது நாம் என்னவாக ஆகணும், வெளில வரும்போதே நம்ம என்னவாக போகணும்னா வெளில வரல, ஒரு பயணங்கள் தேவைப்பட்டுச்சு. கிளம்பி போனேன், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தொழில் முனைவோராக இருந்து அதிலிருந்து மீண்டு வந்து பல பயணங்கள் போகிறோம். பயணங்களில் கற்றுக்கொண்ட விஷயங்கள், அப்புறம் விளையாட்டுகளை மட்டுமே பிரதானமாக வச்சுக்கிட்டு சில பயணங்கள், அந்த பயணங்களில் சந்தித்த மனிதர்கள், அவங்கள் மூலியமாக கிடைச்ச அனுபவங்கள், அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதை நோக்கி குழந்தைகளுக்கு மத்தியில் விளையாட்டை கொண்டு போய் சேர்க்கும்போது தொடர்ந்து நம்ம இதை தொடர் பயணங்களாக இதை கட்டமைச்சா என்ன அப்படிங்கிற கேள்விகள், குழந்தைங்கக்கிட்ட விளையாடும் போதும் நம்மளும் குழந்தைகளாக மாறிலாம் இல்லை, நம்மளும் இணைந்து குழந்தைகளோட விளையாடும் போது குழந்தைகள் வந்து அவ்வளோ விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. வாழ்க்கையவே அவங்க தான் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த இடத்துல விழுந்தாலும் எழுந்து ஓடக்கூடிய ஆற்றல் வந்து குழந்தைங்களுக்கு தான் இருக்குது. அது அந்த விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்கறது வந்து குழந்தைகளை தவிர வேறு யாராலும் முடியாது. எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலும் ஒரு 10 குழந்தைங்களோட நின்று விளையாடி சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருந்து அவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சு நம்மளும் மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னே மறந்து போயிடும். அந்த அளவுக்கு வந்து குழந்தைகள் வந்து நம்மளை வந்து தயார் பண்ணுறாங்க. அது வந்து அது குழந்தைங்களோட உலகமே வேறு. ஸோ குழந்தைகள் உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், அதுலேருந்து மீண்டு வரத்துக்கான அத்தனை ஆற்றலையும் கொடுத்தது வந்து நான் சந்திக்கிற குழந்தைகள் தான்.

0: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்ம ராம் நாட்டுக்கு போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
1: ஆகஸ்ட் 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம் நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
1: போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். For appointment, 915-00-80-65.
0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் எம்பி அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10 ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர் அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர் அன்பு நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு, மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும் இன்னும் பல 100 ஆண்டுகள்

0: இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இந்திய நாட்டின் 80th சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி 11th ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு குழந்தைகள் நல்ல செயல்பாட்டாளர் மற்றும் எழுத்தாளர் திரு இனியன் அவர்களுடனான சிறப்பு கடலோடு விளையாடு நிகழ்ச்சி நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்களா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும், குழந்தைகளோட பழங்குறவங்களா இருக்கட்டும், குழந்தைகள ஏன்னா கண்டிப்பா ஒரு இனியன் பத்தாது, எல்லாருமே இனியனா மாறணும் அப்படின்ற பட்சத்துல தான் எல்லாருமே குழந்தைகளுக்கு நீங்க சந்திக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். பட் உங்களோட கருத்துக்கள் எல்லாருக்கும் போயிருச்சுன்னா எல்லாருமே இனியன் கூட பழகி எல்லாருக்குமான அந்த சிந்திக்கிற திறனும் வாசிக்கக்கூடிய திறனும் கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு ஒரு நபரும், அதாவது தன்னோட வட்டத்துல குழந்தைகள் இருக்கிற ஒரு ஒரு நபரும் அந்த குழந்தைகளை எப்படி அணுகணும்,
3: குழந்தைகள் எல்லாம் யாருங்கிற தெளிவை வந்து நம்ம எல்லாரும் ஏற்படுத்திக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நம்புறேன். இது ஆனால் இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் வந்து, அதை ஒரு சுருக்கமாக ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம சேர்த்துட முடியுமா, முடியாது. அதுக்கு ஆனால் என்னை விட மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க குழந்தைகளை புரிந்து கொள்றதுக்கான சாத்தியக்கூறுகள், இந்த சட்டங்கள் என்ன சொல்லுது, அதெல்லாம் குழந்தைகள் பற்றிய சட்டங்களை வந்து விளம்பரப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது. அந்த புரிதலை வந்து மக்களுக்கு, பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. இது வந்து தனி மனிதர்களாக நாங்கள் சுற்றிட்டுருக்க ஒவ்வொரு விஷயமா போய் கற்றுக்கிறது கிடையாது. இது அரசாங்கத்தோட பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. முதல்ல குழந்தைகள் அப்படிங்கிறவங்க யார், அதிலிருந்து தொடங்கி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குழந்தைகள் பற்றி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதரும் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவைங்கிறது. அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே வந்து குழந்தைகள் மீது நாம் செலுத்தக்கூடிய ஆதிக்கங்கள் வந்து குறைஞ்சிரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இங்கே வந்து குழந்தைகளை வந்து குழந்தைகளாக பார்க்காம ப்ராப்பர்ட்டியாக பார்க்கக்கூடிய மனநிலை தான் இருக்குது. அந்த மனநிலை வந்து ஆண்டாண்டு காலமாக கடத்தவும் படுது, அது தப்பு. அந்த விஷயங்கள் வந்து குழந்தைகளை வந்து தங்களுக்கான சொத்தாகவும் தங்களுடைய கருத்துக்களை சுமக்கக்கூடிய சுமைகளாகவும் கனவுகளை வந்து தங்களுடைய கனவுகளை வந்து நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாகவும் பார்க்கக்கூடிய சமூக கட்டமைப்பில் வந்து நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அதுக்காக அது தப்பா அப்படின்னு கேட்டால் தப்பு கிடையாது, அதெல்லாம் தப்பே கிடையாது. அதே நேரம் அதை வந்து சரியான முறையில் நம்ம அதை சொல்லித்தரமா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கேட்க வேண்டிய தேவை இங்கே இருக்குங்கிறதையும் நாம் பேசணும். அதுவும் பேசப்பட வேண்டிய தேவை இங்கே இருக்குது. நம்ம எனக்கு கிடைக்காதது எல்லாம் என் குழந்தைக்கும் கிடைக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் அது வந்து 100% இல்லை, 1000% சரி. ஆனால் எனக்கு கிடைத்த நல்ல விஷயங்கள் என் குழந்தைக்கு கிடைக்கணும்னு ஏன் ஆசைப்படுறதே இல்லை யாரும். எந்த பெற்றோரும் அதை வந்து பெருசாக ஆசைப்படுறதே இல்லையே. அந்த அந்த அந்த பார்வை வந்து யாருமே முன்வைக்கிறதே இல்லையே. நீங்களும் நானும் கிணத்துல குளிச்சு குளிச்சிருப்போம், அதுக்கான ஒரு சூழல் இருந்திருக்கும், நம்ம ஊர்லேயே இருந்திருக்கும். ஆனால் நம்ம குழந்தைக்கு இன்றைக்கே கிணறு இல்லை, அந்த கேள்வி யாருமே கேட்குறது இல்லையே. எனக்கு கிடைக்காதது என் குழந்தைக்கு கிடைக்கணும் ஆசைப்படுறோம், மிக மிக சரி, அதில் தவறே கிடையாது. ஆனால் நமக்கு கிடைத்த நல்ல விஷயங்கள், நம்ம அனுபவித்த பல விஷயங்களை வந்து குழந்தைகள் கடத்துகிறோமா, அதெல்லாம் வந்து பேசுபொருளாக மாறணும் இல்லையா. இங்கே அப்போ நம்ம அப்படி சிந்திக்கும் போது அது பேசுவோம், அதை வந்து நம்ம ஆதங்கமாக சொல்ல மாட்டோம், நாங்களாம் எப்படி இருந்தோம் பா, அப்படி இருந்தோம், இப்படி கஷ்டப்பட்டோம், இப்படி கஷ்டப்பட்டோம், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சிரிச்சிருக்க மொமெண்ட் ஒன்று இருக்கும்ல, அது குழந்தைங்களுக்கு பேசுகிறோமா, அதை கடத்துகிறோமா, நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களும் ஒன்று இருக்கு இல்லையா, அதை எப்படி கற்றுக்கிட்டோங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு கடத்துகிறோமா. ஆனால் நம்மளோட கஷ்டங்களை மட்டுமே கடத்துறதுக்கான ப்ராப்பர்ட்டி கிடையாது குழந்தைங்க. அவங்க அவங்களாவே இருந்து அவங்களோட மனநிலையிலிருந்து கற்றுக்க வேண்டிய தேவை, கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அது எல்லாரும் உணரணுங்கிறது தான் என்னோட பார்வை.
2: இந்த நிகழ்ச்சியை கேட்டிருந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், குழந்தைகளோட உலகம் அப்படின்றது வந்து நாம் எதிர்பார்க்குற மாதிரி நம்மளோட உலகம் கிடையாது, அவங்களோட உலகம் தனி. ஸோ அவங்கள நாம் வந்து நல்வழிப்படுத்துறது மூலமாகவும் அவங்களுக்கு நல்ல கருத்துக்களை கொடுக்கறது மூலமாகவும் அவங்களோட எதிர்காலத்தை சிறப்பாக்க முடியும். ஸோ அதை நம்ம உலகத்திலிருந்து செய்யாமல் அவங்களோட உலகத்தில் போய் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் அதை எளிமையாக செயல்படுத்த முடியும் அப்படின்றது தான் எழுத்தாளர் இனியும் நம்ம கூட நிறையா பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ நம்மளோட நிலையத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் இந்த மாதிரி சூப்பரான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்காக கடலோசை எஃப்எம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் சார்.
3: நன்றிகள், வாய்ப்புக்கு நன்றி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: எனதருமை ராப்பம்பட்டி வாழ் மக்களே, கடந்த 5 வருஷமா ஊர்ல மழை தண்ணி இல்லை. ஒருவேளை தெய்வ குத்தமா இருக்குமோ அப்படின்னு ஊர் பெரியவங்கெல்லாம் பயந்து ஒரு கலை கச்சேரி நடத்தினா வர்ண பகவான் வைபாய் வாட்டர் ஃபால்ஸை திறந்து விடுவாருன்றது ஒரு ஐதீகம். தண்ணி என்னைய இணையமா, செந்திருவம் வடதுருவம் இணையமா? ஆனா இங்க 2 மகா கலைஞர்கள் ஊருக்காக ஒன்னா சேர்ந்து இந்த கச்சேரி நடத்த போறாங்க. என்ஜாய் பண்ணுங்க.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: எல்லாம் தப்பிங்கோ சாண்டி குட் பிக்கிங்கோ ஸ்டனாய் நிப்பிங்கோ நாங்க டாப் டாக்ஸ் நீங்க பப்பிங்கோ அச்சா கொழ கொழன்னு ஆயிடுவாங்க சப்பைங்கோ.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி. தகுத தகுத தகு

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10 12
2: நான் சொல்லவா? 21
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருமே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னம்மா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்ததில்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மாமா சித்தி, மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீடல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சுதந்திர காற்று வீசும் நாளில் சமுத்திர காற்றோடு ஒரு குரல் உங்கள் மனசு தேடி வருது. கடலின் கதைகளையும் நம் மண்ணின் நினைவுகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இனிமேல் 80th சுதந்திர தினத்திலிருந்து உங்கள் வீட்டின் வாசலையும் தாண்டி உங்கள் காதுகளுக்குள் மட்டுமில்லாமல் உங்க மனசுக்குள்ளேயும் என் குரல் ஒலிக்க போகுது. அதே நேரத்துல இன்னைக்கும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான நாள். இன்னைக்கு ஒரு பக்கம் இந்தியாவின் சுதந்திர வரலாறு, இன்னொரு பக்கம் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 பயணத்தின் தொடக்க நாள். அதோட சேர்ந்து நம்ம கடலோடவும் பாரம்பரிய மீனவர்களோடவும் ஒரு வரலாற்று பயணம். உங்களோட அன்போடும் ஆதரவோடும் இனிமேல் தொடர்ந்து பயணிக்கட்டும் என் குரல். நான் இனிதா பிரகாசி, உங்களோடு இனிமேல் பேசும் குரல். சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஆகஸ்ட் 15 எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற நாள். ஆனா அந்த சுதந்திரம் கிடைத்த அந்த நாளை தாண்டி நம்ம கடலோர மக்களோட வாழ்க்கையிலையும் எத்தனையோ மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? குறிப்பா நம்ம ராமேஸ்வரம் பக்கம், அதாவது பெரிய பெரிய இயந்திரங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி தொழில்நுட்ப வசதிகள் முன்னாடி இல்லங்க. ஆனா கடல் இருந்துச்சு, நிறைய மீனவர்களும் இருந்தாங்க. பாரம்பரிய முறைகள்ல மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சாங்க. காத்தோட திசைய பார்த்து அலையோட ஓட்டத்தை புரிஞ்சுகிட்டு நட்சத்திரங்களை வழிகாட்டியா வச்சுக்கிட்டு மீன் பிடிக்க போன பாரம்பரிய அறிவு இப்பயுமே நம்ம மீனவர்களுக்கு இருக்குதுங்க. 1947 முன்னாடி காலத்துல பயன்படுத்தின ஒத்த மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டு மரம் செந்தாழை மரங்களை வச்சு கட்டி அதுல ஏறி கடலுக்கு போனாங்க நம்ம மீனவர்கள். கரை வலை, அதாவது கரையில இருந்து வலைகளை விரிச்சு மீன்களை கரைக்கு இழுத்துட்டு வந்தாங்க. இந்த கொக்கி போட்டு தூண்டில் பிடிப்பாங்க இல்லையா, இறைகளை கொளுக்கி போட்டு அதுல தூண்டில் முறை பயன்படுத்தி மீன் பிடிச்சாங்க நம்ம மீனவர்கள். குறிப்பா சங்கு குளிக்கிறது, அதாவது பாத்தீங்கன்னா நீந்தி மூச்சு அடைச்சு மீனை குத்தி பிடிப்பாங்கல்ல, அந்த சங்கு குளித்தல் தொழிலுமே இருந்துச்சு. இவ்வளவு நவீன இயந்திரங்கள் வந்தாலுமே நம்ம மீனவர்கள் பாரம்பரிய முறையை இன்னுமே பயன்படுத்திட்டு வர்றாங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 பயணத்தோடும் உங்கள் அன்போடும் நான் உங்கள் இனிதா பிரகாசி. இது உங்கள் சமுத்திரம் பழக நிகழ்ச்சி. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கின் ஹேர் கேர் வந்தாச்சு.
1: ஆகஸ்ட் 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம்நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
1: போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாயமாரி. எனக்கு இப்போ 49 வயசாச்சு. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு என் மக பிறந்து 10 நாள் இருக்கும். எங்கள் எல்லாம் கடலுக்கு கிளம்பிச்சு. கடலுக்கு கிளம்பியா போயிட்டு 3 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு தான் வருவாது. அப்போ அங்கே வலை புட்டு பிடிச்சி தான் வர முடியும். போனவெல்லாம் வரல. 1 நாள் போயிடுச்சு, 2 நாள் போயிடுச்சு, 3வது நாள் ஆயிடுச்சு. என் தம்பி அதில் போனான். என் குழந்த 2 பேர், என் தம்பி 1 ஆள், இவங்க 1 ஆள், 4 பேர். அவனால சின்ன சின்ன பிள்ளைய தான். தண்ணியில் விழுந்தா கூட நீஞ்சி போக முடியுமா முடியாதுங்கிற ஒரு கண்டிஷனாக அவனுக்கு கிடையாது. அப்போ இவங்க உதவியில் தான் அவனுக்கு இருக்கானுங்க. அப்போ இவங்களை தேட தான் அவனால் பார்க்க முடியும். அதுக்கு பின்னாடி 2வது நாள் நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம். 3வது நாள் எங்கள் அண்ணவெல்லாம், இன்னும் 2 அண்ணவெல்லாம் போச்சு. அது பின்னாடி 2 போட்டோ அனுப்புனாங்க. போட்டுக்கிறவங்களுக்கும் தெரியல. அப்படின்னு ராமேஸ்வரம் எங்கள் மாமா வீட்டுக்கு, அந்த மாமா வீட்டிலேருந்து 1 போட்டோ அனுப்புனாங்க. எங்கடா போச்சு போட்டு தக்காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தீவுக்குள்ளே இருந்தால் தெரியாதுல்ல, வெளியே கடல் பகுதியாக கிடந்தால் தெரியும், தீவுக்குள்ளே இருக்கும்போது தெரியாது நம்மளுக்கு. அதுக்கு பின்னாடி அவங்களா தான் பாதி தூரம் ஓடி வந்து கொடி நட்டியிருக்காங்க. அந்த அங்கே சொல்லுவானுங்கிறவங்க உதவி பண்ணி பயத்திரோணிந்து கொடி நட்டி தான் அப்புறம் வல்லந்த கிடக்குன்னு சொல்லி தெரிஞ்சு 3 நாள் கழிச்சு, 4வது நாள் ஆயிட்டு, 4வது நாள் தான் கரையை கொண்டு தான் வளர்த்தேன். கச்சதில் ஒதுங்கிட்டு வெள்ளம் போட்டுட்டு தூங்கும் போதே வெள்ளம் தாழ்ந்துட்டு டீசல் கேன் மட்டும் மிதப்பாக கிடந்துருக்கு. இப்போ சாப்பாடு கொண்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கே போய் பழங்காய் எடுத்து சுட்டு சாப்பிட்ருக்காங்க. அங்கே உள்ள பழையில் உள்ள பழையங்க அதுக்கு பின்னாடி தான் எங்களுக்கு தெரியும். எங்கே இருந்து எது இருந்தேன்னு கேட்டோம். இப்படி நாங்கள் அங்கே போய் கிடந்துட்டோம். எங்களை சொல்லணுங்கிறவ தான் பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு வந்தாங்க, பண்ணு கொண்டு கொடுத்தாங்க, டீ போடுற சாமான் கொண்டு கொடுத்தாங்க. நான் எங்களை எதுவும் செய்யலை, அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இப்படி கெடுபடியாலாம் இருக்காது. ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறவா கடல் மேலே. பார்த்து நீங்கள் கரையை போயிருங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் சொல்லிட்டு வளர்த்த கிளப்பி தண்ணி ஊற்றி விட்டு அவள் வளர்த்த விலங்கு எடுத்து விட்டு டீசலை ஊற்றி அனுப்பிவிட்டுருந்தாங்க. அவனெல்லாம் வரையில் வந்து இந்த சாப்பிடாமல் கிடந்ததுக்கும் அப்போ அப்படி எப்படி இருந்திருக்கும், ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. இவர் ஒரு சூழ்நிலையில் கடல் மேலே ஏடா நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சுதந்திரத்தை கொண்டாடும் இந்த இனிய நாளில் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். அதே மகிழ்ச்சியோடு உங்களோடு இணைந்து பயணிக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 இன்று தனது 11வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிது. கடல் ஓசையின் 11வது ஆண்டு பயணமும் இரட்டை மகிழ்ச்சியோட இன்றைய நிகழ்ச்சி தொடங்குவோம். இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திர பழகு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா பிரகாசி. மீன் ரொம்ப மலிவான விலையில கிடைக்கிற மீன் பாத்தீங்கன்னா நெத்திலி மீன். இந்த நெத்திலி மீன் ரொம்ப சின்னதா இருந்தாலும் நிறைய நன்மைகளை வழங்கக்கூடியது. இந்த மீனை குழம்பு வச்சதுக்கு அப்புறமோ பொறிச்சதுக்கு அப்புறமோ ரொம்ப சாஃப்ட் ஆகிரும். அதனால இந்த மீனை வந்து முள்ளோட சாப்பிடுவாங்க. முள்ளோட சாப்பிடுறது ஒரு சில பேருக்கு பிடிக்கும். உடல்ல உள்ள கெட்ட கொழுப்புகள் அளவு குறைஞ்சி இருதய நோய்கள் வர வாய்ப்பு கம்மியாக இருக்குதான். நெத்திலி மீன்ல விட்டமின் இ, செலினியம் இருக்கிறதுனால சருமத்துல ஆரோக்கியத்துக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த நெத்திலி மீனை அடிக்கடி சாப்பாட்டுல சேர்க்கிறது ரொம்ப நல்லது. நெத்திலி மீன்ல கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு சத்து. முக்கியமா கண் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய இந்த விட்டமின் ஏ சத்து பாத்தீங்கன்னா நெத்திலி மீன்ல அதிகமா இருக்குது. இதனால வாரம் 1 முறை இல்லைன்னா மாதத்துக்கு 1 முறையாவது இந்த நெத்திலி மீனை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நெத்திலி மீனை சாப்பிட்டா எடை கம்மியாகும், அதாவது கலோரிகள் குறைவு, புரோட்டீன் அதிகம் இருக்கிறதுனால எடை குறைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மருந்தாவும் இருக்குது. மக்களே, நெத்திலி மீன் கிடைச்சா கண்டிப்பா சாப்பிடுங்க, இருக்கிறப்பவே எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர தின வாழ்த்துக்களோடும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 11வது ஆண்டு வாழ்த்துக்களும் உங்ககிட்ட சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதுக்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிக நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒலிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி.
2: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம். வாங்க, சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
3: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
2: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
3: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
2: நீ சொல்றது சரிதான். ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
3: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
4: பண்ணலாம் பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
3: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
4: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல 1000 கணக்குல இருக்குது.
3: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
3: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
4: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
3: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
4: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம். ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம். அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குள்ள எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
5: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மெதுவா நடந்தாலும் முயற்சியில் பின்வாங்காது, முதுகுல வீட சுமந்துகிட்டு கடலோட வாழ்க்கை நடத்தும் ஆமை அமைதியாய் வாழ்ந்து அழகான பாடம் சொல்லும் ஒரு உயிர். சுதந்திர காற்று வீசும் இந்த இனிய ஆகஸ்ட் 15வது நாள்ல நம்ம நாட்டின் சுதந்திரத்தை கொண்டாடும் அதே வேளையில நம்ம கடலோசி எஃப்எம் 90.4 தனது 11வது ஆண்டு பயணத்துல அடி எடுத்து வைக்கிது. இந்த இரட்டை மகிழ்ச்சியோடு சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி வழியாக உங்கள் மனங்களை தேடி வர்றேன். நான் உங்கள் இனிதா பிரகாஷ். அருமையான கவிதையிலேயே நம்ம தெரிஞ்சுகிட்டோம் நம்ம எதை பத்தி பேச வர்றோம் அப்படின்னு. ஆமாங்க, ஆமைகளை பத்தி தான் நம்ம பேச வரோம். இந்த ஆமைகளை வியாபாரம் செஞ்சு மீனவர்கள் தொழில் செஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல ஆமை கூண்டு வளர்ப்பு அப்படின்ற ஒரு தொழிலை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1930வது வருஷத்துல சுதந்திர தினத்துக்கு முன்னாடியே நம்ம பாம்பன் தெற்குவாடி அந்தோணியார் கோவிலுக்கு பின்னாடி ஆமை கூண்டு வளர்க்கப்பட்டுச்சு. இந்த ஆமை கூண்டு அப்படின்னா என்ன, இந்த ஆமைகளை ஏன் வளர்த்தாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிச்சப்போ நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற போறேன். 1930 ஆமை கூண்டு வச்சு நம்ம பாம்பன்ல தொழில் செஞ்சிருக்காங்க மீனவர்கள். அப்போலாம் வந்து ஆமைகளை பிடிக்கிறது தடை இல்ல, எவ்வளவு நாளும் பிடிச்சுக்கலாம். இப்பதான் வந்து ஆமைகளோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு, ஆமைகளோட இனப்பெருக்கமும் குறைஞ்சு போனதால ஆமைகளை வந்து நம்ம பிடிக்க கூடாது அப்படின்னு தடை செஞ்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு ஆமையும் 50 கிலோ 80 கிலோ இருக்குமா. இந்த ஆமைகளை தோணியில கொழும்புக்கு அனுப்புவாங்களாம். இந்த தொழில் செய்யறதுக்கு தோணியோட படகும் கொடுத்திருக்காங்க அரசாங்கம். தோணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆமை குண்டுகளை வந்து கொழும்புக்கு கொண்டு போறதுக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. கொழும்பு வரைக்கும் ஆமைகளை உயிரோடு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க நம்ம மீனவர்கள். இந்த ஆமைகளை வந்து சாப்பிட்டா உடல்ல இருக்கிற சூடு குறைஞ்சிரும், மூல நோய்க்கு நல்ல மருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஆமையோட ரத்தம் பச்சையா குடிச்சா மருத்துவ குணம் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். சுதந்திரத்துக்கு முன்னாடியே கடல் வழியா ஆமைகளை கொழும்புக்கு அனுப்புவாங்க. 1 கிலோ ஆமை கறி பாத்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஆமைகளை உயிரோட அனுப்புவதற்கு ஒரு தொகையுமே கிடைக்குமா. 1 நம்பர் ஆமை 80 கிலோ, 2 நம்பர் ஆமை 50 கிலோ அப்படின்னு ஆமைகளை தரமும் பிரிச்சிருக்காங்க. 1 நம்பர் ஆமை 2 நம்பர் ஆமைகளை பத்திரமா அனுப்பி வைக்க தோணியும் இருந்திருக்குங்க. 1930வதுல முதல்ல நம்ம பாம்பன் பகுதிக்கு வந்த இந்த தோணி ஆமைகளை ஏத்தி கொண்டு போறதுக்காண்டி 5 நம்பர் தோணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தோணிக்கு லைசன்ஸும் கொடுத்து இங்க இருந்து ஆமைகளை வந்து கொழும்புக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. 1964 தனுஷ்கோடி புயல்ல தோணியும் ஆமைகளும் வந்து சேதம் அடைஞ்சிருச்சு. இந்த தோணி நம்ம தெற்குவாடி பகுதியில சின்ன பாலத்துல உடைஞ்சு அப்படியே தரைமட்டமா கடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க மீனவர்கள். அதுக்கப்புறம் இந்த ஆமை கொழும்புக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து முடங்கி போச்சு. 1947 மீனவர்கள் மாற்று தொழிலுக்கு போயிட்டாங்க. ஆமை குண்டு இருந்த இடம் தெரியாமல் போயிருச்சு. அதுவும் பழமையான தொழிலாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரத்தோட பெருமையோடும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 11வது ஆண்டு பயணத்தோடும் இந்த பகுதியை முடிக்கிறேன். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 தனது 11ஆம் ஆண்டு பயணத்துல அடியெடுத்து வைக்குது. அதே வேளையில 80வது சுதந்திரத்தை கொண்டாடும் இந்த வேளையில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் மனங்களை தேடி வருகிறேன் நான், இனிதா பிரகாசி. முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், கடல் ஆமையை நம்ம பிடிக்க கூடாது. இந்தியாவில கடல் ஆமைகள் சட்ட பாதுகாப்புல இருக்குது. குறிப்பா இந்திய கடற்பகுதிகளில் காணப்படுற 5 இனங்களும் பாதுகாக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? கடல் ஆமைகள் வந்து கடல் பிளாஸ்டிக், அப்புறம் வந்து மீன்பிடி வலைகள் அதிகமா சிக்குது. முட்டையிடுற கடற்கரையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழிஞ்சு போற காரணத்தினால இது பல்வேறு ஆபத்துக்களை வந்து சந்திக்குது. ஆமை வந்து கோடி ஆண்டுகளுக்கு மேலானது. அதாவது பாத்தீங்கன்னா டைனோசர் வாழ்ந்த காலத்திலேயே ஆமைகளின் 300 பூமியில இருந்திருக்காங்களாம். அதனாலதான் ஆமைய ஒரு உயிரோட வரலாறு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். உணவு தேடி முட்டையிடுறதுக்காக கடற்கரையை தேடியும் 1000 கிலோமீட்டர் கடல்ல பயணம் செய்யுதான். சில கடல் ஆமைகள் வந்து தங்கள் வாழ்நாள்கள்ல 10,000 அதிகமாக நீண்ட பயணங்களை மேற்கொள்ளுது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. ஆமைகள் எவ்வளவு எடையில இருக்கும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஆலிவ் ரிட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆமை பொதுவா சுமார் 30-50 எடை இருக்குமா. பச்சை ஆமைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆமைகள் வந்து பாத்தீங்கன்னா 65-200 வரைக்கும் இருக்குமா. ஹாக்ஸ் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆமை வகைகள் 40-50 அளவுல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். லாக்கர் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை ஆமைகள் 70-180 வரைக்கும் வளரலாம் அப்படின்னு சொல்றாங்க. லெதர் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆமைகள் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே ராட்சச ஆமை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த ஆமை வந்து 500 அதிகமா இருக்குமா. நம்ம உலகத்துல பதிவான மிக பெரிய ஆமை வந்து 900 இருந்துச்சாம். குறிப்பா மக்கள் ஒரு விஷயத்த நினைவுல வச்சுக்கணும், கடல் ஆமையே பிடிக்காதீங்க, தவறுதலா வலைகள்ல சிக்கினாலும் மறுபடியும் கடல்ல விட்டுருங்க. ஆமைய காப்பாத்துறது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கடலை காப்பாத்துறதுக்கு சமம். அந்த நல்ல செயலுக்கு ஊக்கம் தரும் வகையில தான் கடல் காப்பான் விருதோட 1000 பரிசும் வழங்குறாங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. உயிரை காப்போம், கடலை காப்போம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 11ஆம் ஆண்டு பெருமையோடு கொண்டாடுவோம். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் ஸ்வீத் சார். இப்போ ஐடியில் விளாக்குறேன். எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது கல் போனோம் தான் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சரி, நம்ம படித்து என்ன பண்ண போகிறோம், கல் போனோமா ஏதாவது சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தேன். கடலுக்குலாம் போகாத, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே கேட்கல. ஒரு நாள் கல்லுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு என் தோண்டாமல் தான் போவேன். அந்த மாதிரி நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும்போது அவட ஒரு மொதல் நாள் கடலுக்கு போகிறேன், எங்கள் தாத்தா ஊர்லாம் போகிறேன். வருஷம் வந்து 2018. என் மாமா தான் போட்டோட டிரைவர். என்னை அதிகமாக வேலையை பார்க்க கூட மாட்டாங்க போட்டில். மோஸ்ட்லி எனக்கு தோணாமல் தான் இருந்துச்சு போவேன். அந்த மாதிரி போட்டில் போகும்போது அந்த போட் ரன்னிங்கில் இருக்கும்ல, ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மோஷன் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த வாமிட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அதான் மோஷன் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. போட்டில் போயிட்டு இருக்கும்போது ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல. போட்டில் ஆஃப் பண்ணிட்டு தான் வலை இழக்குவாங்க. மடி இழக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா, அந்த அலைக்கு இப்படி போட்டு போய் தூக்கி போடுமா, தூக்கி போடும்போது எனக்கு ஒரு மாதிரியா குடலில் போட்டுட்டு முறுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டது உடனே வாந்தி எடுத்துட்டேன். வாந்தி எடுத்து அதோடு நிற்குமான்னு பார்த்தா, அங்கே காலையில் ஒரு 11 மணிக்கு வாந்தி எடுத்திருக்கேன். அடுத்த நாள் காலையில் 3 மணி போகிற வரைக்கும் வாந்தி எடுத்துகிட்டே தான் இருக்கேன். வாந்தியே வரல, உள்ளேருந்து வாந்தியே வரல. இந்த பித்த வாந்தி சொல்லுவாங்க இல்லைமா, பச்சை கலரில் போதுமா, அந்த மாதிரிலாம் வாந்தி எடுத்து அப்படி கடந்தேன். அதோட இடையில இருந்துச்சு வேலையும் பார்த்தேன். நான் உள்ளே ஒரு கருப்பு கையில் ஒரு கையிலே கட்டியிருந்தேன். கையிலையை கட்டிட்டு வீலர்ஸ்னு சொல்லுவோம்ல, டிரைவர் உட்காந்துருப்பாங்களே, அதுக்குள்ளே போய் படுத்த வந்தான். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச வந்தான். வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்க, வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்கஞ்சு கிடந்தேன். ஒழுங்காக சாப்பிடவே இல்லை நீ ஃபுல்லாக. சாப்பிட்டா வாந்தி வந்துடுவோம், வாந்தி வந்துடுவோம் சொல்லிட்டே இருந்தாங்க. நீ சாப்பிட்றா, சாப்பிட்டுனா வாந்தி வராது அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிடவே இல்லை, வாந்தி வந்துடுவோம் சொல்லிட்டு அப்படியே

0: சாப்பிடாமலே இருந்து படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் போவேன், மாமா போய் என் தாத்தாட்ட சொன்னேன், ஃபுல்லாக வாந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தாட சொல்லிட்டு இருக்கோம். என் தாத்தா விட்டுட்டு போய் இந்த அவுச்ச முட்டை இருக்குல்ல, அவுச்ச முட்டையை உப்பு குளிச்சு கொடுப்பேன். முதல் நாள் கல் போயிட்டு வந்தவளுக்கு முட்டை ஜூஸ்லாம் குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஆனால் கரையை வந்தப்பெல்லாம் எதுவுமே தெரியல, அவ்வளோவுக்கு பெருசாக இல்லை. கடல் மேலே இருக்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்படியே போக போக ஒரு ரெண்டு மூணு கடல் நாலஞ்சு கடலுக்கு போனேன். போக வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன், கண்ணு வாந்தி எடுத்தேன். அப்புறம் போக போக தான் பழகிச்சு. அப்புறம் எனக்கு கடல் ஒத்துக்கலை, அதோட படிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் போய் படித்து இப்போ ஐடியில் விளாக்குறேன். ரொம்ப நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் மனதை தேடி வருகிறேன். நான் இனிதா பிரகாசி. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. தனது 11ஆம் ஆண்டு பயணத்துல அடி எடுத்து வைக்கிது. 80வது சுதந்திர தின கொண்டாட்டத்தையும் நினைவுபடுத்தி கொண்டு இந்த பகுதியில திட்டங்கள் பத்தி நாம பேசலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர் சமுதாய உறுப்பினர்கள் சமூக கூடம் அமைக்கிறதுக்கு வந்து இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன திட்டம் அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். அந்த திட்டத்தை பத்தி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். 75 அல்லது அதுக்கு மேல வீடுகளை கொண்ட தொகுதிகள், அதுக்கப்புறம் மீனவர் கிராமங்கள்ல முறையான சமூக கூடம் ஒன்ன கட்டித்தரதுக்கான மீனவர்களுக்கு உரிமை இருக்கு. அந்த சமூக கூடத்தின் குறைந்தபட்ச அடிப்பரப்பு பாத்தீங்கன்னா 200 சதுர மீட்டர் இருக்கணும். இந்த சமூக கூடம் கட்டப்பட்டதுக்கு அப்புறம் இதை பராமரிக்கிறது, மேலாண்மை செய்யறது கிராம பஞ்சாயத்துக்கள், அப்புறம் மீனவர் சங்கங்கள் அமைப்புகளோட மேலாண்மை குழுக்கள்கிட்ட இந்த கட்டடம் கட்டினதுக்கு அப்புறம் ஒப்படைச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆவணங்கள் என்னென்ன வேணும் அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சமூக கூடம் கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா அரசாங்கத்திட்ட இருந்து 4 லட்சம் வரையும் உதவித்தொகையா பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அரசு இந்த திட்டத்துக்காக நம்ம மீனவ பகுதியை சேர்ந்த மீன்வள உதவி இயக்குனர் அலுவலகத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான விண்ணப்ப படிவம் யாருகிட்ட இருக்குது அப்படின்னா மீன்வள உதவி இயக்குனர் அவங்க கிட்ட கேட்கணும். அவங்க கிட்ட வேண்டிய ஆவணங்களை வந்து நம்ம பெறலாம். கண்டிப்பா மீனவர்கள் இந்த திட்டத்துல பயன் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டும் மற்றும் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 11ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கப்படுது, அதற்கான வாழ்த்துக்களையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிட்டு பாடல்கள் வருது தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்ம ராம் நாட்டுக்கு போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
1: ஆகஸ்ட் 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ராஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம் நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
1: போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 915008065.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன். தொடக்க விழாவுக்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி என்று பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண் கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக் கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும், கடலோசையின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
2: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4?
3: தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மனவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா, அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற.
2: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4?
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சுதந்திரத்தை கொண்டாடும் இந்த இனிய நாளில் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். அதே மகிழ்ச்சியோடு உங்களோடு இணைந்து பயணிக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 இன்று தனது 11வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. கடல் ஓசையின் 11வது ஆண்டு பயணமும் இரட்டை மகிழ்ச்சியோடு இன்றைய நிகழ்ச்சி தொடங்குவோம். இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திர பழகு நிகழ்ச்சியில். வாயிலாக நெய்தல் கைமணம் சுவையோடு உங்கள் மனங்களை தேடி வருகிறேன் நான், இனிதா பிரகாசி. இன்னைக்கான நெய்தல் கைமண பகுதியில நெத்திலி மீன் வடை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நெத்திலி மீனை நல்லா சுத்தம் பண்ணி எண்ணெயில மசாலா தடவி பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த மீனை முள் இல்லாம உதுத்து வச்சுக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்குனதுக்கு அப்புறம் பச்சை மிளகா, உப்பு, கார்ன்ஃபிளவர் பவுடர் கொஞ்சம், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம் போட்டு கொஞ்சமா கடலை மாவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். வடை சட்டியில எண்ணெயை ஊத்தி கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் தட்டி வச்ச இந்த வடையை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தா நெத்திலி மீன் வடை ரெடி. குழந்தைங்க இந்த வடையை சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மக்களே, மீன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த வடையை ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அம்மா எனக்கு வடை செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். இந்த இனிய 80வது சுதந்திர தின விழாவில் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 11வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. அதற்கான வாழ்த்துக்களையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட்டு

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நம்ம 80வது சுதந்திர தின விழாவில் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 11 ஆண்டு பயணத்தில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த மகிழ்ச்சியோடு சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் மனதை தேடி வந்திருக்கிறேன் நான் இனிதா பிரகாசி. இப்போ நம்மளை சுற்றி பார்த்தாலே நிறையா பொருட்கள், எதை வாங்கணும்னு தெரியாத அளவு ஒரு முறை பயன்படுத்தின பொருட்கள் நல்லா இல்லைன்னா அதே பொருளை வேற தயாரிப்புல கிடைச்சா மறுபடியும் யூஸ் பண்றோம். அது ஒரு பிளாஸ்டிக்கா இருக்குது, அந்த பிளாஸ்டிக்கை தூக்கியும் போட்டுறோம். ஒரு பொருளை உற்பத்தி செய்ய மூலக்கூறுகள் தேவை, அதுல வந்து முக்கியமா தண்ணீர் தேவை, மின்சாரம் தேவை. இந்த எல்லா மூலக்கூறுகளையும் சேர்த்து தயாரிக்கிற இந்த பொருளை மக்கள் வாங்கி அந்த பொருளை பயன்படுத்தியோ பயன்படுத்தாமையோ தூக்கி எறிகிற வரைக்கும் நம்ம பூமியில இயற்கைக்கு ஒரு தாக்கம் இருக்கு. அந்த தாக்கம் தான் காலநிலை மாற்றத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத பொருட்களை அதிகமா உற்பத்தி செய்யும் போது எரிபொருட்கள் பயன்பாடு, மின்சார பயன்பாடு, கழிவு, கார்பன், உமிழ்வு எல்லாமே வந்து அதிகமாகும். இதனால உற்பத்தி வேணாம்னு சொல்ல முடியாது. மக்கள் உண்மையிலேயே தேவையான பொருட்களை வாங்கணும், தேவையில்லாத பொருட்களை வீணாக்குவதை குறைக்கணும். நமக்கு தேவையானதை மட்டுமே பயன்படுத்துற பழக்கம் வந்தாலே இயற்கை வளங்களையும் பாதுகாக்கலாம், காலநிலை மாற்றத்தையும் கட்டுப்படுத்த உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர தின விழா மற்றும் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 11 ஆண்டுல அடியெடுத்து வைக்கப்படுது, அதற்கான வாழ்த்துக்களையுமே சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நேயர்கள் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இனிய சுதந்திர தின விழாவின் இந்த மகிழ்ச்சியான நாள்ல நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 தன்னுடைய 11வது ஆண்டு பயணத்துல அடியெடுத்து வைக்கும் இந்த சிறப்பான தருணத்தோடு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியும் இன்னைக்கு இறுதி கட்டத்தை வந்தடைஞ்சிருக்கு. இந்த பயணத்துல குறிப்பா நம்ம ராமேஸ்வரம் அங்க வாழ்ந்த மீனவர்களோட பாரம்பரிய மீன்பிடிப்பு முறைகள், அவங்க செஞ்சு வந்த பாரம்பரிய தொழில், கடலை நம்பி வாழ்ந்த வாழ்க்கை முறைன்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம தினசரி உணவுல சாதாரண பாக்குற நெத்திலி மீன், அதுல இருக்கிற சத்துக்கள், நமக்கு அதுல தரக்கூடிய நன்மைகள், அதோட மட்டுமில்ல நெய்தல் கைமணம் பகுதியில சுவையான நெத்திலி வடை எப்படி செய்யறது அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். மெதுவா நடக்கிற ஆமை, ஆனா அது பொதுவான நடையில ஒரு மிகப்பெரிய வரலாற்றை சுமந்து வர ஒரு உயிர். ஆமைகளோட பரிணாம வளர்ச்சி, அதுங்களோட எடை, வாழ்வியல், அதே மாதிரி நம்ம தனுஷ்குடி பகுதிகளில் 1930களில் ஏற்பட்ட பேரழிவுக்கு முன்னாடியே ஆமை குண்டு வளர்ப்பு, அந்த வளர்ப்பு தோன்றிய பாரம்பரிய தொழிலை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டுமல்ல, மீனவர்களுக்கான சமூக கூடம், அதற்கான விதிமுறைகள், அரசு வழங்குற உதவிகள், எங்க விண்ணப்பிக்கணும், என்ன ஆவணங்கள் தேவைன்னு பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பார்த்தோம். முக்கியமா நம்ம வாழ்க்கையில சாதாரணமா பயன்படுத்தி தூக்கி எறிகிற, ஒரு முறை பயன்படுத்துற அந்த பிளாஸ்டிக் நம்ம கடலையும் காலநிலையையும் எவ்வளவு பாதிக்குது அப்படின்றத பத்தியும் யோசிச்சோம். ஒரு பொருள் நமக்கு தேவையா இருந்தா பயன்படுத்தலாம், ஆனா பயன்படுத்திய உடனே தூக்கி எறியணும் பழக்கத்தை மட்டும் மாற்றிக்கணும். மீண்டும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு யோசிச்சு அதை பயன்படுத்துவோம், கடலுக்குள்ள போகாம பாத்துக்குவோம் அப்படின்றத பத்தியும் நம்ம முடிவு எடுத்தோம். இந்த சுதந்திர தினத்துல நம்ம நாட்டின் சுதந்திரத்தை கொண்டாடுறதோடு நம்ம கடலையும், நம்ம மண்ணையும், நம்ம பாரம்பரியத்தையும் பாதுகாக்கிற பொறுப்பையும் நினைவுல வைப்போம். கடலோசை எஃப்எம் 90.4 11வது ஆண்டு பயணத்துல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியின் வழியாக முதல் முதலாக உங்களோடு என்னுடைய குரலை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கொடுத்த கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சொல்லிட்டு இது நிகழ்ச்சியோட முடிவுக்குமே வந்தாச்சு. நம்ம கடலை புரிஞ்சுக்கிற பயணத்துக்கு ஒரு புதிய தொடக்கமாகவும் இருக்குது. அடுத்த சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இயற்கையை நேசிப்போம், கடலை காதலிச்சுக்கிட்டே இருப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் இனிதா பிரகாசி. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: அன்பான நேயர் உள்ளங்களுக்கு 80வது சுதந்திர தினம் மற்றும் நம்ம கடல் ஓசை FM 90.4 11வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிற நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்னைக்கான அலைபாயுதே நிகழ்ச்சியில இந்திய சுதந்திர போராட்ட வீராங்கனையோட கதையை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கேக்க மறந்துட்டேன் பாத்தீங்களா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. உங்க மேல இவ்வளவு அக்கறையோட சொல்றது நான் சுல்தானா. துர்காவதி என்னும் சிம்ம சொப்பனம். அறியப்படாத இந்திய சுதந்திர போராட்ட வீராங்கனையோட கதை உண்மையிலேயே சுவாரஸ்யமானதா தான் இருக்க போகுது. அந்த உண்மை கதைய நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா? இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள்ல அதிகமா பேசப்படாத ஒரு பெண் தான் துர்காவதி தேவி. குறிப்பா இந்தியால சுதந்திர வேட்கை உச்சத்துல இருந்தப்போ எதுக்கும் அஞ்சாம ஆங்கிலேயரோட கண்ணுல விரல விட்டு ஆட்டுனது இந்த பெண் சிங்கம் தான். இது எல்லாருக்கும் தெரியாத ஒரு தகவலா இருந்தாலும் இவங்களோட அதிரடி தாக்குதல்ல ஆட்டம் கண்ட ஆங்கிலேயர்கள் இவங்களை தி அக்னி ஆஃப் இந்தியான்னு சொல்லிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற அலகாபாத் மாவட்டத்துல 1907 ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க தான் துர்காவதி தேவி. அவங்களோட அப்பா கலெக்டர் ஆபீஸ்ல அதிகாரியா வேலை பார்த்திருக்காரு. துர்காவதியோட தாத்தாவும் பிரிட்டிஷ் அரசுல காவல் அதிகாரியா பணிபுரிஞ்சிருக்காரு. தன்னோட அப்பாவும் தாத்தாவும் ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமா இருந்தாலும் அவங்களோட வழி தோன்றலான துர்காவதி அப்படி இருக்கவே இல்லை. சின்ன வயசுல இருந்தே விடுதலையோட தாகமும் விடுதலைக்கான வேட்கையும் அவங்க மனசுல கொழுந்து விட்டு நெருப்பா எரிய ஆரம்பிச்சுச்சு. ஒரு மரத்தோட கிளை ஒரு பக்கம் மட்டும் நோக்கி வளரணும்னு அவசியம் இல்லல்ல, அது பல வாரம் பிரிஞ்சு வளர்ந்தாதானே விருட்சமா இருக்கும். அந்த மாதிரிதான் துர்காவதி தேவியும் அவங்க அப்பா மாதிரியும் தாத்தா மாதிரியும் பிரிட்டிஷர்களுக்கு விசுவாசமா இல்லாம அவங்க சுய எண்ணத்தோடையும் சுய வேட்கையோடையும் தைரியமா துளிர் விட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. எதுக்கு நினைக்கிறீங்க? நம்ம இந்திய நாட்டோட சுதந்திரத்துக்காக. என்னோட பங்களிப்பு நான் கொடுப்பேன்னு சொல்லி அவங்க தைரியமா களத்திலையும் இறங்கினாங்க. துர்காவதி அம்மையாரோட வாழ்க்கையில இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான 2 பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்ம ராம் நாட்டுக்கு போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
1: ஆகஸ்ட் 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம் நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
1: போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். டோர் உதவி அப்படின்னா ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்களும் நன்றி. எங்களுக்கு இல்லை வேலை வெள்ள வெளியே அறுவடை பண்ண முடியாம.
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு அழைக்கவும்.
2: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
0: ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
9: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
10: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில

ஆலயங்களும் முரண்டோடுச்சு. துர்காவதி அம்மையாரோட கணவர் சரண் பகவதி ஓக்ரா மாவீரர் பகத்சிங்க அடிக்கடி சந்திச்சாரு. ஆனா ஒரு பணக்கார வீட்டு பையன் இப்படி சுதந்திர தாகத்தோட இருக்கிறது பலரும் சந்தேக கண்ணோடய பார்த்தாங்க. அவங்களோட சந்தேகம் பல வாரா இருந்துச்சு. அதுல சரண் ஓக்ரா பிரிட்டிஷ் அரசோட கைக்குழியா இருப்பாரோன்னு கூட சந்தேகப்பட்டாங்க. ஒரு கட்டத்துல அவரோட உண்மையான சுதந்திர பற்று புரிய வர அதுக்கப்புறம்தான் பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத் மாதிரியான வீரர்கள் ஒன்றிணைஞ்சு உருவாக்குன ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் புரட்சி அமைப்புல துர்காவதி அம்மையாருடைய கணவர் சேர்த்துக்கப்பட்டார். காலங்கள் மெல்ல நகர்ந்துச்சு. துர்காவதி அம்மா ஒரு குழந்தைக்கும் தாயானாங்க. துர்காவதிக்கும் பக்வதி சரண் ஓக்ராக்கும் இடையில கணவன் மனைவின்ற உறவையும் தாண்டி அற்புதமான ஒரு நட்பும் வளர ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் இந்த உண்மை கதையில என்ன ஆச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மெசிலா மேரியம் பேரு, வயசு வந்து 52. ஊர் இருந்த ஊர் தான், பிரான்ஸ்னார் தான். நான் சின்ன வயசுல நடந்தது சொல்றேன். ஒரு 10 வயசு இருக்கையில இந்த காட்டு வேளாங்கண்ணி இருக்குல்ல தெக்க, அங்கதான் போய் முன்னையெல்லாம் அந்த பாரம்பரியம் அங்கதான் இருக்கும். குச்சி கட்டி இருப்பாங்க எல்லாரும், தெரியுதா? கல்லூரிலாம் இருக்காது, வெறும் குச்சு. நாம குச்சி கட்டி தண்ணி ஊத்து, தண்ணிக்கு வந்து ஊத்து தோண்டிதான் தண்ணி எல்லாம். நாம சிரட்டையில அள்ளி அள்ளி ஊத்துவோம் தண்ணி. ரொம்ப சிரமந்தான். இங்கே இருந்து பார்த்துட்டு மறுபடியும் என்ன செய்வாங்க, அவங்க இருக்கிற வீட்டுகளுக்கு போவாங்க, அங்கே இருந்துட்டு வருவாங்க. இங்கே வடக்க தெற்க இருந்துட்டு சாமந்தரி உண்டு வாங்கிட்டு மறுபடி போவாங்க. நைட்லாம் விடிய விடிய கழிப்பாங்கயா, இந்த ரால் வெள்ள நைட்டே வந்துடும். கழிச்சு அந்த அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொல்ல எல்லாம் இது அப்படித்தான் கஷ்டப்படுங்க ரொம்ப. அதில் தான் அக்கா அந்த வலையை என் அண்ணங்கார என்ன செஞ்சான், என் தலையில் வச்சு ஏற்றி விட்டு விட்டுட்டான். எல்லாம் செமந்தே தான் கொண்டு போகணும், ஆளுக்கு சமந்து சமந்து கொண்டு போவாங்க. என்னிட்ட எங்கள் அண்ணன் கொடுத்து விட்டுருச்சு. அப்புறம் அழுதுகிட்டு என்ன செய்யறோம், அந்த பாலத்துக்கிட்ட போட்டுக்கிட்டு அக்கா உட்காந்துருக்கேன். கடற்கரையில் இருந்து தூக்கிட்டு வந்து நான் இருந்திருக்கேன் 8 மைல் தூரத்தில். எங்கள் அம்மாவை சொல்லி யாரை சொல்லி எங்கள் அம்மா வர்றாங்க. பாலத்தில் வந்து கிடக்கேன் அக்கா, போட்டுட்டு எங்கள் அம்மா வர்றாங்க அழுதுகிட்டு. எங்கள் அம்மா வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு சொல்கிறோம் நாங்கள், தெரியுதா? ரொம்ப கஷ்டம்தான் அந்த தொழில்லாம். வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொல்ல இந்த ராலை பிறக்க. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. தன் வீட்டுக்காரரோட சுதந்திர போராட்ட முன்னெடுப்புகளை பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து தாமாவே அந்த புரட்சி குழுல தன்னையும் இணைச்சுக்கிட்டாங்க துர்காவதி அம்மா. கணவனும் மனைவியுமா இணைஞ்சு துப்பாக்கிய பயன்படுத்த பயிற்சியும் எடுத்துக்கிட்டாங்க. முதற்கட்டமா போராட்டக்காரர்களுக்கு தேவையான உதவிகளையும் ஒத்துழைப்பையும் துர்காவதி அம்மா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதன் காரணமாவே ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் குழுல இருந்து மத்த உறுப்பினர்கள் துர்காவதிய துர்கா பாபி, அதாவது துர்கா அண்ணி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர போராட்டங்கள்ல துர்காவதி அம்மையாரோட பங்கு நம்ம எல்லாரையும் மெய்சிலிர்க்க வைக்கும். அது பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு அழகழகான பாடல்கள் நேயர்களுக்காக ஒலிக்க இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடலோசை எஃப்எம் 90.4. இந்தியாவிலேயே முதல் முறையாக மீனவர்களுக்காக பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையால் தொடங்கப்பட்ட கடலோசை எஃப்எம் 90.4 ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்காக பாம்பனில் இருந்து தனது சேவையை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. 2016 பிப்ரவரி மாதம் 4 அன்று தனது ஒளிபரப்பை தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கடல் வாழ் நண்பர்களுக்கு உற்ற தோழனாயிருந்து இனிய இசையை தருவதோடு அனைத்து சமுதாய மக்களுக்கும், குறிப்பாக அப்பகுதியில் வசிக்கும் மீனவ மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கருவியாக இந்த ஒளிபரப்பு பயன்படுகிறது. கடலோசை எஃப்எம் 90.4 பணியாளர்களுக்கும் கடல் ஓசையின் நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அலை பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சுதந்திர தின சிறப்பு அலைபாயுதே நிகழ்ச்சியில துர்காவதி எனும் சிம்ம சொப்பனம் அப்படின்ற உண்மை கதையை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அச்சமே இல்லாம மாறு வேடத்துல துர்காவதி அம்மா பயணப்பட்டாங்க. இதுதான் அவங்க வாழ்க்கையோட திருப்பு முனையாவே அமைஞ்சிச்சு. பிரிட்டிஷ் காவல் அதிகாரி ஜான் சாண்டர்ஸ்ன்றவரை கொன்னதுக்கு அப்புறம் 1928 வருஷம் டிசம்பர் மாசம் 17 அன்னைக்கு பகத்சிங்கும் சுக்தேவ் ராஜ்குருவும் துர்காவதி அம்மாவோட வீட்டுக்கு போனாங்க. நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட துர்காவதி பகத்சிங்க கல்கத்தாக்கு போகும்படி ஆலோசிச்சாங்க. அதுக்கப்புறம் பகத்சிங் ட்ரெயின் ஏறி கல்கத்தாக்கும் போனார். அவர் கூடவே துர்காவதி அம்மாவும் பகத்சிங்கோட மனைவி போல வேஷம் போட்டு ரயில்ல ஏறி பயணம் பண்ணாங்க. இன்னொரு சுதந்திர போராட்ட வீரரான ராஜ்குரு பகத்சிங் துர்காவதி அம்மாவோட சேவகனா பயணப்பட்டார். இதுல வியப்பான செய்தி என்னன்னா, இவங்க பயணிச்ச அதே ரயில்ல சுமார் 500 காவலர்களும் பயணிச்சாங்க. இத்தனை பேரோட கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு பகத்சிங்க கல்கத்தாக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்த்த துர்காவதியோட நெஞ்சுற வார்த்தைகள் விவரிக்க இல்லாத வகையில அடங்கும். கல்கத்தாக்கு போன பகத்சிங் அதுல் கங்குலி ஜி என் தாஸ் பனிந்தர் கோஷ் ஆகியவங்க தங்களோட வங்காள சகாக்களை துர்காவதியோட போய் சந்திச்சாங்க. துர்காவதி அம்மாவும் பகத்சிங்கோட இணைஞ்சு சில போர் பயிற்சிகளையும் கத்துக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேலா பகத்சிங் ராஜ்குரு சுக்தேவ்னு இந்த மூணு பேருக்கும் ஆங்கிலேய அரசு தூக்கு தண்டனை விதிச்சதும் அதிர்ச்சி அடைஞ்ச துர்காவதி அம்மா தன்கிட்ட இருந்த நகைகள் எல்லாத்தையும் 3000 ரூபாய்க்கு வித்து அந்த பணத்தோட உதவியோட அவங்கள தூக்கு தண்டனையில இருந்து வெளியில கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணாங்க. விடுதலை போராட்ட மற்ற வீரர்களையும் சந்திச்சு உதவி கேட்டு மன்றாடினாங்க. ஆனா இது எதுக்கும் செவிசாய்க்காத ஆங்கில அரசு அவங்க மூணு பேரையும் தூக்குலையும் போட்டுச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? துர்காவதி அம்மையாரோட உண்மையான வாழ்க்கை கதையை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்காவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: அன்பு உள்ளங்கள் கேட்டுட்டு இருக்கிறது அலை பாயுதே நிகழ்ச்சி. அந்த தூக்கு தண்டனை சம்பவத்துக்கு அப்புறமா இன்னொரு வேதனையான சம்பவமும் நடந்துச்சு. அதாவது தூக்கு தண்டனையை வாங்கிட்டு பகத்சிங் சிறையில இருந்தப்போ சிறைச்சாலையில வெடிகுண்டு வீசி பகத்சிங்க தப்பிக்க வைக்கிற முயற்சியிலையும் துர்காவதியோட வீட்டுக்காரு பக்பதி ஓக்ரா இறங்கினாரு. அதுக்காக மாதிரி வெடிகுண்ட தயாரிச்சு அத லாகூர் நகருக்கு பக்கத்துல இருந்த ராவி நதிக்கரையில வச்சு சோதிச்சு பார்த்தப்போ ஏற்பட்ட விபத்துல துர்காவதி அம்மையாரோட கணவரான பக்பதி சரண் ஓக்ரா தன்னோட உயிரையும் இழந்தார். இது துர்கா அம்மாக்கு பேரிழப்புனாலும் அவங்க அதை நினைச்சு கலங்கவே இல்லை. ஆங்கிலேயரோட வஞ்சத்தால வீழ்ந்த தன்னோட சகாக்களுக்காகவும் வீரர்களை காப்பாத்துறதுக்காக தன்னோட இன்னுயிரையும் இழந்த கணவருக்காகவும் இன்னும் தீவிரமா சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டாங்க. குறிப்பா பகத்சிங் அப்புறம் சில சகாக்களை தூக்குல போட காரணமா இருந்த பஞ்சாபோட முன்னாள் கவர்னரான லாரட் ஹேலின்றவரை பழி வாங்குறதுக்கு துர்காவதி அம்மா துடிச்சாங்க. இதுக்கான முயற்சியில அவங்க இறங்கினப்போ அந்த கவர்னர் தப்பி ஓடுறதுக்கும் முயற்சி பண்ணாரு. அவர் முயற்சி வீண் போகல. கவர்னரோட உதவியாளர்களோட உதவியால அவரும் தப்பிச்சு போயிட்டாரு. ஆனா துர்காவதி அம்மாவோட தாக்குதல்ல லாரட் ஹேலியோட உதவியாளர்கள் எல்லாரும் நல்ல காயம் அடைஞ்சு போனாங்க. இதுக்காக கைது செய்யப்பட்ட துர்கா அம்மாக்கு 3 வருஷம் சிறை தண்டனையும் கிடைச்சிச்சு. இப்படி இந்திய விடுதலை போராட்டத்துக்காக தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையவே அர்ப்பணிச்ச துர்காவதி அம்மா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசத்தோட காசியாபாத் நகரத்துல ஒரு சாதாரண பிரஜை போல இயல்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. லக்னோல இருக்கிற புராணா கிளால்ன்ற பகுதியில எளிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்களுக்காக பயிற்சி ஒன்னையும் நடத்தினாங்க. இந்த அம்மா நடத்திட்டு வந்த பள்ளிக்கூடம் இப்போ சிட்டி மாண்டிசோரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்பவும் அது இருக்கு. இது தவிர தங்கிட்ட இருந்த நிலத்தையும் சமூக பணிகளுக்காக தானமா கொடுத்துட்டாங்க. 1999 அக்டோபர் மாசம் 15 தன்னோட 92 வயசுல இயற்கை எய்தினாங்க. தேச விடுதலைக்காக தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணிச்ச இந்த அம்மா எல்லாராலையும் போற்றி புகழக்கூடியவங்க தான். நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட அலைப்பாயுதே நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சியில இந்த 1 மணி நேரம் அன்பு உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருந்தது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
0: டெங்கு
2: கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது 10:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஐயா வணக்கம். என் பேர் ரவிதா, வயசு 68. நான் பாம்பன் போய் பார்த்தது பாம்பில் செட்டில் 40 வருஷம் ஆச்சு. நாங்கள் அப்போ பாய் வீட்டில் வள்ளிவட்டம் கடலுக்கு போகும்போது மழையும் காற்று பொய்யல், கடல்லாம் குந்தளிக்க தெற்கு சைடு, மலையாளத்துலேயும் தெற்கு சைடு தான் போவோம். கடல் குந்தளிக்காது, அந்த மலையும் காத்துக்கு இடியும் ஒரு வளத்தில் உளுந்துட்டு, அது எங்கள் மதினி வளத்தில் எங்கள் மச்சா மேலதான் அந்த இடியும் உளுந்தது. 6-7 நாள் சென்று தான் அவங்களும் கரையை வந்தாங்க, இடி உளுந்து. இது வருஷம் வந்து எனக்கு வயசு வந்து ஒரு 18-19 வயசு இருக்கும். புயலில் வந்து 7 நாள் எங்களுக்கு எந்த ஒரு திசையுமே தெரியல. 7 நாளுமே கடலில் வந்து அந்த மழை தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டே கிடந்த, மழை வெஞ்சி அந்த கடல் தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கிட்டு போடுறதுலுமே எங்களுக்கு 7 நாள் தெரியல. அப்போ நைட்டில் அப்போ கா லைட்லாம் கிடையாதுல, சின்ன காண்டா லைட்டுக்காக பொறுத்து காண்டா பொறுத்துவோம். இந்த காற்று கூட கொஞ்சம்னா அது எரியாது, மூந்துடும். எங்களோட தெரிஞ்சவங்கெல்லாம் நிறைய பேர் பாய் அடித்து ஓடி சுலோனுக்கு போனவங்க போய் அட்ரஸ்லாம் இல்லை, இதுவரை அவங்க என்ன ஆனாலுமே தெரில. நாங்கள் எங்கேயுமே அப்படி பாய் அடிக்கலை, கடல்லையே தான் கிடந்தோம் 7 நாள். எங்களை யாரும் தேடி வரலாம் கொள்ளலை. 7 நாள் சென்னை நாங்களாம் பாய் அடிச்சு 7 நாள் ஆச்சு, பசி தாகமல சித்துக்கிறது போகும்போல எல்லாருமே அப்படி ஐயா பாய் அடிச்சு ஓடணும், பாய் அடிச்சு ஓடினாயா 7 நாள் சென்று ஒரு கரையை வல்லம் போகுது, அது எந்த கரையும் தெரியலையா. வேளாங்கண்ணில கடல்ல குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் குளத்துல ஏறி பாயா இறக்கி எங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வேளாங்கண்ணில எங்களை குளுக்கோஸ் பாட்டு எல்லாம் போட்டு 2-3-4 நாள் சென்று எங்களை வளத்துல ஏற்றி எங்களை நீங்க எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு எங்களை அடிப்பு வச்சாங்க. 7 நாள் அண்ணன் தண்ணி இல்லாமல் சோறு கஞ்சி இல்லாமல் தான் கிடந்த கடலில். வேளாங்கண்ணில் பிடிக்காம அவங்க எங்களை உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அவங்கள இறக்கி அவங்களே பாய் வரும்பலை பாய் மரத்தை சாச்சி பாய் கொடுத்தாங்க. எல்லாம் கடலில் வேளாங்கண்ணில் சாமி கும்பிட வந்தவங்க விளையாடி எங்களை கொண்டு போனாங்க. அதெல்லாம் சரியான சரித்திரம். நன்றியா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாவே சாம்பிராணிய கோவில்கள்ல வீடுகள்ல பெண்கள் தலைமுடிய காய வைக்க, இன்னும் சில நாடுகள்ல மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா சாதாரணமா நினைக்க கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதாம். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதாம். இதனாலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறத கட்டுப்படுத்த இயற்கை ஒரு ஏர் பியூரிஃபையரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றத கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரு முதல்ல கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கடைசியில கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவே மாறி இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாகத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: உன் இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாதாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்று தலைவாசல் மற்றும் மீரா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் OSFM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று தலைவாசல் மற்றும் மீரா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று தலைவாசல் மற்றும் மீரா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4. நெய்தல் மண்ணின் கதைகள்.

ஆயிரம் நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம் புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்காய், பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டிய யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் பிரவுன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே ஷைனிங்கா நல்ல பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி புடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசைஎஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

தாயா இது பழமா கொஞ்சம் போட்டு பார்த்துக்குமா படுசுட்டு

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா ஆகட்டெண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா

0: சொல்லிப்போ.
1: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
2: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
3: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
4: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
5: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம்? அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோயம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடவுள் ஏன் கல்லானா?

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நான் செட்டு பொழைக்க வேண்டாம், எமனை பார்த்து சிரிப்ப வேண்டாம். நான் செட்டு பொழைக்க வேண்டாம், எமனை பார்த்து சிரிப்ப

விளங்குகிறார் அண்ணா, சரித்திர புகழுடன் விளங்குகிறார். எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திடச் சொன்னதுண்டு. அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ந்த பிள்ளையடாதனால் தோல்வி இல்லையடா. நான் செத்து பொழைச்சவண்டா.

உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டமிது. பரம்பரை ரத்தம் உடம்பிலதோ அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலதான். பரம்பரை ரத்தம் உடம்பிலதோ

0: எதிர்த்தால் வாளை நறுக்கும் வண்டா, நான் செத்து பொழைச்ச வண்டா, எவனை பார்த்து சிரிப்ப வண்டா, நான் செத்து பொழைச்ச வண்டா, செத்து பொழைச்ச வண்டா, செத்து பொழைச்ச வண்டா.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அவரால் தான் பதவி அடைந்தான். தம்பி நான்

நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தான்

தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம்பி நான் படித்தேன் கா

நீங்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் சீட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தம்பி நான்

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: க்ளோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல

0: கணக்குல இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோஷியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
0: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மணவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கு.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி 90.4.